காலை பொழுதில் இனிய புன்னையோடு மலரட்டும் இந்நாள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:56. இன்று சக வருடம் 1948, ஸ்ராவண மாதம் 28 2026 ஆகஸ்ட் மாதம் 19 புதன்கிழமை. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால். குரலோசை. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மக்கள் பேர் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரல்பாய்ப்புக்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியதென்று கூறுவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். கேட்டது குரலோசை. நேரம் 6 மணி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இவ்வறிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனிவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.

அந்நாற்பதுக்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் என்னை வழங்கும் என்று சொல்லும்போது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி மதிவதனஸ்ரீ. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:05 திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாளர். சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 10:00 சிந்தனை அரங்கம் மனிதநேயம் யாதெனில் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 10:30 காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் அசத்தல் சந்திப்பு. 11:30 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை திருவும் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 1:00 ஒளிவண்ணம் என் கைவண்ணம் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். அச்சானியில் மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் பி ரகுபதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்படி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மக்கள் வழங்கும் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உணவும் திருவாரூர் மாவட்டம் மேலத்தென்குடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும். இன்று மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இலக்கேற்று மேலை. 6:00 பன்னிசை செல்வ நடு மாடும் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடைமதூர் சிவா சா நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லும்போது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட்டோஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்துறிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் புஷோருக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் லாபம் தரும் தென்னை. தஞ்சை மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதி சாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பதார் நிகழ்ச்சிகள். 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளை தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவர் கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

0: இல்லையெனில் செயல்வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் என்ன வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் என்ன வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:15.

காலை நேரத்தின் இனிமையோடு இறைவனின் அருளையும் இனிய பாடல்களையும் இசை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், இறைநாமம் பாடுவோம், இறையர்களை பெறுவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 உங்களோடு இணையும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக வி. கிருஷ்ணமூர்த்தி பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: இது உங்கள் அபிமன காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் வரவிருக்கும் அடுத்த பாடல் வாணி ஜெயராம் பாடியிருப்பது.

இசையால் நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி நிறைவாக உலா வருகிறது எஸ் அன்வர் அலி பாதுஷா பாடியிருக்கும் பாடல்.

பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது. இறைவனை ஆராதித்த சுரங்கள் உலா வந்த பக்தி மாலை. பண்பலை 100.3 இன்று மாலை 5:30 இறைவனை ஆராதிக்கும் சுரங்கள் கேட்கலாம் விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9:45 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். நேர்களை, உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது இன்று காலை 10 உலாவர இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு மனிதநேயம் யாதெனில். மனிதநேயம் யாதெனில் இந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம் இன்று காலை 10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 1:00 ஒளி வண்ணம் என் கைவண்ணம் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: நேரம் 6:35. இன்னை கேட்கலாம் காரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று ஆவணி திங்கள் 2ஆம் நாள் புதன்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு

0: கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
1: காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, லேசான தூறல் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். அதனால் பகல்நிலை வெப்பநிலை 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகும், கொஞ்சம் வெப்பம் அதிகமாக சான்ஸ் இருக்குது. பகல் நேரத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் காற்றின் வெப்பம் வந்து 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அந்த சமயத்தில் உள்ள காற்றின் ஈரப்பதம் 80% வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6 இல்லை 7 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். இது தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மிக குறைவாக வந்ததுனால வெப்பம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த எல்நினோன்னு சொல்லக்கூடிய தாக்கத்தினாலையும் இப்போதுள்ள வானிலையில் நமக்கு மிகவும் வறண்ட வானிலை தொடர்ந்துட்டு இருக்கு. இதனால் நமக்கு வந்து வெப்பம் இன்னும் வந்து செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வானிலை முன்னறிவிப்பு படி அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை இருக்கிறதால முக்கால்வாசி நெல், குறுவை பயிர் அறுவடை வந்து ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் அறுவடையை முடிச்சிடலாம். கேழ்வரகு, எள் பயிர் செஞ்ச விவசாயிகள் நிறைய இடத்துல பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு மேலுரம் போட்டு இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம். ஏதாவது இன்னும் பூக்காத பயிர் இருந்தனா அதுக்கு மேலுரம் கொடுத்து தண்ணீர் பாய்ச்சலாம். வறண்ட வானிலை இருக்கனால தண்ணீர் பாய்ச்சுவது நல்லது. சம்பா பருவத்திற்கு மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம், அதற்கு நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லைனா நேரடி வைத்தப்பம் செய்யலாம். இதற்கு நெல் ரகங்கள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செய்ய ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயிகள் இதை மானிய விலையிலையும் வாங்கி பெற்று கொண்டு பயனடையலாம். முக்கியமாக காரைக்கால் பகுதி விவசாயிகள் இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கலாம். சம்பா பருவத்தை பொறுத்த வரைக்கும் நீண்டகால ரகங்கள் போது இந்த வருஷம் சிறந்தது இல்லை, ஏன்னா தண்ணீர் வரத்து மிக குறைவாக இருக்குது, வானிலையிலையும் மழை வந்து மிக கம்மியாக இருக்கனால நாத்தங்காலில் கூட ஏற்பாடு செய்ய மிகவும் கடினமாக இருக்கும். மத்திய கால ரகங்கள் 20 வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, காரைக்கால் 2, காரைக்கால் 4 போன்ற ரகங்கள் வந்து பயன்படுத்தலாம். நேரடி விதைப்பும் செய்யலாம். நேரடி விதைப்பு செய்கிறப்ப மட்டும் களை கட்டுப்பாடு ரொம்ப கவனம் செலுத்தணும். லேசான தூரலில் ஒரு சில இடத்துல தண்ணீர் வசதி இருந்தனா விவசாயிகள் கோடை உழவு செய்யலாம், மற்றும் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு அதை மடக்கி விடலாம். இதனால் சம்பா பருவத்தில் மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் திரும்ப கொஞ்சம் வெப்பம் அதிகாரங்களால வெளி மேய்ச்சல மதியானம் 12-3 மணிக்கு அவாய்ட் பண்ணலாம். தண்ணீர் நிறையா கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அப்போ தான் பால் கறவை அதிகரிக்கும். இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த 5 நாட்களுக்கு கடைபிடிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
0: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்.
5: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நேர்களை, நமது பண்பலையில் இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் தென்னை, தஞ்சை மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதி சாமி அவர்களுடன் நேர்முகம். நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும்
7: சொல் அமுது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும்.

0: Max Best and Briefs. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி எங்க இருக்கு? வாழ்க்கையில நமக்கு எப்போது துன்பமே இருக்குதே, இங்க இன்பம்ங்கிறது எங்க இருக்கு? அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில நிறைய துன்பம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, இன்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அந்த கேள்வியோட அணுகணும்னா, இல்ல இன்பமும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? தமிழ் இலக்கியம் ரொம்ப அழகா ஒரு காட்சிப்படுத்துறது. ஒரு சின்ன சூழல் என்னது, ஒரு மனிதனை ஒரு மதம் பிடித்த யானை துரத்துது. அவன் எப்படியாவது உயிர் தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அப்படி வேகமா போறான். போற வழியில ஒரு கிணறு இருக்குது, வேற வழி இல்ல, குதிச்சிடறான் யானைகிட்டேருந்து தப்பிக்கணும்னு. குதிச்சுட்டு பாக்குறான், கீழே ஒரு நாகப்பாம்பு அந்த கிணத்துல படம் எடுத்துட்டே நிக்குது. அந்த கையில ஒரு கொடி கிடைக்குது, பிடிச்சிக்கிறான். மேல ஏறினா யானை கொன்னுடும், கீழே விழுந்தா பாம்பு கடிச்சிரும், என்ன செய்யறது? அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே ஆடுறான். அந்த நேரத்துல அந்த பிடிச்சிருந்த கொடி அசைது. அந்த கொடியோட முனையில ஒரு தேன் கூடு கட்டிருக்கு. அந்த தேன் கூட்டுல இருந்து ஒன்னு ரெண்டு தேன் துளி கீழே விழுது. அதுல ஒண்ணு அவன் நாக்குல விழுந்துருது. அது அப்படியே நாக்கால சுவைக்கிறான். அந்த இனிப்பு அப்படியே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்படிதாங்க மனித வாழ்க்கையும். அந்த துன்பத்தை நினைச்சிட்டு அவன் வருந்தாம அந்த தேனை ரசிக்கிறான் இல்லையா, அதே மாதிரி நாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஆணை துறப்ப அரவு உரை ஆழ்குழி, நான் அவர் பற்றொரு நாளும் ஒருவன், ஓர் தேனின் அழிதுளி நக்கும் தரத்தது, மானுடன் இன்பம் மதித்தனை கொள்ளி. இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கான ஒரு அழகான ஓவியத்தை காமிக்கிறது. எப்படியா? யானை துரத்துது இல்லையா, அது காலத்தோட துரத்தலாம். பாம்புங்கிறது நம்முடைய தவிர்க்க முடியாத வாழ்க்கையோட முடிவான். நாம் பிடிச்சிருக்கிற கொடி இருக்குல்ல, அதான் நம்முடைய ஆயுளாம். அந்த தேன் துளி தான் நம்ம வாழ்க்கைக்கான சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். வாழ்க்கையில கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுமை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த கவலைகளை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து வர அந்த தேன் துளிகளை கவனிக்கவே மாட்டோம். அந்த தேன் துளியோட இனிப்பு நமக்கு தெரியாமையே போயிடும். ஒரு குழந்தையோட சிரிப்பு, ஒரு நண்பரோட அன்பான வார்த்தை, ஒரு மலை துளி, ஒரு நல்ல புத்தகம், ஒரு சின்ன பாட்டு, இது எல்லாமே வாழ்க்கை நமக்கு தினம் தினம் தரக்கூடிய தேன் துளி தான். அதை ரசிக்க தெரிந்தவன் தான் உண்மையால வாழ்றான். துன்பத்தை மறுக்கிறது வாழ்க்கை இல்லைங்க, இடையில கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி கண்டடைவது தான் வாழ்க்கை. தேன் துளி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை ரசிக்கும் மனம் பெரியதாக இருக்கணும். மகிழ்ச்சியை ரசிக்கும் மனம் தான் கவலைகளை வெல்லும் மருந்துன்னு உணருங்க. வாழ்க்கையில துன்பங்கள் எப்போதும் இருக்கும், ஆனா அதை மட்டுமே நினைச்சு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. துன்பத்தின் நடுவில் கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ரசிக்க கத்துங்க. துன்பத்தை மறுக்காம வாழ்க்கையை நேசிக்க சொல்லி அதோட நிலையில தான் நமக்கு இன்பமும் கிடைக்கும். இன்பம் சின்னதா இருக்கா பெருசாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இன்பத்தை ரசிப்போம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலூர் எண்ணெய் வழங்கிய
2: சொல் அமுது. வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கோலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
0: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமேக்ஸ்
1: நிகழ்ச்சி நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி நிகழ்ச்சியில் மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வி ரகுபதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும், அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளை தொடர்வது R45க்கான மாநில செய்திகள். தொடர்ந்திருந்தீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி

0: மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுடு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுடுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய

0: அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 தேதி அதிகாலை 2:30 மணி முதல் ஆகஸ்ட்

0: வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 மின் உற்பத்தி, 5 இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
2: இது காரைக்கால் கமிஷன் டெஸ்க். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கடல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.

0: லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: எம் மதிவத்தினி.
1: என்ன சார் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: திருக்குறளும் அதன் பொருளும்.
1: எங்க சொல்லுங்களே.
2: வாய்மை எனப்படுவது யாத்தேனி யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொருள். வாய்மை என கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். அன்றறிவம் என்னாதரஞ்சைக மற்றத்து பொன்றுங்கள் போன்ற துணை பொருள். பின்னாளில் அறம் செய்வோம் என்றில்லாது இந்நாளில் அறம் செய்தலே நல்லது. அகர முகத எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகே. எழுத்துக்கள் எல்லாம் ஆயினும் எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அடுத்த குரல் இனிய உழுவாத இன்னாத குரல். கனியிருப்ப காய்கவ தட் நன்மை தரும் இனிய சொற். இருக்கும் போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமை ஏற்படுத்தும் கடஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும் போது காயை படித்து தின்பதற்கு ஒப்பாகும். கற்க கசதள கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். மரமிசை ஏகினால் மானடி சேர் நிலமிசை நீடு வாழ்வாள். அன்பரின் அகமாகிய மலரின் வீச்சு இருக்கும் கடவுளின் சிறந்த திருவிடைகளை பொருந்தி நெடுக்கின்றவர் இன்ப உளவில் நிலைத்து வாழ்வார்.
1: சரிங்க பாப்பா, சூப்பரா திருக்குறளும் திருக்குறளோட பொருளும் சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர் ஆகும்.
1: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
2: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 விழா வந்தது. காரைக்கால் கமர்ஷியல் ரேடியஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கடல வழங்கிய பசந்தளிர் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ரேடியஸ். மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நேரம் 7:00. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். புதிதாய் பிறந்த இந்த காலை புதிதாய் ஒரு நம்பிக்கையை நமக்குள் விதைக்கட்டும். நேற்றைய கவலைகளை நேற்றோடு விட்டுவிட்டு இன்றைய நாளை இன்முகத்தோடு வரவிருப்போம். காலை தென்றலின் குளுமையோடு, இனிய இசையின் தாளத்தோடு, சின்ன சின்ன சுவாரஸ்யங்களோடு உங்கள் காலை நேரத்தை இன்னும் அழகாக்க, உங்கள் நண்பனாக, உங்கள் உறவாக, உங்கள் மனதுக்குள் பிடித்த வானொலியாக நாங்கள் வந்துவிட்டோம். காலை பொழுது இனிதாகட்டும், உங்கள் நாள் முழுவதும் சிறப்பாகட்டும். வாருங்கள், இந்த இனிய காலை பயணத்தை சிரிப்போடும் இசையோடும் சேர்ந்து தொடங்குவோம். இது திரை இசை.

ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி மாரியம்மன் கோயில் காத்தவரன் கோயில் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம் உலாவரும். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. கனவு காண்பதற்கு தைரியம் வேண்டும், அதை விடாமல் தொடர்வதற்கு தன்னம்பிக்கை வேண்டும். வழி தெரியாத நேரத்திலும் முன்னேற துணிவதுதான் தன்னம்பிக்கை.

நேர்களை உங்களில் சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிகளை பண்பலில் அரங்கேற்றம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது இன்று காலை 10 மணிக்கு உலாவர இருக்குங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம், உங்களுடைய சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிகளை பண்பலில் அரங்கேற்றலாம். மனிதநேயம் யாதெனில் இந்த தலைப்பில், மனிதநேயம் யாதெனில் இந்த தலைப்பில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக முன்னேறுகிறாய் என்பது முக்கியமல்ல, நீங்கள் நின்றுவிடாமல் முன்னேறுகிறாயா என்பதுதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் கதாநாயகனாக இருக்க விரும்பினால் உங்கள் முடிவுகளுக்கு நீங்களே பொறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.

0: காற்றலில் இதுவரை உலா வந்தது திரை இசை. இன்னும் சில நொடிகள் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
1: அருளின் ஊற்றை கண் திறந்தவர் யார் இறைவன்
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

0: அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர்.

0: படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாம் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் இராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் ஆலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க.

0: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
1: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
5: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: மேல் மிகச்சி இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலிக்கலஞ்சியத்திலிருந்து.
12: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுப்ப

0: அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இணைந்து வழங்கிய திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை. 100.3 சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுக்களை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காலையில் எழுந்ததும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கு நாள் எப்படி போக போகுது, என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுது, என்னென்ன வேலையெல்லாம் காத்திருக்கு, அதற்கான பதில் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைய நாளை எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்பதில் மட்டும் நம்ம முடிவு செய்ய முடியும். அதனால் மனசுக்கு பிடிச்ச இசை, காதுக்கு இனிமையான குரல், சுவாரஸ்யமான தகவல்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், இவை எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து உங்கள் காலை பொழுது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக வருது இன்றைய காலை காம்போ. இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். அந்த நல்ல நாளில் முதல் பக்கத்தை நாம் காலை காம்போடு சேர்ந்து திறப்போமா? இது கோபால் பல்படி காரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க

0: மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நாகப்பட்டினம் ஏஜஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள். ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: தன்மை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனதுக்கு முடியாது என்று எதுவும் இல்லை. இது ஹெலன் கிளர் கூறிய பொன்மொழி.

0: காரைக்கல் மாவட்ட ஆட்சியரகம் விடுத்துள்ள செய்தி குறிப்பு, நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருந்த பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் நாளை 20/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்று காரைக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: புதுவை அரசு காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகம் விடுத்துள்ள செய்தி குறிப்பு, எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமம் பெற விரும்புவோர் அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஃபார்ம் AE5 ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க https://swscollectorate.py.gov.in என்ற இணையதளத்தில் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்படாது என அறிவிக்கப்படுகிறது. மேலும் அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உணவு தானியம் நேரடி வங்கி பரிமாற்றத்திற்கு பதிலாக பயனாளிகளின் டிஜிட்டல் வேலட் கணக்கில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்படும். இனிவரும் காலங்களில் CBDC முறையில் மட்டுமே மானியம் வழங்கப்படும். கைபேசி எண்ணை பதிவு செய்யாத அட்டைதாரர்களுக்கு உணவு தானிய மானியம் நிறுத்தி வைக்கப்படும். இதுவரை ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்காத பயனாளிகள் மானியம் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க வரும் 21/8/2026 காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தங்களது நியாய விலை கடைக்கு சென்று உரிய நடைமுறைகள் முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: சேவை செய்திகள். சீர்காழி வட்டம் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் இன்று காலை மகாப்போர் நகோதி. திருப்பூண்டி கோவில் 10 வானவன் மகாதேவி புனித ஆரோக்கிய மாதா ஆலய 24ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று இரவு நவநாள் ஜபம் திருப்பலி நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். இனி காலை பொழுதில் பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரகம் விடுத்துள்ள செய்தி குறிப்பு. விவசாயிகள் சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்து பயன்பெறுவதற்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தானியங்களை பிரித்தெடுத்தும் தேவையான ஈரப்பத நிலைக்கு கொண்டு வருவதை உறுதி செய்ய அறுவடைக்கு பிந்தைய முக்கியமான செயல்பாடுகளாக தானியம் பிரித்தலும் உலர்த்துதலும் உள்ளன. சில இடங்களில் சமூக தானியம் பிரிக்கும் களங்கள் இருந்தாலும் அவை அறுவடை காலங்களில் பெரும்பாலும் போதுமானதாக இருப்பதில்லை. இதனால் காத்திருப்பு நேரம் அதிகரிக்கிறது. தொலைதூர பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உலர்த்துவதற்கும் தானியம் பிரிப்பதற்கும் அவ்வப்போது பொது சாலையை பயன்படுத்துகின்றனர். இது தானிய இழப்பை ஏற்படுத்துவதோடு தானியத்தின் தரத்தையும் பாதிக்கிறது. எனவே சமூக உட்கட்டுப்பை சார்ந்திருப்பதை குறைக்கவும், போக்குவரத்து தொடர்பான தானிய இழப்புகளை தடுக்கவும், தனிப்பட்ட விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்திலேயே நெல்லடிக்கும் களம் அமைத்து வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியத் தொகை பெற்று பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்துக் கொண்டு அதற்கான மொத்த செலவில் 50% அல்லது மானிய உச்சவரம்பிற்கு உட்பட்ட 280,000 ரூபாய், இரண்டில் எது குறைவோ அத்தொகையினை பின்னிருப்பு மானியமாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பெற்று பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் சொந்தமாக நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது விண்ணப்பத்தினை அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை உட்கோட்ட அலுவலகங்களில், திருவாரூர் மற்றும் மன்னார்குடி நேரில் சமர்ப்பித்தோம். உதவி செயற்பொறியாளர் திருவாரூர் 9443175599, உதவி செயற்பொறியாளர் மன்னார்குடி 9345617265.

0: பொறியாளர் திருவாரூர், 04366290536 ஆகிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: பெண் கல்வியை மேம்படுத்தவும், பெண் சிசு கொலையை ஒழிக்கவும், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனம் கட்டுப்படுத்தவும், சிறு குடும்ப முறையை

0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனம்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது அப்பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் வைப்பு தொகை ரசீதும், 2 பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் வைப்புத்தொகை ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதலடையும் போது இத்தொகையினை வட்டியுடன் பெற்று பயன்பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்புத்தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்ப்பு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர்நல அலுவலரிடம் அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும்போது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்புத்தொகை ரசீது நகல், 10 வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கி கணக்கு முன் அட்டை நகல் ஆகிய நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது. கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால். திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் சொல்லரி, நேரம் 8 மணி.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும் வாங்கிட
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் தொடக்கமாக
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
10: நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதும் ஒரே மனநிலையில இருக்கணும். இந்த மனநிலை வந்து நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், சோகமா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், வேண்டியவங்க வந்தா ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாதவங்க வந்தா ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா எப்போதும் ஒரே மாதிரி மனநிலை இருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எப்பயுமே நல்லா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. கஷ்டமான சூழல்ல கூட அவங்க கஷ்டத்தை காட்டிக்காம அந்த முகத்தை பாத்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்ப ஒரே மாதிரியான அந்த டெம்பர்மெண்ட், ஒரே மாதிரியான அந்த மனநிலை இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது, அதோடைய சவுண்ட் குறையிற மாதிரி நீங்க

0: மனநிலை நல்லா வந்தா ஒரு ஆட்டம் போடுறது, மனநிலை கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னா உடனே அப்படியே கீழே இறங்கி அமைதியாயிடுறது. இந்த மாதிரி உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சில பேர் பார்த்தோன்னே கேட்கலாம், என்னப்பா ரொம்ப ஸ்டைலா வந்துட்டு இருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற, கையில நிறைய பணம் இருக்கா? ஏன்னா கையில பணம் இருந்ததுன்னா அவர் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஹாயா வருவாரு. யாரை பார்த்தாலும் எது சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களான்னு கேட்பாரு. அதே அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அமைதியா வருவாரு, யாரையும் விஷ் கூட பண்ண மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெத்தில நல்லா பொட்டு வச்சுட்டு வந்தாரு அப்படின்னா பணம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எதுவுமே இல்லாம தலையை குனிஞ்சிட்டு வந்தாருன்னா சரி அவர்கிட்ட ஏதோ பணம் காசு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மனநிலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி மனநிலை இருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு குருநாதர் என்ன பண்றாரு, டெய்லி கடவுள்கிட்ட சொல்றாரு, கடவுளே இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா அமையணும்னு காலைல வேண்டிக்கிறாரு. அதே போல நைட்டு தூங்க போகும்போது என்ன நினைக்கிறாருன்னா, கடவுளே எனக்கு இன்னைக்கு நல்லா உணவு கொடுத்த, இன்னைக்கு நல்லா இந்த நாள் சிறப்பா அமைஞ்சது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கிடுவாரு. இந்த சீடர்களுக்கு ஒரே சந்தேகம், டெய்லி இதே விஷயத்த சொல்றாரு, காலையில பொழுது விடியும் பொழுது இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்ன்றாரு, தூங்க போகும்போது இன்னைக்கு நல்ல உணவு கொடுத்தீங்க மகிழ்ச்சியா இருந்தது இன்னைக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்ப இவரை எப்படியாவது இவரு நன்றி சொல்லக்கூடாத அளவுக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு நிறைய பழங்கள் வந்தது. அந்த பழங்களை வந்து என்ன பண்றாங்க, இவங்க எடுத்துட்டு போய் இந்த குருவை சோதிக்கிறதுக்காக இவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுக்கவே இல்லை, அவர் பட்டினி போட்டாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவர் என்ன வேண்டிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த குருநாதர் வந்து ரொம்ப சோர்வா இருக்காரு, கடவுளே பசினா என்னானுங்கிறத எனக்கு நீங்க புரிய வச்ச, அதுக்காக உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க கிளம்புனாரு. அப்பதான் யோசிக்கிறாங்க, அப்ப நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி இல்ல பசியா இருந்தாலும் சரி அவர் நன்றி சொல்றத விடவே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு திரும்பி போய் அவருடைய மனவலியுமே பாராட்டி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பழ சீடர்கள் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும், இறைவன் வந்து நமக்கு வந்து ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பான். சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில முதலாளி வந்து அவர் வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தாருனா நல்லவர்னு சொல்லுவாங்க, அவர் ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா இந்த முதலாளி ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தா நல்லவங்க, கொடுக்காட்டி நல்லவங்க இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். குழந்தைங்கள்ட்டையும் ஒரே மாதிரி மனநிலை பழகணும். ஏன்னா வெளியில நமக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன் இல்லாட்டி ஜாப் டென்ஷன்ல இருந்துட்டு நீங்க குழந்தைங்கள்ட்ட வந்து அங்க இருக்கிற மனநிலையை இங்க காட்டக்கூடாது. வீட்டுல எப்படி இருக்கீங்களோ அந்த மனநிலையை கொண்டு வெளியிலையும் காட்டக்கூடாது. அப்ப நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரே மாதிரி மனநிலையில இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மளை வந்து ஏத்துப்பாங்க, நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலா பாத்துப்பாங்க. ஆனா நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் வர ஆரம்பிக்கும். சோ மனநிலையை ஸ்டேபிளா வச்சுக்கீங்க, வாழ்க்கையிலையும் சிறப்பா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேசு செட்டியாரன் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேசு செட்டியாரன் போல் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் நடேசு செட்டியாரன் போல் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தொல்லிவரும் பாட்டு.

0: சென்னை பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடல்களில் அலைகள் ஏற்பட காரணம் என்ன? பூமியில கடல் இருக்கு இல்லையா, அதுல ஏ அலைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே நீங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத இப்போவே போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-68 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 மற்றும் 299-48-0 மற்றும் 299-58-0 அலைபேசி எண் 9566-427-231. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
7: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
8: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
8: சகோதரி காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சி?
8: படம் வந்து கொம்பன். பாடல் வந்து அது கருப்பு நிறுத்தழகி. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காக கொடுங்க சகோதரி.
0: எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும் பாடல் வருது, கேளுங்க.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20 நிமிடம். அபிபேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
10: மேலக்காசாபடி வடிவேலு.
0: சொல்லுங்க வடிவேலு, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
10: லியோ படத்திலிருந்து பேடாஸ்.
0: லியோ படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.
10: நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்தைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸுக்கு நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கேட்ட போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் மணி அண்ட் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 8:25 காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் வணக்கம்.
3: வங்கக்கடலோரம் தென்றலாய் தாளாட்டும் காரை பண்பலை 3:30 இனிய நற்காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: என் மகளுக்கு மிகவும் பிடித்த பாடல் விஜய ருமணி தரிசினி இவர்களுக்கு அமரன் படத்தில் வரும் முன்னரே என்கிற பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வைக்கிங் பணி அண்ட் சன்ரீப் சிங் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்படி
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு

முன்னணி தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை துளிவரும் பாட நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, பூமியில் உள்ள கடல்களில் அலைகள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு. அதற்கான விடை என்ன அப்படின்னா, பூமியின் கடல்களில் வந்து அலை ஏற்படுறதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா நிலவோட புவியீர்ப்பு விசை, அப்புறம் சூரியனோட ஈர்ப்பு விசை அப்படின்னும் வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதாவது நிலவு பூமியில் வந்து அந்த ஈர்ப்பு இழுக்குது இல்லையா, அதனால் வந்து கடலில் வந்து உள்ள நீர் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல பெரிய அலையும் கம்மியாக இருக்கிற இடத்துல சின்ன அலையும் வருது. அதாவது நிலவோட ஈர்ப்பு விசையை தான் நான் வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து வேறு வேறு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, காற்று வீசுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட இது வந்து காற்று வீசும்போது அலை வேணா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாம், பட் ஈர்ப்பு விசை தான் வந்து மெயினான ரீசன். யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அடுத்து நாகூர் ஜெகபர்சாதிக், நாகராஜன் மேட்டுப்பாளையத்திலிருந்து, தலைஞாயிற கம்பர் கபிலன் பாரி, அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து, மயிலாடுதுறையிலேருந்து ரவிச்சந்திரன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து ஜோதி சதீஷ் அண்ணப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலேருந்து, கீ சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாடத்துலேருந்து, மேலவாஞ்சூர்லேருந்து சம்சுதீன் அவங்க நிறைய பெரிய ஆன்சராக சொல்லியிருக்காங்க. பட் அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்க சொல்லியிருக்காங்க, அமிராயன்கோட்டையிலேருந்து பாரி வல்லல், கௌசல்யா தண்டபாணி அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க, ஆண்டிமடத்துலேருந்து கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா வழுவூர் பண்ணார வடையிலேருந்து, அடுத்து நாகூர் முகமது ரஃபீக் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, காட்டுமன்னார் கோவில் டி மணப்புரம் வேல் முருகன் சொல்லியிருக்காங்க, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, வேதாரண்யம் பயத்தவரங்காடு வடுகநாதன், பூவம் குபேர், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், குலஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி, பூவம் நிலா அவங்க சொல்லியிருக்காங்க, நிலாஸ்ரீ, அடுத்து திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா, அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் சரியான விடை சொல்லியிருக்காங்க, பூவத்துலேருந்து தினேஷ் ராஜ் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் உங்கள் பெயரும் படிக்கப்படும்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணித நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்புடியின் உலம் கணித நல் வாழ்த்துக்கள்.
2: கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தொழில் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் எந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா, அப்பூர் மடப்புறத்துல நாச்சியா மன்சூர் பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: பண்ணையாரும் பத்மினிங்கிற படத்துல இருந்து உனக்காக பிறந்தேனே எனதழக, அந்த பாட்டுமா.
5: சரி, உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
6: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேயர்களுக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ஜோதி, அன்னப்பன் பட்டிலிருந்து. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் ஜோதி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு தலைவன் தலைவி படத்திலிருந்து மேம் என்ன சாங் போடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
2: நன்றி மேம்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள

0: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.

0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கமா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சிவா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: பனி ஒருவன் படத்துல இருந்து காதல் கிடைச்சது.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க. நன்றி நன்றி. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கடலில் வந்து அதாவது பூமியில் உள்ள கடல்களில் ஏன் அலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அது நிலாவோட ஈர்ப்பு விசை தான் வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சரியான விடை. நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை அனுப்பியிருந்தீங்க. இன்னும் யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார், அடுத்து சிவன்யா சரவணப்பிரியா அவங்களும் பேரளத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து எஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், இளங்கோவன் கூவாகத்திலிருந்து, சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம், மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், மேடுபாளையம் ரவி, ஆக்கூர்லேருந்து செல்லராஜா, செல்வநாதன், குணசுந்தரி வேளங்குடியிலேருந்து, இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், நாகை பாபு, பிரதாமராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காரைக்கால் நளினி, அடுத்து மருதூர் சங்கர் சரண்யா அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து கருணா சித்ரா அவங்க, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மோகன சபரிநாதன் அவங்க என்ன ஊரில் அப்படின்னா குடவாசல்லேருந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மேடு வன்னி கணேசன் திரும்பவும் வந்திருக்கு. அடுத்து திருச்சேரி ஃபைசூர் ரஹ்மான் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல் அலைகள் ஏற்பட காரணம் வந்து நிலவோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது யாரெல்லாம் இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடல் காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலோட அலையோட ஃபோட்டோவோடே வந்து அனுப்பியிருக்காங்க யார் அப்படின்னா, ஆனந்த செல்வம் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்து கைலாசபுரத்துலேருந்து ரவி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. வலங்கைமான்லேருந்து துரை சரியான விடை சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க காரைக்கால்லேருந்து, நன்னிலத்துலேருந்து சுப்பிரமணியன், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஐங்கரன் திருவாலப்பத்தூர் கடக்கத்துலேருந்து, நாகூர்லேருந்து முகமது ஜலீல், நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் சொல்லியிருக்காங்க, ரைக்கி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மஞ்சக்கண்ணிலேருந்து மோகன சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா அவங்களும் வந்து பேரளத்துலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. வளத்தாமங்கலம் சம்பந்தம் சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் சசிகலா மன்னார்குடியிலேருந்து, பரவாச்சிலேருந்து பிரியா கண்ணன் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நன்னிலத்துலேருந்து அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க. சிங்காரவேல் நிரவி கஜேந்திரன், அடுத்து மலேசியாவிலேருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு தான் வந்து நேரம் இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு ஆன்சர் சொன்ன எல்லா நேயருக்கும் வந்து நிலையத்தின் சார்பாக எங்களோட பாராட்டுக்கள். இப்போ வந்து நேயர்கிட்ட பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வாக்கிங் பணி அண்ட் சன்ரீப் சிங் தொல்லிவரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வாக்கிங் பணி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுக்கிட்டு இருக்கமாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ். எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
7: நலமாய் வாழ.

0: சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
1: விரதம் உணவு கட்டுப்பாடு பத்தியம் இது மூணும் ஒண்ணுதானா? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவினேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை. அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் விரதம் உணவு கட்டுப்பாடு பத்தியம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம உணவு மண்டலம் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் கரெக்டாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு நுழைவாயில் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உணவு மண்டலமும் சுத்தமாக இருக்கும். விரதம்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் விரதத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்தோடு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலும் எதுக்காகனா நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்காக தான் வச்சிருக்காங்க. முழு நாள் விரதம் இருப்பாங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. பால் மட்டும் சாப்பிட்டுட்டு சில பேர் விரதம் இருப்பாங்க. தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வேளை விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்து சிறப்பு விரதங்கள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படிலாம் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விரதங்கள் எல்லாமே நம்ம உணவு மண்டலத்தை சரியாக செயல்பட வச்சு அதுக்கு சரியான ஓய்வு கொடுத்து அது சரியாக செயல்பட வைக்கிறதுக்காக உருவானது தான். இது எல்லாத்தையும் விட சிறந்த விரதம் எப்படி அப்படின்னா தினசரி நம்ம வந்து 12 மணி நேரம் சாப்பிட்றது 12 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரைக்கும் சாப்பிட்றது. ராத்திரி 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வேணும்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம உணவு மண்டலத்துக்கு 12 மணி நேரம் ஓய்வு வந்து தினசரி கிடைச்சிருது. இந்த மாதிரி தினசரி ஓய்வு கிடைக்கும் போது நம்ம உணவு மண்டலம் சிறப்பாக செயல்படும். அப்போ வந்து நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு இதுவும் பாதிப்பு வரும் பார்த்தீங்களா. நம்ம செயல்படும் போது சின்ன சின்ன பாதிப்பு வரும்ல, அதுக்கான ரிப்பேர் மெக்கானிசம்லாம் அதை வந்து சரி பண்ணுற வேலைகள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இரவு நேரங்களில் நம்ம ஓய்வில் இருக்கும்போது அது ஓய்வில் இருக்கும்போது தான் நடக்கும். நம்ம உணவு மண்டலத்துக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாப்பிடணும். இரவு 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படி இருந்துக்கணும். அது வந்து நம்ம உடம்புக்கும் சரி இந்த உடல் பருமன் நோயிலேருந்து ஆரம்பித்து மற்ற எந்த நோய்களும் சர்க்கரை நோய்க்கும் இது வந்து ஒரு சிறந்த கட்டுப்பாடு. அந்த மாதிரி இருந்துக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளோட ஆரோக்கியத்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். பத்தியம் அப்படின்றது என்னன்னா அது வந்து வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டும் கிடையாது, உடல் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்தது தான் பத்தியம். உணவுலையும் கட்டுப்பாடாக இருக்கணும். சில உணவுகளை தொடவே கூடாது, இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த உணவு வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் பாவக்காய் அகத்திக்கீரை இந்த மாதிரி சில உணவுகளை வந்து சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி மீனும் கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பத்தியம் மாதிரி. பத்தியம்ன்றது சாதாரணமாக வந்து உணவு கட்டுப்பாடு கிடையாது, அது வந்து சில நோய்களுக்கு அந்த நோய்கள் வந்த பிறகு அந்த நோயிலேருந்து மீண்டு வரத்துக்காக உள்ளது பத்தியம். உணவு கட்டுப்பாடு அப்படின்றது சில நோய்கள் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய்களோட பாதிப்பு அதிகம் வராது அப்படின்றது. விரதம் அப்படின்றது நம்ம நார்மலாக நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை அது. உணவு கட்டுப்பாடுன்றது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு அதிகமாயிடாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக உள்ளது உணவு கட்டுப்பாடு. பத்தியம் அப்படின்றது நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும். இதையெல்லாம் சேர்ந்தது பத்தியம். அதனால் நமக்கு விரதமும் முக்கியம், உணவு கட்டுப்பாடும் முக்கியம், பத்தியமும் முக்கியம். அது எந்தெந்த நோய்களில் எந்தெந்த நிலைமையில நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்தது தான்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜி எல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ்க. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜி எல் மருத்துவமனை.
3: காரைக்கால் ஜி எல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜி எல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். திசை எங்கு மிசும் மொழிகளை இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. சிந்தனை துளி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின்கருவிகளை நோக்கி மாறுவோம். மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கரிடம் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 நேயர்களை இணைந்து கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். ஒரு ரெண்டு பேர் ஒரு பேசுகிற மாதிரியும் ஒரு தலைப்பும் ஒன்று கொடுத்துருப்போம். அது எந்த தலைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கவங்களுக்கு அது என்னென்னு தெரியும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பிரசாத் நானும் தீபாஷ் சந்திரசேகர் மேடமும் இருக்கோம். அவங்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், எஃப்எம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, ரேடியோ கேட்டுகிட்டே இருப்போம், ஒரு கற்பனை இருக்கும், இப்போ இந்த நிகழ்ச்சியெலாம் பண்ணணும், இந்த நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பேசணும்னு ஒரு ஐடியா இருக்கும், அப்புறம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பாட்டு வருமானு யோசிப்போம், சரி இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னுங்கிற ஒரு ஆசையும் நம்ம மனசுக்குள்ளே வரும். அந்த மாதிரி நீங்கள் எதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
3: அதாவது ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ஆர்ஜே அப்படின்னு பார்க்கும்போது இது வேற அது வேற. அப்போ வந்து நான் அந்த நேயர் விருப்பம் கடிதம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடிதத்தில் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா பேரையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடய தான் நான் எப்பவும் படிப்பேன். அது இல்லாமல் அப்போது காதோடு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்.
0: ஓகே.
3: அப்போ வந்து நம்ம ஃபோனில் பாட்டு கேட்டு போடுறது தான் அந்த மாதிரி ஒரு பேரில் இருக்கும். அது பிடிக்கும், அந்த இது பண்ணணும்,
0: அந்த ப்ரோக்ராம் பண்ணணும் ஒரு ஆசை. ஆனால் இன்றைக்கி நீங்களே ஒரு அறிவிப்பாளர், ஒரு ஆர்ஜேவாக அங்கே ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தீங்களா, நான் ஒரு விருந்தினோடு பக்கம் இன்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்ன தலைப்பு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா பண்பலை 100.3 எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்கு ஆசை அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ரேடியோ தான் கேட்டிருக்கேன், மற்றபடி நிகழ்ச்சியில் கலந்துட்டுலாம் கிடையாது. எனக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்ததே ஒரு விபத்து தான், யதார்த்தமாக அப்ளை பண்ண எக்ஸாம் பாஸ் ஆனால் அப்படியே
3: நான் ஒரு விபத்து தான்
0: அப்படி தான் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இது வரைக்கும் ஒரு மைக்கில் பேசுனதோட கிடையாது. நான் முதல்ல பேசுனதே இங்கே அனௌன்ஸராக வந்து தான் பேசினேன். அது ஒரு இதுதான், நான் இது வரைக்கும் ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தேன். அதனால அப்படி இருந்துச்சு. அதனால
3: அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா, சின்னதுலேருந்து பேசிட்டே இருக்கோம்னா அது வந்து ஒரு பழக்கம் இருக்கும். திடீர்னு வந்து நான் நல்லா பிரைட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
0: நான் இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் கூட என்ன கிடையாது, ஒரு மைக்கிலையும் பேசுனதே கிடையாது. ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து சரி தான், இன்ஜினியரிங் படிக்கும்போதுனா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமு கல்ச்சுரல்ஸ்னால் நான் முதல்ல வெளில ஓடுறது நான் தான் அப்படின்னா இருப்பேன். இன்றைக்கி நான் பேசுகிறத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்குன்னு தான் தெரியல.
3: அதில் நேர்லாம் நம்மளை திட்டப்படுறாங்க,
0: இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா இந்த தலைப்பை ஒட்டிக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம கேட்குறோம். பண்பலை 100.3 எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு. நம்மளும் நேயர் தானே, கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து அவருடைய முதல் செய்தியை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். காரைக்கால் பண்பலையில் ஒரு நாள் முழுவதும் எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க வேண்டும்.

0: என்றுதான் ஆசை. ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊரும் உறவும் நிகழ்ச்சி தான். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி தான் அனுபவம் நிறைய கிடைக்கும். பண்பலையை விட்டு வெளியில் நேர்களிடம் பேசுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் இரண்டு முறை ஆகாஷவாணி பண்பலை உள்ளே சென்று பார்த்திருக்கிறேன். ஆட்சிக்கிற வேலை என்பது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அவர் வந்து ஸ்டுடியோக்குள்ள வர விரும்பல, வெளியில இருந்து தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டு உணர் கோயில் குளஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொகுத்து வழங்க ஆசை தெரியுங்களா, உலக பிரபலங்கள் ஒன்றிணைந்து நடக்கின்ற கூட்டத்தை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறேன். அதுவும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி சிறப்பாக தொகுப்பாளராக. நம்ம என்னன்னா நம்ம ப்ரோக்ராம்ல எந்த நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டேஷன்ல அந்த மாதிரி தான் கேட்குறோம். அப்புறம் அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கத்தோட காமெடி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல பண்பலை நூறு புள்ளி முறை எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்கு ஆசை அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம், நீங்கள் தான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் இருவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் தோழி. பெண் தோழியிடம் மனம் விட்டு பேசலாம், ஊரும் உறவும். நிகழ்ச்சியில் பல புதிய நேர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தோழி நிகழ்ச்சியையும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியையும் அவங்க வந்து தொகுத்து வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை. இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ரொம்ப ரொம்ப ஆசை. பல நேர்கள் பலவிதமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும்போது அதை எங்கள் வாயால் உச்சரிக்கும் போது இன்னும் சிறப்படையும் என்பதை எங்களது ஆசை. இதுபோல் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தருவீர்களா அப்படின்னு வர கொஸ்டின் மார்க் கூட கேட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரும் இங்கே அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் அனைவருக்கும் உணவு அளித்தும் பலதரப்பட்ட வேளாண் நண்பர்களுக்கு உதவிடும் வகையில் கிசான் வணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: காரைக்கால் பண்பலை எனக்கு ஆசை இருக்கு, முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு.
0: என்ன ஆசை அப்படின்னு அடுத்து
1: என்ன ஆசைப்படணும்னே நம்ம
0: சொல்லிருக்கோம்,
1: ஆசைப்பட வேண்டியதுதானே.
0: அடுத்து
1: அடுத்த திருச்சேரியிலிருந்து ஃபைசூர் ரஹ்மான், இனிய காலை வணக்கம், துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: எருவாஞ்சர் கலாவதி ராஜபகன் என்ன சொல்லியிருக்காங்க, அன்பான காலை வணக்கம், இருவருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எனக்கு ஆசை. காமெடிகள் அதிகம் கலந்து வருவதால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லையே.
1: ஓகே, அப்ப இன்னொரு மைக்
0: போட்டு அவங்க உட்கார வச்சு.
1: அடுத்து வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடுக்குநாதன், எனக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும், வழங்க பேராசை அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு தெரியல. நேயர்களோடு அரட்டை எடுத்து
0: நிறைவேறிய
1: எனக்கு
0: எப்போது வார்த்தை விளையாட்டு மற்றும் தொகுத்து வழங்க தான் ஆசைப்படுவேன்.
1: அடுத்து எனக்கு பிடித்தமான துளிவரும் பாட்டு மற்றும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு செந்தில்கண்ணன் பேர்லத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: பூம்புகார் மேலையூரிலிருந்து செந்தில்குமார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாங்க.
1: காலை வணக்கம் சொல்லிட்டு அவர் கிளம்பி. அடுத்து பலதரப்பட்ட நேயர்களையும் பல்வேறு கருத்துக்கள் கொண்ட சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை நடத்தவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கை மாந்துரை சொல்லியிருக்காரு.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சி காரைக்கால் நூறு பேர் தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு நாகூர் ஏஜிஎம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
1: சிந்தனை அரங்கம் கேள்விக்கு பதில்னு நினைக்கிறேன், கேள்வியும் பதிலும் போட்டிருக்காங்க. நரியலத்துல இருந்து நாகை குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: 100.3

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி அருமையாக கூட அதைத்தான் நாங்கள் தொகுத்து வழங்க ஆசைப்படுங்க சொல்லிட்டு திருவள்ளபுத்தூர் கடக்கும் ஐங்கரன் தரணி சொல்லியிருக்காங்க.
1: தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை வழங்க எனக்கு விருப்பம். காரணம், நேயர்களின் விருப்பம் நிறைவேறும், நாமும் அனைத்து பாடல்களையும் கேட்பதோடு அனைத்து பாடல்களின் விபரம் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு விளங்குவோம்.
0: ரொம்ப விவரமா செஞ்சிருக்காரு பாருங்க. இவரும் பாட்டு கேட்டுக்கலாமா, நேயர்களோட பாட்டும் கேட்டுக்கலாம்
1: அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இவங்க பாட்டு கேட்கறது முடியாது,
0: அதனால
1: வந்தாதான் தெரியும்
0: எப்படி பண்ணிருக்காங்க. நம்ம பாயிண்ட் கேட்க முடியாது.
1: ஆமா, அதான் என்ன பாட்டு போகுது, நம்ம மைண்ட் அங்க பக்கமே போவாது, அந்த அளவுக்கு வேலை இருக்கும். ஆனா அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க.
0: ஆனா நான் சின்ன வயசுல இது ஒரு விஷயம் நான் நினைச்சு பாத்துருக்கேன் மேடம். நீங்க எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்க நான் நிறைய கேட்டிருக்கும் போது, நிறைய கேட்கும் போது விரும்பி கேட்டிருக்க பாடல்கள் சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா படிச்சுப்பாங்க. காரைக்கால் இருந்து இவங்க இவங்க இவங்க அதெல்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படிலாம் யோசிச்சிருக்கு. அதான் அவரும் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசைப்படுவேன் அப்படின்னு வீரமல திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து சந்தியா நல்லான் சாவடியில இருந்து லைக் ஷேர் கமெண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அலாவுஷா நல்லம்பர் ஷேக் அலாவுதீன் வந்து நமது பண்பில் மனம் விழையுதே மற்றும் சிந்தனை இறங்கும் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு மனம் விழுதே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு.
1: அடுத்து ஹோசூர்
0: கோகுமார்
1: அவங்க ஆசை இருக்கு ஆனா
0: வராது. பரவாயில்ல, அந்த ஆசையை தானே கேட்கிறோம். எந்த ஆசை அப்படிங்கறதானே நம்ம கேக்குறோம்.
1: நம்ம இங்க கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லல.
0: இப்போதைக்கு உங்களுடைய ஆசை என்ன, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வாஞ்சிரு ஃபாத்திமா. எனக்கு வந்து தினமும் 3 மணிக்கு ஒளிபரப்பாங்க எல்எஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை, கமெண்ட் படிக்கிற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, அதே லைக் ஷேர் கமெண்ட் தான் காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க. அப்ப லைக் ஷேர் கமெண்ட் லீடிங்ல
0: போயிட்டே இருக்கு. இது வரைக்கும்
1: கஷ்டப்படாம அடே மெலோடியா
0: அவங்க என்ன சொல்றாங்க புரியுங்களா அவங்களுக்கு. அவங்க அப்படியே ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்றது
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு அடுத்து சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க
1: என்ன
0: ப்ரோக்ராம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
2: அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பிரம்மதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சு ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவார் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமர்ஸ் ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
0: அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்ல நம்ம நேர்கள் அனுப்பினா அந்த கமெண்ட்ஸை நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஏன்னா நம்ம அச்சாணி நிகழ்ச்சி வரைக்கும் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் முதல் முதல் பேசியது காரைக்கால் பண்பலை சிந்தனை அரங்கம், நல்ல கருத்துக்கள் அனைத்து நேர்களும் அருமையான கருத்தில் சொல்லி வருகிறார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எனக்கு ஆசை. காரைக்கால் பண்பலை அனைத்து நிகழ்ச்சிகளும் நன்றாக உள்ளது, அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கு எடுத்துக்கொள்ள சொன்னாலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாஷா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஆசை காரை பண்பலையில் ஊரும் உணவும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும். ஆசை எங்க ஊர்ல, அதுவும் அவங்க ஊர்ல நடக்குமா சார் மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நோட் திஸ் பாயிண்ட், நீங்க அடுத்த தடவை ஆக்கூருக்கு போகும்போது அவங்க கையில நீங்க மைக்
0: ரெண்டுமே. சரி, திட்டச்சியிலிருந்து ஆனந்த செல்வம் அவங்க சொல்லிருக்காங்கன்னா

0: தமிழ் மீது பற்றின் காரணமாக எனக்கு தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காரைக்கல் பண்பலை 100.3 எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து
1: வேணும்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் இவருக்காக. அடுத்து என்ன அப்படின்னா, துள்ளி வரும் பாட்டு கலக்கல் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: சொல்லானுக்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை, அதில் மட்டும் 100 அதிகமான நேர்கள் பேச முடியும் அப்படின்னு காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லுங்க. ஒரு வார்த்தையில பேசுவார் நினைக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்ல அந்த மாதிரி. அடுத்து
1: அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க ஆசை, அதுக்காக காரை பண்பலையில் அறிவிப்பாளர் தொகுத்து வழங்குவது போல் அதே மாதிரி நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: பார்த்தீங்களா, அடுத்த லைவ் ப்ரோக்ராம் வரும்போது
1: நிறைய காம்படிஷன் இருக்கு.
0: நல்ல நான் அப்ளை பண்ணும்போது இவங்கெல்லாம் வரல. அடுத்து வந்து கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் என்ன சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அவங்க அவ்வளவுதான். மல்லியம் ரவி என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க.
1: அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆளை விடுங்க அப்படின்றாங்க. அடுத்து மல்லியம் ரவி, எனக்கு வந்து இரவு மலரும் தொகுத்து வழங்க ரொம்ப ஆசையா இருக்கு, ஏன்னா அனைவரையும் தலாட்டி தூங்க வைக்கும் பாக்கியம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அம்மாவா மாற ஆசைப்படுறாரோ. அடுத்து வந்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வம் மாதிரி, எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் ரெடி, அதை நீங்க தான் அனுமதிக்க நீங்க ரெடியா, எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க ஆசை தான். அதுல பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்க மிக கலகலப்பாக இருக்க அதை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்ற, நான் எல்லாத்துக்கும் ரெடி, நீங்க ரெடியா, நம்மள திருப்பி கேக்குறாரு அவரு.
1: நாங்க தலைப்பு நாங்க கொடுத்தோம்.
0: அடுத்து பாருங்க,
1: அடுத்து என்ன அப்படின்னா, ஊரும் உறவும் நிகழ்ச்சி, நேரலையாக பல்வேறு இடங்கள்ல இருந்து நேயர்களுக்கு கலந்துரையாடும் அந்த அனுபவம் நிகழ்ச்சியான ஒன்று, அதை தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எம் சொல்லிருக்காங்க.
0: ஓ, சாரத்துல இருந்து சாரோ சேர்த்து சொல்லிருக்கிறாங்க, அவர் மேல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நன்னிலம் அம்பலவாணன் வந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சி மற்றும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசை அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஜி பூம்பா.
0: அடாடாடா, யார் அது? அத்திக்கடை ரிஃபாவுதி. ஜி பூம்பா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சின்ன பிள்ளைகிட்ட பேசுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா, ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பரான நிகழ்ச்சி, அது நானும் 2 தொகுத்து வழங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப பொறுமை வேணும் தெரியுமா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்கள் இனி கேட்கலாம் தேதியும் செய்தியும். இன்று August 19 இந்த தேதியில நிகழ்ந்த சில வரலாற்று நிகழ்வுகளை தான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களின் பிறந்த நாள் இன்று, ஆண்டு 1918. இவர் 1992 1997 வரை பதவியில் இருந்தார். இதற்கு முன்பாக இவர் 8வது துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். 1952 வரை போபால் மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்தார்.
0: இன்று August 19 1887 இதே தேதியில் சுந்தர சத்தியமூர்த்தி பிறந்த நாள் இன்று. தீரர் சத்தியமூர்த்தி என்று அழைக்கப்படுபவர் இவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். சத்தியமூர்த்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய தலைவர். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக போராடிய சத்தியமூர்த்தி அரசியல் சட்ட வழிகளையும் மக்கள் இயக்கங்களையும் பயன்படுத்தி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தார். அவருடைய சிறந்த பேச்சாற்றல் காரணமாக மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றார். அதனால் அவருக்கு தீரர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. 1939-40 காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தார். அவரது முயற்சியால் சென்னை நகரின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் பூண்டி நீர்த்தேக்க திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
1: நிஜமயா வான் ஆய்வகத்தில் பணிபுரிந்த ஒரு அனுபவம் வாய்ந்த வானியலாளரான சுனனா பாபுவின் மகன் மணாலி கட்லாட் வை

0: பாபு அவர்களின் பிறந்த நாள் இன்று. நவீன இந்திய வானியலின் தந்தை என கருதப்படும் இவர் தமிழ்நாட்டில் காவலூரில் அமைக்கப்பட்டுள்ள வைணுபாபு வன ஆய்வகத்தை நிறுவுவதற்கு முக்கிய காரணமானவர். பள்ளிப்படிப்பின் போது அவரது மேடை பேச்சாற்றல் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரியில் அறிவியல் குழுவை தொடங்கினார். கல்லூரி இதழின் ஆசிரியராக இருந்தார். 1943 வைணுபாபு பயின்ற கல்லூரியில் சொற்பொழிவாற்ற சாவே ராமன் வந்திருந்தார். அப்போது வைணு தினமும் 16 மைல் சைக்கிளில் பயணித்து ஒரு நாளும் தவறாது சொற்பொழிவை கேட்டாராம். டென்னிஸ், கிரிக்கெட் ஆகிய விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருந்தார்.
1: இன்று 1757 August 19 கல்கத்தா புதினாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் ரூபாய் நாணயம் தயாரிக்கப்பட்ட நாள். இன்று 1949 August 19 புவனேஸ்வர் ஒடிசாவின் தலைநகராக அமைந்தது.
0: இன்று உலக புகைப்பட நாள். புகைப்படங்களின் சிறப்பையும் புகைப்படக்காரர்களின் திறமையையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் August 19 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நாள்.
1: ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாளாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1919 August 19 இது 3rd ஆங்கிலோ ஆப்கான் போருக்கு பின்னான ஒப்பந்தத்துடன் தொடர்புடையது. இன்று 1960 August 19 சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் 5 விண்கலத்தை ஏவியது. அதில் பெல்கா, ஸ்டெல்கா என்ற 2 நாய்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் விண்வெளிக்கு சென்று உயிருடன் திரும்பியது. இன்று உலக மனிதநேயம் தினம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேதியும் செய்தியும். நேரம் 9:35. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணையும் இந்நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்கனவே தலைப்பு கொடுத்துட்டோம். பண்பலை 100.3 எந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க உங்களுக்கு ஆசை அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிறைய பேர் ஊரும் ஊரும் சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தனை அரங்கம் சொல்கிறாங்க, துள்ளி வரும்பாடு சொல்கிறாங்க, ஜி பூம்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களோட தான் நிறுத்தி
0: வந்து லைக் ஷேர் கமெண்ட் அச்சானி இதெல்லாம்.
1: ஆமாம், லைக் ஷேர் கமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், மறந்துட்டேன்.
0: அடுத்து பிரியா லட்சுமி, எனக்கு வணக்கம் தோழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க பிடிக்கும் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் அன்பை தோழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜென்டில்மேனுக்கும் காலை உனக்கு அப்படியா என்ன சொல்லியிருக்காரா? என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க. சொல்லரங்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதிக நேர்களை சந்திக்கலாம், அதிகமான சொற்களையும் நம்ம சந்திக்கலாம். அடுத்து கலக்கல் நேரம், சனிக்கிழமை இன்னும் கலக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கை மட்டும் கையில் கொடுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: அட கொடுத்து தான் பாருங்க,
1: கொடுத்துருவோமே.
0: அடுத்து 4 வயது பதிலேருந்து மாரியப்பன், காரைக்கால் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிந்தனை அரங்கமும் வணக்கம் தொழில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும் அப்படின்னு திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் 11 ரவி மேட்டுப்பாளையம் அப்படின்னா என்ன என்னவா இருக்கும்?
1: அதான் தெரியலையே.
0: நம்ம எந்த ஒரு செயலையும் எடுத்து உள்ள ஒரு உத்தியோகம் அந்த செயலுக்கு அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. என்னன்னு
0: எனக்கும் விளக்கமான.
1: ஆமா, எனக்கு விஜயர்களுக்கான நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆவலை விட நான் படிக்கும்போது அக்ரிப்பட அந்த துறை மீது ஆர்வம் அப்படின்னு காங்கேயம் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: கும்பகார மேலையூர்ல இருந்து செம்பியன், தங்கள் இருவருக்கும் அன்பான இனிய வணக்கம். பாயிண்ட் டு பாயிண்ட்ல தொகுத்து வழங்க ஆசை, வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
1: வாய்ப்பு கொடுக்கறதா நாங்கள் தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கோம்ல, அப்போதைக்கு தான் வாய்ப்பு. என்னுடைய மனம் எழுதிய நிகழ்ச்சி அப்படின்னு திட்டச்சேரி நிஷாம் கோரிமின் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அமுதா சேகர் என்ன சொல்லிருக்காங்க மேமாத்தூர்லன்னா, எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை, நிகழ்ச்சி காமெடியா போகுது அப்படின்னு சொல்லி
1: எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம், காமெடியா பேசிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. தில்லையாடி நாவிலன் வந்து எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம்.

0: அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கட்சி இப்போ அடுத்த லிஸ்ட்ல லீடிங்ல பாயிண்ட்
1: டு பாயிண்ட் மேல வந்துட்டு இருக்காங்க பொதுக்கு.
0: ஆமா, மிகவும் ஆசை. அப்புறம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசை,
1: அடுத்தும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். இது யார் சொல்றாங்க? அரசடி கோபம் சரவணன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்த சிவபுரி கீர்த்திராஜன், என்னத்தை சொல்ல, காரைக்கால் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு சொல்ல முடியாதுங்க. அதாவது எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா தேன்மழை அப்படின்னு சொல்லிட்டு
1: ஒருத்தர் தேன்மழைக்கு வந்திருக்கிறாரு. பந்தனூர் ரபேக்கா அனுபவம் அற்புதம் பாத்தீங்களா. அடுத்து
0: அடுத்து தகவல் நேரம்,
1: தகவல் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசைப்பட்டிருக்காரு அவரு.
0: இது ரொம்ப அப்படி
1: ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்கு. ஆக்சுவலா தகவல் நிகழ்ச்சியை நம்ம சொல்ற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்ல தகவல் நிகழ்ச்சியே இவர் வந்து பண்ணு நினைக்கிறாரா, எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு
0: சுரங்கம் சொல்லியிருந்தா கூட நாங்க.
1: அடுத்து பாருங்க, மங்கநல்லூர் ஐக்கிய ராமதாஸ் சிறுவர் சிலை பாத்தீங்களா, அடுத்து சிந்தனை அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ராஜாக்கு திட்டச்சேரி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு இப்படி எல்லாம் ஆசை இல்லைங்க, எப்பவுமே நான் ஒரு நேயர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லியிருக்காங்க திருத்தியிலேருந்து.
1: சரி, அடுத்து என்ன தலைப்பு அப்படின்னா, சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தான் ஆசைப்படுவேன்
0: அப்படின்னு என்ற தலைப்புல
1: தலைப்பு முத கொண்டு கொடுத்துட்டாரு அவரு. நெம்மேலியார் நந்தகுமார். ஆனா இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதநேயம்.
0: நீங்க தலைப்பு கொடுத்துட்டீங்க இல்லைன்னா அவரு போன் பண்ணி நிகழ்ச்சி தலைப்பு.
1: ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தலைப்பு என்னன்னா, மனிதநேயம் யாதெனில், அந்த தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீ சிந்தனை அரங்கத்துல. அடுத்து
0: அடுத்து சீர்காழில இருந்து சிவசண்முகம். எனக்கு அன்பழகி, அன்பழகி உங்க குரல் பதிவு தான் எனக்கு ரொம்பவும்
1: பிடித்தமானது.
0: என்ன சொல்லிருக்காங்கன்னு
1: தெரியல.
0: அடுத்து மக்களின் குறைகளை தீர்க்கும் கேள்விகளுக்கு தகுந்த துறையில்
1: நாம் பதில் சொல்லலாம், நன்றி சார் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்கள் குரல் பகுதி, அவர் என்ன சொல்றாரு, உங்கள் குரல் பகுதி தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம பண்பலை நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு தான் கேட்டிருக்கோம்.
0: இடையில ஒரு பேர் வந்துச்சா?
1: ஆமா,
0: அது எதுக்கு வந்ததுன்னே எனக்கு புரியல.
1: அது புரியல. அடுத்து குளஞ்சியப்பன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓ அப்படி கேட்டீங்களா, நான் மேல சரிக்காம படிக்காம பதிவு போட்டுட்டேன் சார், என்னை பார்த்து சிந்தனை அரங்கத்தை தொகுத்து வழங்க ஆசை. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து சிந்தனை அரங்கம் தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு அட்டுமலை குளஞ்சியப்பன் சொல்லுங்க.
0: தலைப்புக்கே ஒரு விளக்கம் கொடுத்த பிறகுதான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அடுத்து நாகூர்ல இருந்து அலோன்ஸ் ராஜ், நமது வானொலியில் எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டிருக்கீங்க. எனக்கு மிகவும் பிடித்தது இரவு நேரங்களில் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பெயர், ஆசிரியர், அமைப்பாளர், பெயர், பாடியவர் எல்லாத்தையும் வந்து விவரமா நேயர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய விருப்பம். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போறாரு, வாய்ப்பு கிடைத்தால் அந்த நிச்சயம் செய்வேன், காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, வணக்கம் தோழி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசிரியர் தேவலு ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. பழங்காட்டோட அனுஷே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கர் சொல்லருங்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆசைன்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு ரொம்ப நாள் ஆசை துளி உரம் பாட நிகழ்ச்சி தொகுத்து வழங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆசைன்னு வேற சொல்லிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை, தினா, ரமேஷ், பொறவாச்சேரி, பிரியா, கண்ணன், நமது வானொலியில் எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டிருக்கீங்க. எனக்கு நம்ம வானொலியில பணியாற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அவர்களுடைய எண்ணங்களை கேட்டு பாருங்க அதை நேயர்களுக்கு தொகுத்து வழங்க வேண்டும் அப்படின்னு
1: சொல்லி பாருங்க. தேன்மொழி முத்துக்குமாரசாமி இடம்பெறது என்ன சொல்லிருக்காங்க, எல்லா நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நானே சில நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கலீங்க, அதுக்கே இருக்கு வாய்ப்பு கிடைக்கல.
0: அடுத்து காரைக்கால் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஊரும் உறவும் நிகழ்ச்சி கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருபுவனூர் ரவி லட்சுமி வந்து கடித எழுதி பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களை தொகுத்து வழங்க ஆசைன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கலக்கல் நேரம் நிகழ்ச்சி, அது ஜாலியா கலகலப்பா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன்.
1: அடுத்து வந்து அதம்பார் ராமன், காரை பண்பலையில் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க வேண்டும் என்று ஆசைதான், அதற்கு உங்கள் அருகில் ஆர் ஜே ராமன் அறிவிப்பாளராக வர வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து குணசுந்தரி செல்வநாதன் வேளங்குடியிலிருந்து, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 100.3 வாங்க கடல் கரையில் அமர்ந்து இசை அலையாய் மகிழ்விக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பாத்தீங்களா.
1: ஓஹோ, அவங்க என்ன
0: சொன்னாங்க,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.3 வங்க கடலில் அமர்ந்து இசை அலையாய் மகிழ்விக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு அவர் பாத்தீங்களா, அவர்கிட்ட நான் படிச்சுட்டேன். அடுத்து பாருங்க யார் சொல்லியிருக்காங்க,
0: இருவருக்கும் வணக்கம், எனக்கு கடிதங்கள் வழியா தொகுத்து வழங்க ஆசை, நேர்களின் கடிதங்கள் படிக்க ஆசை, தலைஞர் ராஜா முகமது.
1: கடலங்குடி பூங்கோதை, ஊரும் உறவும் சிந்தனை அரங்கம் தொகுத்து வழங்க ஆசைன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து லைக் ஷேர் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மணக்குடியிலேருந்து ஜி பூம்பான்னு சொல்லிட்டு மகா பேரலத்துல இருந்து சொல்லுவாங்க.
1: அவங்க மணக்குடி சத்யா வந்து பூவீர் மனதிலும் சேர்த்து சொல்லியிருக்காங்க.
0: போஸ்டர் ரெடி ஆகி வந்திருக்கு,
1: போஸ்டரும் போட்டாங்களா? ஆண்டாடா.

0: அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. நளினி டிஆர் பட்டம் சொல்லியிருக்காங்க, எனக்கு துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் இன்சுலம் போது அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதை தொகுத்து வழங்க முடியாது, நீங்கள் உருவாக்கி எழுதி அதை வந்து சொல்லணும். அதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து டிஆர் பட்டினம் ரமேஷ் காரைக்கால் பண்பலை சம்மதித்தால் நாள் முழுவதுமே அனைத்து நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்க ஆசைதான். இருந்தாலும் ஊரும் உறவும் என்ற மக்களுடன் சென்று பேட்டி எடுக்கும் நிகழ்ச்சி மிகவும் பிடித்த நிகழ்ச்சி, வாய்ப்பு இருந்தால் பண்பலை அழைத்தால் உடனே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாள் முழுவதுமா, அதுவும் இந்த குளிரில்?
0: ஆக்சுவலா ஊரும் உறவும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு 4 மணிக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சி, அதை பத்தி ஒரு இது கொடுத்துடலாம், பண்ணிடலாம். என்னன்னா, திருவாரூர் மாவட்டம் மேல தென்கொடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகில் மக்கள் கலந்து கொண்ட அந்த கலகலப்பான கொண்டாட்டம் தான் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சியில கேட்க போறோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலன்கணித்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் கோபால் பல்லுப்படி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் புலன்கணித்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: நியூராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
6: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா.

0: இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. ராஜஸ்தானி மார்வல் ஸ்டாரிகால்
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல பண்பலை நூறு புடி மோடி எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்கு ஆசை அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அடுத்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு 91 கமெண்ட்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட படிச்சிடலாமே.
2: அடுத்து சிந்தனை அரங்கம்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம், அடுத்து நாகூர் காமிலா பர்வீன், காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி அறிவிப்புகள் சிந்தனை தொகுத்து வழங்க ஆசை, ஏனென்றால் விரைவாக படிக்கும் ஆற்றலும் நேர மேலாண்மை கடைபிடிக்கும் ஆற்றலும் வளர்க்க இந்த முயற்சி உதவியாக இருக்கும். இவங்க தான் நம்ம கஷ்டம்
1: சொல்லியிருக்காங்களா. அவங்க ஜெயங்கொண்டம் கண்ணரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, ஐயா தென்கட்சி சுவாமிதன் போல அறிவு நிறைந்த கதைகள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
2: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எனக்கு சிந்தனை அரங்கம் தொகுத்து வழங்க ஆசை, அதனால பல நேயர்களோட கருத்துக்கள்லாம் வந்து கேட்கும் வாய்ப்பு இருக்கும்.
1: காட்டுமலக்கோயில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், காலை வணக்கம் எனக்கு கடிதமலர்கள். அடுத்து பாருங்க,
2: அதே மாதிரி எனக்கு மனம் விழுது இந்த நிகழ்ச்சியில ரொம்ப யாரும் சொல்லவே இல்லை. இது யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா செந்தில் முருகன், விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்தில்.
1: நம்ம நேயர்களுடைய எண்ணங்களோட அவங்களோட ஆசையை என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு 1 hour. நமக்கு
2: இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லா கமெண்ட்ஸும் நீங்க படிச்சிருக்கோம்,
1: அதுக்கிட்ட 91 கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம்.
2: ஆமா, இதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸே இல்ல, முடிச்சாச்சு.
1: இதுல அதிகமா நம்ம லீடிங்ல பாத்தீங்கன்னா எல்எஸ்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஊரும் உறவும் சிந்தனை அரங்கம், இதெல்லாம் அதிகமா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு தொகுத்து வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆசையை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுல ஒருத்தர் சொன்னாங்க பாத்தீங்களா, ப்ரோக்ராம் சம்மரி படிக்கிறது
2: அதுதான் எந்த நிகழ்ச்சியுமே விட்டு போகலன்னு தான் சொல்லணும். மனமழையதே சொல்லிட்டாங்க, அச்சா நீ அனுபவம் அற்புதம் எல்லாமே சொல்லிட்டாங்க,
1: இரவு மலர் சொல்லிட்டாங்க. ஒரு சில நிகழ்ச்சி இந்த காற்றில் வரும் காணும், இந்த ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் சொல்லல, ஒருவேளை இதுதான் நம்ம ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டிருந்தோம்,
2: மனதில் நின்றவை மட்டும் சொல்லல
1: அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
3: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வீந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
4: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் தீரர் சத்யமூர்த்தி 1887 ஆகஸ்ட் மாதம் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்தியமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசான், குரு வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாக சீலர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர், பாட்டுக்குரு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்த போது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒரு நாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து, இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்யமூர்த்தி, ஆங்கிலேயர்கள் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டு கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு

இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்தியமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு, தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்தியமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதை விட இவர் பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர். இதுபோல்

தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர். இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 வயதான காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூலகாரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்துச் சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில்தான் தலைவராகவும் 33 வயதான காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசாம் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுப்பேரும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜனின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீரர் சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 26 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிகையில்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால்

0: அது மிக இல்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறைத்து காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகு தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதைக் கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக, ஒரு முன்னோட்ட தலைவராக, ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீர சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நண்டானில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடித்தவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியைப் போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம், வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. சிந்தனை துளி. வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலை பொழுது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறோம் அப்படின்னா சிந்தனை அரங்கம். நம்மளுடைய காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம், அதுலேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம்.

இன்றைய சிந்தனை அரங்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 0436 8 இது வந்து காரைக்கால் முன்னிணைப்பு என்ன, இந்த என்னோட சேர்த்து 231 231 1 இன்னொரு அழைப்பு எண் பார்த்தீங்க அப்படின்னா தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 9 2 9 9 4 8 0 இன்னொரு தொலைபேசி எண் 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1

0: இன்னைக்கு எந்த தலைப்புல நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஏன்னா மனிதனை பிறக்கிறது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லலாம். அதில் மனிதநேயத்தோடு வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுடைய துன்பத்தை பார்க்கணும், ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம மனசு வலித்து அவங்களுடைய துன்பத்துக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க சொல்லாமலே செய்கிறோம் அப்படின்னா தான் அந்தங்க தான் ஒரு மனிதநேயம் அப்படிங்கிறது பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இனம், மதம், மொழி, பணம், பதவி எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு மனிதர், நான் ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட போகும்போது ஒரு மனிதநேயத்தோட அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கி பேச போகிறோம். சிந்தையரங்க நிகழ்ச்சி தலைப்போட மனிதநேயம் யாதெனில் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதநேயம் அப்படிங்கிறது வெறும் உதவி செய்கிறதுல மட்டும் இருக்கா, இல்லை ஒரு ஒருத்தவங்களோட வழியை புரிஞ்சிக்கிறதுல ஒரு மனிதன் நேயம் தானா, இந்த ஒரு பரபரப்பான இந்த வாழ்க்கையில் மனிதநேயம் குறைஞ்சிக்கிட்டே வருதா, அல்லது புதிய புதிய வடிவம் நம்மளோட தொடர்ந்து வாழ்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு நிறையவே இருக்குது. அதை தான் நம்ம பண்புலி 100.3 நேயர்கள்ட்ட கேட்க போகிறோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சியில் ஒரு முதல் நேயர் நம்மோட வராங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதநேயம் யாதெனில் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் பாலு.
0: சொல்லுங்க சார்.
1: இன்னைக்கு வந்து உலக மனிதநேய தினம். நான் பெருசா வந்து ஒண்ணு செய்யணும் நினைச்சேன் சார். ஒரு ரெப்பதானம் பண்ணமுல்ல, ஒரு கிச்சி தானம் பண்ணலாம் நினைச்சேன். அப்புறமா கண்தானம் செத்து போனதுக்கு அப்புறம் கண்தானம் உறவுக்கு தானம் பண்ண நினைச்சேன். இன்னும் முடியல சார். ஆமா, ஏன்னா எனக்கு வயசாகிப்பட்டு 60 வயசாயிட்டு. அடுத்தவங்கிட்ட ஒரு 10 ரூபா கேட்கற மாதிரி இருக்கு. பிரசாந்த் சார், மனித நேயம் என்ன தெரியுமா? மனிதாபிமான கருணை இறப்போ உதவுதல் பண்பு ஈகை நற்புறம் நல் எண்ணம், இது எல்லாம் இருந்தாதான் ஒரு மனுஷன் கதாசிரி மனுஷன் வந்து தான் வாழ்க்கை தான் உண்டு விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு உதாரணத்தை சொல்லவா, இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு 1.5 லட்சம் வச்சு தண்ணீர் வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம நிறைய சுந்தரபாணி ஆகிட்ட சொல்லியிருக்கேன், பிரபாகர் சார்ட்ட சொல்லியிருக்கேன். ரோட்ல ஓடுது 3 மாசமா வந்து தண்ணி.
0: சரி, இப்போ நான் என்ன கேட்கறேன்,
1: மனிதநேயம்னா என்னன்னு நான் சொல்றேன்.
0: இல்ல சார், நான் கேட்கறது எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிஎஸ் பால் சார் மனிதன் நடக்கிறாரு, மனித நேயத்தோட நடக்கிறாரா?
1: மனித நேயங்கிறது இல்ல, ஏன்னா ஒரு ஆண்டு என்ன பட்டன் போன் தான், ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல வந்து தண்ணி ஓடிட்டு நான் 3 மாசமா போறவங்க வரவங்க தான் செஞ்சுட்டு கிடக்க.
0: சரி, அதுக்கு முயற்சி எடுத்து அதை செய்யுங்க, மனித நேயம் வளரும். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: வணக்கம். சொல்லுங்க.
2: விலமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி.
0: சொல்லுங்க.
2: மனித நேயம் என்பது சார், சாதி மத எல்லைகளை கடந்து பிறர் துயரம் துடைக்கும் அன்பின் வெளிப்பாடு. இதுவே மனித நேயம் கண்ணீர்டைக்கும் கரங்கள்தான் பூமிக்கு உயர்ந்த வரங்கள். மதம் சாதிரம் பேசட்டும், மனித நேயம் திறக்கட்டும். வீடுகள் மீது அன்பு வை, உள்ளத்தில் என்றும் பண்பு வை. மனிதன் மனிதனாய் வாழ்ந்திடவே மண்ணில் வேண்டும் மனித நேயம். பிறர்க்குதவும் அவர்களை பொறுத்து இருப்பதும், பேரன்பு செலுத்துவதும், மற்றவருக்கு தீங்கு செய்யாதிருப்பது, செய்நன்றி மறவாதிருப்பது, பேரிடரில் துணை நிற்பது, பெருங்கண்ணே துடைத்துடுவது, எல்லாமே மனித நேயம் தான் சார். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: நெடுங்காடு
0: வீரையன் சொல்லுங்க சார். மனித நேயம் யாதெனில்.
3: மனித நேயம் யாதெனில் என்ன சார்? மனித நேயம் எல்லாம் இருக்கு சார். இந்த கொரோனா டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இது மனிதனை மட்டும் பார்க்கல, இந்த மிருகத்துக்கு எல்லாம் சோறு போய் சமைச்சு மூளை இவங்களும் போட்டாங்க.

0: நாய் இதுக்கெல்லாம் போய் அங்கிருந்தே போய் ஒரு ஏக்கம் வந்து சமைச்சு போய் சோறு போட்டுக்கிட்டு
1: இருந்தாங்க.
0: வெறும் மனிதனை மட்டும் இல்ல, நம்ம 6 அடி உள்ள நம்ம காசு கொடுத்து வெளியில வாங்கி திட்டு போயிடலாம். இது 5 அறிவு என்ன செய்ய முடியும், 6 அடி கொண்டாந்து கொடுத்தா தானே.
1: அதாவது எனக்கு மட்டும் போதாது, அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது.
0: ஆமா, அது மாதிரி அவங்க சமைச்சு போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குரங்கு அந்த குரங்கு நாய் இந்த மிருகத்துக்கெல்லாம் கொண்டு போய் போட்டாங்க. மனிதனை இருந்த வச்சுதானே நடக்குது. சொந்த செலவுல போய் சமைச்சு போய் போடுறாங்க, அது பெரிய விஷயம் சார். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். அது ஒரு ஏக்கம் அது மாதிரி இருந்துகிட்டு கட்டிக்கிட்டு இருக்கு.
1: அதனால இப்பவும் மனிதர்களுடைய இப்ப இருக்கிற அந்த பரபரப்பான சூழ்நிலையில மனிதனையும் ஓங்கியேதான் இருக்கு.
0: இருக்கு மனிதனே இல்லாம இல்ல, ஒரு சில இடத்துல சில தவறுகள் நடக்கலாம், அதை வச்சு நம்ம எல்லாம் பேச முடியாது. ஒரு சில இடத்துல இருக்கலாம், அதனால மனிதனே இருக்கு, இருந்த வயசுதான் ஒண்ணு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பூமி ஏங்குதுன்னா மனிதனே இருக்கிற வயசுதான் ஏங்கிட்டு இருக்கு.
1: அப்ப வீரயன் சார் மனிதநேயத்தோட தான் இருக்கிறார்.
0: ஆமா, நான் மனிதநேயத்தோட தான் இருக்கேன். நானே இன்னமும் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன். காலையில கடைய திறந்த உடனே 2 நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை பாக்குறது. காலையில வந்து என்ன பாத்துட்டு நீ வந்து கடை திறக்கிறதுக்கு முன்னாடி 2 நாய்கள் வந்து நிக்கும். கரெக்டா வந்தா விசாரிச்சு பாருங்க. இங்க
1: சரி, நான் கரெக்டா வர விசாரிச்சு பாக்கணுமா? சரி, நன்றி நன்றி நன்றி.
0: நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிஸ்கட் போட்டுட்டு தான் அடுத்த வேலை.
1: சரி, நன்றிங்க நன்றி.
0: அது வந்து சாப்பிட்டு உடனே அடுத்த நிமிஷம் போயிடும்.
1: அவங்க வெயிட் பண்றாங்க. துகிலி மணிவாசகன், சொல்லுங்க. மனிதநேயம் யாதனில்
2: மனிதநேயம் இருப்பதால் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. மனிதநேயம் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் அல்லவா வள்ளல் பெருமான். அதிலே பிறந்ததுதான் அன்றைக்கு எரியப்பட்ட அந்த பசி என்கின்ற அந்த அடுப்பு இன்ற அளவும் அது எரிந்து கொண்டு மக்களுடைய பசியை தீர்த்து கொண்டிருக்கிறது. மனிதநேயம் மகத்தானது, மற்றவர்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பாத்தீங்களா, இதுவே ஒரு மனிதநேயம் தான். எனக்கு இது போதும், சரி எனக்கு இது போதும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு. நன்றிங்க நன்றிங்க. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச. தரமான தார்ப்பைகள் ஹோஸ்கால் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் புஜவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது, தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
11: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
12: கோபால் பல்படி.
1: மனிதநேயம் யாதனில் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் பண்பலை உறவுகள் கூட. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
13: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பள்ளியிலிருந்து சேரங்கசாமி பேசுறேன்.
1: பேர் என்ன சொன்னீங்க?
13: சேரங்கசாமி என்று கூறினேன்.
1: ரங்கசாமி சொல்லுங்க ஐயா.
13: மனிதநேயம் யாதனில்

0: யாதனில்
1: அதனால் அதான் ஒரு குறள் மேற்கொள் சொன்ன பகுத்துண்டு பள்ளியும் ஒன்பதல் நூலருக்கும் தொகுத்துள்ளான் கலை திருவள்ளுவர் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து மனித நேயத்தை மனிதனை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, ஜீவராசிகளும் பார்க்கணும், அதான் மனித நேயம் கருங்க, தனிப்பட்டது கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா மனித நேயம் வந்து இங்க இருக்கிறதுனால எத்தனை பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்க. மனித நேயம் பிரச்சனை வந்து அதாவது எதுவுமே தெரியாம, அதாவது நம்ம பலன் இல்லாம பண்றதுதானுங்க மனித நேயம்.
0: அதாவது உதவி அது என்ன நடக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறது இல்ல.
1: ஆமா, களத்துல குதிச்சிருவானுங்க மனிதனேங்க. ஒரு ஏதோ ஏதோ ஒரு சம்பவம் விபத்தோ மத்த ஏதோ ஆச்சு வச்சுங்களா, இந்த அப்படின்னா செஞ்சதாவது மனிதநேயம், யாதனில் மனிதநேயம் தான்.
0: சரிங்க, நன்றி, நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க. அதாவது நம்ம நம்ம இந்த உதவி செஞ்சா அவங்க இந்த திருப்பி அந்த உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது செய்யறது கிடையாது மனிதநேயம். இன்னைக்கு மனிதநேயம் இருக்கா இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாலையில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாண்ட் சைக்கிள் சைட் ஸ்டாண்ட் எடுக்க போனாலே நம்ம வந்து எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு அடிபட்டுடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சுமதி அம்மா பேசுங்க.
2: பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லக்கூடிய பக்குவமும், செய்த தரவுக்கு தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய பக்குவமும் நம்மளா இருந்தாலே மனித நேயம் தான் சார் அது.
0: அப்படியா, நீங்க ஏதாச்சும் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து சாரி கேட்டுடுவீங்களா?
2: என்னங்க
0: ஒரு குழம்புல உப்பு அதிகமா போயிட்டா குழம்புல உப்பு கொஞ்சம் அதிகமா என்ன சொல்றீங்க? உப்பு எங்க அதிகமா இருக்கு அப்பெல்லாம் பேச மாட்டீங்களா?
2: மறுநாள் குழம்பு வச்சா கூட
0: ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம ஒரு எந்த உதவி செய்யலனாலும் அவங்களுக்கு ஒரு உதவி ஒரு ஆறுதலா பேசினாலே போதும் இல்லையா?
2: மிகப்பெரிய சக்தியே மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளும் மனசுதான் சார்.
0: ஓஹோ,
2: அந்த இடத்துல மனிதநேயம் பிறக்குது சார் நமக்கு.
0: சரிங்க, சரிங்க, நன்றிங்க, நன்றி.
2: விட்டு கொடுத்தால் அன்பு சார், இருவர் விட்டு கொடுத்தால் மனிதநேயம் சார்.
0: அடடா, ஆட்டோக்குள்ளேயே எழுதலாமே. நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலாம காரை பண்பலையும் அன்பான அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கல்.
0: எனக்கு வேற சுகர் இருக்கு, நீங்க வேற இனிப்பு மண்டலம் வேற சொல்றீங்க. எனக்கு வேற சுகர் இருக்கு, இனிப்பு மண்டலம் வேற சொல்றீங்களே, கல்கண்டு மண்டலம் ஆக்குறீங்க. சரி சொல்லுங்க.
3: அதாவது எது மனித நேயம் கேட்டிருக்கீங்க?
0: மனித நேயம் யாதனில்.
3: மனித யாதனில்னாக்க இனம் தெரியாத மதம் மதம் மாற்றமின்றி மொழி மாற்றமின்றி பார்க்காம ஓடி போய் ஆபத்துல உதவி செய்யறது வந்து மனித நேயம். அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஊர்கட்சத்துல ஏற்பட்ட போது எல்லா ஊர்களில் இருந்தும் ஓடி வந்து உதவி செய்த மக்கள் மனித நோயத்தோட ஓடி வந்து உதவி செய்தார்கள். அது வந்து புனிதமானது. அவர்களுக்கு வந்து திருப்பி வந்து வெறும் லாரியை அனுப்பாம வேதாரண்யா விழுந்தபாடி மக்கள் எல்லாம் இளநீரை வெட்டி சேர்த்து
0: அனுப்பினாங்க.
3: சென்னை அது ஒரு பெரிய மனிதன் புனிதமானது. மனித நேயத்தை வளர்க்க வேண்டும், மனித நேயத்தை வராம அன்போடு நாம் நடக்க வேண்டும். ஆயுதத்தால சாதிக்காத அன்பால சாதிக்கலாம், மனித நேயத்தால சாதிக்கலாம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. நமது பண்பலையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் கோபால் பல்படி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: நாகப்பட்டினம் இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: நம்பிக்கை
11: இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம்.

0: மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: இது உங்கள் அபிமனக்காரர்கள் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியினுடைய தலைப்பு மனித நேயம் யாதெனில். இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
3: மனித நேயம், அதாவது யாரையும் எதிர்பார்க்காம சின்ன சின்ன உதவிகளை செய்யறது, அந்த உதவிய சொல்லி காமிக்காம இருக்கிறது.
2: அத சொல்லுங்க.
3: பெரியவங்க கூட வீட்டுல இருக்கிறவங்கள சாப்பிட்டீங்களா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட வீட்டுகள்ல. அப்ப அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கறத உணராமையே இருக்காங்க. அதே மாதிரி இந்த லாரிகள்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க வண்டிகளை ஜாமான்களை. அப்ப அந்த வளைய வளையமா பிளாஸ்டிக் வளையம் இருக்கும், அதுல கவுரு, அத அப்படி எப்படியே போட்டுட்டு போயிருவாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல என்ன நினைக்கணும், இது எப்படி நம்ம போட்டு போனோம்னா யாராவது ஒருத்தவங்கள வாரி விட்டுரும், அவங்க விழுந்துட்டா அவங்களோட துன்பம் நிலைக்கு ஆளாவாங்க அப்படின்னு நினைக்கணும்ல. அந்த இடத்துல அந்த கவரை தூக்கி அப்படி அங்கிட்டு தூக்கி ஒரு ஓரத்துல யாரும் கால் படாத இடத்துல தூக்கி போடுறது ஒரு மனித நேயங்க.
2: அது போதும். ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம தடுக்கிறதுக்கு யாரோ செஞ்ச தவிர நம்ம நிவர்த்தி பண்றது.
3: நான் எப்பவுமே அந்த வலைய கடந்துட்டு எந்த இடத்துல கிடந்தாலும் சரி, வந்து வயசானவங்கள வாரி விடும், யாரா இருந்தாலும் சரி, நடக்கும்போது டக்குன்னு வாரி விட்டா கீழே விழுவதுக்கு.
2: என்ன வலையும் சொல்றீங்க நீங்க? என்ன வலையும்?
3: அந்த இந்த கவரு கட்டுறாங்கல்ல, நான் பார்சல் கட்டுறாங்கல்ல, பார்சல் கொண்டு வர்றாங்க. லாரிகளை எல்லாம் வந்து ரோட்டோரத்துல நிறுத்தி வச்சுட்டு அந்த பார்சல் எல்லாம் இறக்கும் போது அந்த கவரு அப்படியே அந்த ரோட்டோரத்துல போட்டுட்டு
2: போயிடுறாங்க. சரி சரி.
3: அபராதம் போட்டா தான் அந்த கடைபிடிப்பீங்களா? அபராதம் இல்லைன்னா சுதந்திரம் நம்மளுக்கு இறைவன் இந்த நாட்டுல கொடுத்திருக்கிறதுக்காக எல்லா தவறுகளையுமே நம்ம செய்யலாமா? அதனால எல்லாருமே எந்த தவறுகளும் இல்லாம தன்னைத்தானே இதை காத்துக்கிட்டு இயற்கைகளுக்கும் ஊறுபாடு விளைவிக்காம இருக்கிறதே முக்கியமான மனிதன் நான் நினைக்கிறேன்.
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: உடையார் பாளையம் அஜிம்.
2: சொல்லுங்க சார். அஜிம் சார்,
4: மனித நேயம் இருந்தால் மனிதன் கூட தெய்வம் தான் சார். வேதம், விவிலியம், திருக்குறான் இந்த மூன்றுக்கு அடிப்படை அன்பு மட்டும்தான்.
2: அன்புதான்.
4: ஆமா, நல்லிணக்கமே மனித நேயத்தினுடைய மாண்பு. மத அடையாளங்களை நம்ம இன்னைக்கு சுமந்து திரியறோம், ஆனா மனித நேயங்கிற மாண்பை சுமக்க மறந்துட்டோம்.
2: அதுதான் இப்ப சொன்ன இல்லையே, நம்ம சுமக்க மறந்துட்டோம் நினைக்கிறோம், ஆனா எல்லாரும் மனித நேயத்தோட தான் இருக்காங்கோ அப்படின்னு எனக்கு தோணுது.
4: ஆமா சார், ஆமா. அன்புல இருந்து விளைஞ்சதுதான் மனித நேயம். இந்துவுடைய அர்த்தமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கமா இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய நோக்கமா இருந்தாலும் சரி, என்னுள்ளே அடக்கம் என்கிறது மனித நேயம். ஆக மனிதன் பசித்திருக்கும் போது, துயருற்று இருக்கும் போது, அவன் துவளும் போது, சஞ்சலம் அடையும் போது, அவனுடைய அந்த நிகழ்வுக்கு ஒரு சக மனிதனாக நாம் அவனுக்கு உதவுதான் சார் மனித நேயம்.
2: சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: நாகப்பட்டினம் ஏஎஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE Biomedical, Civil, Computer Science, ECE, EEE மற்றும் Mechanical, BTech Artificial Intelligence and Data Science, IT, Computer Science Engineering and Business System ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச் சான்றிதழ், NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற

0: அஜய் பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இப்போதான் நீங்கள் ரேடியோ கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம சிந்தனைக்கு நிகழ்ச்சியோட இருக்கும் நிகழ்ச்சியோட தலைப்பு மனிதநேயம் யாதினி. நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா அதுக்கான போஸ்டும் கொடுத்துருக்கோம். மனிதநேயம் யாதினி அப்படிங்கிற தலைப்பில் நேர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
4: கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
3: ம், சொல்லுங்க மனோகரன் சார்.
4: அதாவது வந்து வானத்தில் இருக்க நிலவுல கூட இடம் பிடிக்கலாம்,
3: மனிதநேயத்தோடு
4: நடந்துக்கணுமே தவிர, அவங்க அவங்க ஃபீல் பட்டவங்க அவங்க வந்து மனசுல வந்து ரொம்ப கம்மியானவங்க அப்படிலாம் நினைச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து உதாசீனப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, மனிதநேயம் அங்க வளராது. அதனால நம்மளால முடிஞ்சது, நம்மளால நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பணக்காரவங்க பணத்தோட தான் சேரணும்னு இல்ல, பணக்காரவங்க ஏழைங்களை பார்த்துதான் அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது அவங்க குறிப்பறிஞ்சு அவங்க வந்து நம்மள கேட்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளே முன்னாடி போய் நம்ம செஞ்சாதான் அந்த மனிதநேயம் வளரும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் சரி, நம்ம வந்து எதுக்கு நம்ம முன்னாடி நிக்கிறோமோ, யாருக்கு உதவி செய்யறத வந்து நம்ம வந்து முதல்ல அந்த இவரு இருக்க அந்த இவரு கர்ணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து எல்லாரும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டாராம், டக்குன்னு என்ன பண்ணாரோ அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தாராம். ஏன் அப்படி வந்து அது பீச்ச கையில தான் குடுத்திருக்காரு. அப்ப அவர் கேட்டிருக்காரு, ஏங்க இந்த மாதிரி நீங்க குடுக்க மாட்டீங்களே, எப்பயுமே வந்து வலது கையில தானே குடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல வந்து நம்ம இடது கையில இருந்து நம்ம வலது கைக்கு மாத்த காட்டியுமே நம்ம மனசு மாறிடும், தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதநேயம் எங்க இருக்குது அங்கதான் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மனிதநேயம் நல்லா வளருங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனிதநேயம் யாதனில் தலைப்புல பேசலாம். வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
10: மகேந்திரன் பேசுறேன்
3: சார். மகேந்திரன் எங்கிருந்து பேசுறீங்க?
10: திருவாரூர். திருவாரூர்.
3: திருவாரூர்ந்து பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா காலையில? ரொம்ப பொறுமையா பேசுறீங்களே, இதான் மனிதநேயமோ அப்படின்னு சொல்ல முடியாது. யாரும் இல்லை, நான் நினைச்சிட்டேன் யாரையும் கோவப்படுத்த கூடாது, யாரையும் நம்ம வந்து வார்த்தையால நம்ம வந்து சொல்லிடக்கூடாதுனால அமைதியா பொறுமையா பேசலாரோ அப்படின்னு நினைச்சிட்டேன்
10: நான்.
3: சொல்லுங்க மகேந்திரன் சார்.
10: நான் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சர் பர்சன், பிளைண்ட் சார். இப்போ மனிதநேயம்ன்றது இருக்கு, இப்போ நான் ரூட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் இது எப்படி சார் போகணும் அந்த ரூட் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, மத்த பேர்ல மூணு பேர் ரூட் சொல்றாங்க, இப்படி போய் ரைட் போயிடுங்க, போயிட்டு லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் போங்க, செகண்ட் ரைட் போங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க, ஒரு சில பேர் என்ன அழைச்சிட்டு போய் விட்டவங்களும் இருக்காங்க. அதனால இன்னமும் மனிதநேயம் என்னுடைய பார்வையில, மனப்பார்வையில நான் இருக்கிறதான் பாக்குறேன்.
3: உங்களுக்கு பார்வையிலே இருக்கு அது, நம்ம நீங்க மனப்பார்வையில சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா, பத்துல மூணு பேர் சொல்றாங்க, ஆனா பத்துல மூணு பேர் அழைச்சிட்டே போய் விடுறாங்க.
10: கரெக்டா
1: வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா

0: மாளிகைக்கு வாங்க.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனிதநேயம் யாதெனில் அப்படிங்கிற தலைப்பு தான் பேசணும். நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, மனிதநேயம் இன்னும் இருக்க தான் செய்யுது. யாரையும் மனிதநேயம் விட்டு போகவே இல்லை. கடைசியாக பேசுகிற நேயர் கூட நான் அட்ரஸ் கேட்டால் கூட்டுட்டு போய் விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இடர்பாடுகள் நேரத்தில் எவ்வளோ உதவிகள் செஞ்சாங்க. யார் முகம் தெரியாது, யார் எவருன்னே தெரியாது, ஆனால் உதவின்னு வரும்போது நான் வந்து புல்லட் மாதிரி வந்து நிற்பேன், அதாவது டக்குன்னு வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருந்துட்டு தான் இருக்குது. மனிதநேயம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பங்கு பெற முயற்சி செய்து கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சுகளுக்கும் நன்றி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 10:30. இனி கேட்கலாம் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் அசத்தல் சந்திப்பு. இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறார் அறிவிப்பாளர் எம் எம் கலியபெருமாள். வணக்கம் சார்.
1: வணக்கம் நேர்களே. இதமான ஒரு காலை நேரத்துல மீண்டும் நம்ம ஒரு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, காரைக்காலுடைய ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்லதான் ஒரு பிரம்மாண்ட ஓப்பனிங் இன்னைக்கு நம்ம இருந்திருக்கிறோம். இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய உதயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்பொழுது ஒரு பெரிய பிரம்மாண்ட புதிய ஆரம்பத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். ஆமாங்க, கஜாரியா போன்ற அனைத்து இருந்து எல்லாமே ஒரு பிரமிப்போட இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் நாள் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு உதய நாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கஜாரியா, சோமணி, ஜாக்வார், செரோவிக் போன்ற டைஸோட ஒரு புதிய பிரம்மாண்டமான ஒரு உதயத்தை கொடுத்திருக்கிறாங்க. இங்க காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, வேற எங்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நிறைய புதிய புதிய மாடல்கள்ல பெயிண்ட்டுக்கு தேவையான ரெல்கில இருந்து மார்பிள்ஸ்ல இருந்து பாத்ரூம்க்கு தேவையான அனைத்து விதமான எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு கிராண்ட் செரிமனி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இப்பதான் அந்த ஒரு கரெக்டா 10:25 வாக்குல இந்த ஒரு புதிய உதயத்தை கொடுத்திருக்கிறாங்க. காரைக்கால் மட்டும் இல்லைங்க, அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான ரெகுலே போன்ற ஒரு புதிய ஷோரூம் மாதிரி யாருமே எந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட வகையில நாங்க டைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், மார்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கஜாரியா, சோமணி, ஜாக்வார், கரோவிக் போன்ற மாடல்கள் இப்ப என்ன இந்த நேரத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதுலாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இந்த நிறுவனத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு புதிய உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தான் நாம இருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து நிறைய இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி, இங்க இருக்க இந்த ஷோரூம் உடைய உரிமையாளர்களும் சரி, இங்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங் வந்திருக்கக்கூடிய எத்தனை மாடல்கள் இருக்குது அப்படிங்கிற பத்தி நம்ம சொல்றதுக்காகவும், வேற எங்கும் கிடைக்க முடியாத அந்த மாடலும் சரி, வேற யாராலையும் தர முடியாத ஒரு தள்ளுபடி விலையில நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நிறுவனத்தார். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நிறைய இங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்கு.

0: காரைக்கால் ஒரு பிரம்மாண்ட உதயம் கண்டிருக்கக்கூடிய காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மாதத்துடைய உரிமையாளர் கே குமார் சார் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம் சார். வணக்கம்.
1: வணக்கம் சார். ஆரம்பிச்சு இந்த நிறுவனம் இந்த அளவு வளர்ந்து நிக்குது அப்படின்னா வாடிக்கையாளர்கள் மட்டுமே காரணம். அவங்கள வாடிக்கையாளர் மட்டும் இல்லாம அனைத்து இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அனைவரையும் இந்த விழாவிற்கு இப்பொழுது நாங்க 4 ஷோரூம் இப்போது சிறப்பு விழா போயிட்டு இருக்குது. ஒன்னு ஜாக்குவார், ஒன்னு கிரோவிட்டு, இன்னொன்னு கஜாரியா, அந்த சோமானி. இது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இது சொல்ல போனா சோமானி வந்து இந்த சவுத் இந்தியாலே த பிக்கெஸ்ட் ஷோரூம். கஜாரியா பார்த்தீங்கன்னா கஜாரியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இந்த தமிழ்நாட்டில் ஒன்லி ஒன் த பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் ஷோரூம் இது. இந்த திருப்பளவருக்கு அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றி.
0: ரொம்ப நன்றி சார். நம்ம கூட இது வரைக்கும் பேசினாங்க. இந்த காரைக்கால் வந்து இங்கே காரைக்கால் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் புதுச்சேரியில தான் இந்த நியூ ராஜஸ்தானுடைய மார்பிள்ஸ் ஷோரூம் மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லோருமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில அத்தனை வகையான டைல்ஸ் மார்பிள்ஸ் அத்தனையுமே எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற வகையில இங்க திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இவர்களுடைய உறவினர்கள் இங்க இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுல தான் இந்த காரைக்கால்

0: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இங்கே அமைஞ்சிருக்கு காரைக்கால்ல புதுச்சேரியில. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டு தலைமுறையுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த பிரம்மாண்ட ஷோரூம் இருக்கு. இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கை இப்போது ஒரு புதிய பிரம்மாண்ட உதயமா இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாடல்லுமே சரி வேறு யாராலையும் எங்கேயுமே தரம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம் காரைக்கால் புதுச்சேரியில. தொடர்ந்து நம்ம கிட்ட இங்க இருக்க எப்படியான மாடல்ஸ் எல்லாம் இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆமாங்க புதிய இரண்டு தலைமுறையுடைய ஒரு நம்பிக்கை ஒரு புதிய பிரம்மாண்ட ஷோரூம் அப்படின்னு சொன்னா காரைக்கால் புதுச்சேரியில இன்னைக்கு உதயமாகி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் அப்படின்னா இது காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு புதிய உதயம் கண்ட மகிழ்ச்சியோட தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் இருக்கிற உரிமையாளர்களும் எல்லாருமே இருக்காங்க. சோமணி கஜாரியா போன்ற அனைத்து விதமான மாடல்ஸ்லயும் எங்ககிட்ட இருக்கு, வேறு யாரும் தர முடியாத அளவுல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. காரைக்கால் புதுச்சேரியில இன்னைக்கு உதயமாகி இருக்கக்கூடிய இந்த நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கஜாரியா சோமணி ஜாக்வார் க்ரோவிட் போன்ற அனைத்து விதமான
1: என் பேர் ஜாகிர் ஹுசேன். நான் நான்கு வருடங்களாக ராஜஸ்தானி மார்பில் சிறந்த நிறுவனம் தரமான பொருள்களை விற்பதிலும் சரி மக்களுக்கு சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணுவதிலும் சரி நன்றாக செய்து வருகிறார்கள். குறைந்த விலையில் சிறந்த பொருளை தரமாக தருவதில் ராஜஸ்தானி மார்பிள் இந்த மாவட்டத்தில் சிறந்து விளங்குகிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட பொருளுக்கு உடனே டெலிவரி செய்வதிலும் சிறந்த நிறுவனம் என்பதில் நான் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். அண்ணனே எனக்கு பல வருடங்களாக அண்ணன் நடேஷ்குமார் அவர்களை பல வருடங்களாக தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய நிறுவனத்தில் உள்ள பொருட்களை வாங்கி நான் உபயோகித்து வருகிறேன். குவாலிட்டியான பொருட்களை ஜகுவார் மற்றும் சோமானி மற்றும் கஜாரியா டைல்ஸ் போன்ற அனைத்து பொருட்களிலும் இதுவரை நான் எந்த குறைபாடும் கண்டதில்லை. தரமான பொருள் என்பதை ஆணித்தரமாக தெளிவுபடுத்துகிறேன். நன்றி வணக்கம்.
0: இப்ப இன்னொரு கேள்வி என்ன, இப்ப நிறைய மாடல்ஸ் இருக்கு, மக்கள் வந்து இப்ப வாடிக்கையாளர்கள் வந்து இங்க வாங்கணும் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கான தேவையான மாடல்ஸ் வந்து சப்போஸ் ஒரு மாடல் அவங்களுக்கு இன்னும் தேவை நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் நம்ம கிட்ட அந்த மாடல் தற்சமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற உங்களுடைய வேற கிளைகள்ல இருந்தோ இல்ல அவங்களுக்கான டைம் கொடுத்து அவங்களுக்கான டோர் டெலிவரியோ இல்ல அவங்களே நிறைய வந்து பார்க்க சொல்றதுக்கான வாய்ப்பும் தருவீங்களா சார்?
1: கண்டிப்பாக தருவாங்க. எப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த இவங்கள்ட்ட இந்த ஆர்டர் கொடுத்துட்டோம்னா 48 மணி நேரத்துல இவங்க உடனே டெலிவரி செய்து தருவார்கள். எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உடனடியாக சிறந்த முறையில் டெலிவரி செய்து தருவார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். தரத்திலும் சரி டெலிவரியிலும் சரி குறைந்த விலையிலும் சரி நன்றாக சிறந்த முறையில் டெலிவரி பண்ணி கொடுக்கிறார்கள். நான் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன் என்பதில் இதை நான் கூறிக்கொள்கிறேன். மற்றும் பொருட்களை புது புது மாடல்களிலும் சரி ஒவ்வொரு மாடலும் இன்று சிறந்த வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு மாடலும் இலக்கு கண்கொள்ளா காட்சியாக காட்சி அளிக்கிறது. புது மாடல் அதிகமாக வந்துள்ளது. அனைவரும் வந்து பார்க்கும்படி அழைப்பு விடுக்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றிங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கை காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு சார் இணைகிறாங்க. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார், என் பேருக்கு மரியாதை சார். நான் நீங்கள் ராஜஸ்தானி மாதிரியோட விஜயமாக இருக்கிறேன். எங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 வருஷம் ஆரம்பிச்சுது. நாங்கள் வந்து இந்த டைல்ஸ் இண்டஸ்ட்ரி மார்பிள் கிரனைட் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தை நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். மேலும் எங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதுணையா இருந்த வாடிக்கையாளர்கள் என்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் பில்டர்ஸ் அனைத்து மக்களுக்கும் அனைத்து வாடிக்கையாளருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஹிஸ்டரியை பத்தி சொல்லணும்னா 1995 ஆரம்பிச்ச ஹிஸ்டரி இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா காரைக்கால்ல போயிட்டு இருக்கு. 1995 வருஷம் வந்து ஆரம்பிச்சதுக்கு ஒரு சின்ன ஷோர்மா

0: ஆரம்பிச்சதுதான் எங்களுடைய முதல் ஷோரூம். முதல் முதல்ல காரைக்கால்ல நாங்க ஆரம்பிச்சோம். முதல் நாங்க ஆரம்பிச்சப்போ மார்பிள் கிரானைட் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்தது எங்களுடைய அதுல வந்து டைல்ஸ் ஆட் பண்ணோம். அப்படியே ஒன் பை ஒன்னா நாங்க வந்தோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களுடைய நம்ம இந்தியாவில இருக்கிற டாப் 10 பிராண்ட்ல 8-9 பிராண்ட் பாத்தீங்கன்னா அது ராஜஸ்தான் மார்பிளோட டீலர்ஷிப்ல இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க நாங்க பெருமையா சொல்றோம். இந்த நேரத்துல ஷோரூமை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்னா நீங்க வந்து நம்ம தமிழ் இதை வந்து நீங்க கம்பாரிசன் பண்றது பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு லெவல்லையோ இல்ல ஒரு ஒரு ஒரு நம்மளோட வட நம்ம சவுத் ஸ்டேட் அந்த மாதிரி லெவல்ல தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமை தான் நாங்கள் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஷோரூமை தான் நாங்கள் இன்றைக்கி இனாக்ரேஷன் பண்ணுறோம். அந்த ஷோரூமில் நேம் சொல்லுன்னு சொல்லுன்னா ஒன்று வந்து சோமனி டைலோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரு, அனதர் ஒன்று வந்து எங்களுடைய கஜேரியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரு. நீங்கள் கஜேரியா பொறுத்த வரைக்கும் சரி, சோமனி டைலை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்களுடைய முழு கலெக்ஷனையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெங்களூர் பாம்பே போகணுங்கிறத ஒரு ஆர்கிடெக்டுடைய எண்ணமோ ஒரு சாதாரண ஒரு மற்றவங்களுடைய ஒரு அங்கே போய் பார்க்கணும், நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், சிட்டியில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத எண்ணத்தையே மாற்றி இது நம்ம ஊரில் கிடைக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை காரைக்காலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கஸ்டமர் எல்லாருமே நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பயன்படுன்னு சொல்கிறோம். மேலும் எங்களுடைய குரூப்ல இதை மட்டும் நாங்கள் பண்ணல, எங்களுடைய எங்களோட குரூப்ல என்னென்ன நிறுவனம் இருக்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம். அந்த காரைக்கால் மக்கள் மற்ற டெல்டா மக்களும் எங்களுடைய ஷோரூம் வந்து திருச்சியில ஒரு எங்களுடைய இதே மாதிரி ஒரு பெரிய ஷோரூம் வச்சிருக்கோம் நாங்க. மேலும் வந்து காரைக்கால்ல வந்து மார்பிள்ஸ் கிரானைட்னு சொல்லி செப்பரேட் ஷோரூம் நாங்கள் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம எங்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக எலக்ட்ரிக்கல் லைட் ஃபீல்டுலயே நாங்க வந்து ஒரு வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கோங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். முக்கியமா சொல்லணும்னா இந்த ரெண்டா ரீஜன் பீப்புள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷமா எங்களுக்கு பெரும் பக்கம்பலமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் எங்களால வந்து இவ்வளவு ஒரு ஒரு இந்த ஒரு 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 ஒரு 8 ஷோரூம் எங்களால சுத்திகரமா செயல்படுத்த முடிஞ்சுது. ஸோ இந்த நேரத்துல வந்து எனக்கு எங்களோட ஷோரூம் ஒரு இனாகுரேஷன் டைத்திலே உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும், என்னைக்குமே நாங்கள் உங்க கூட இருப்போம். சரி, ப்ராடக்ட்லையும் சரி, ப்ராடக்டை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். நான் சொன்ன டாப் 8 ப்ராடக்டான டாக்வரும் சரி, ஜான்சனும் சரி, கஜாரியா சரி, சோமானியும் சரி, பேபிட்டு நெக்ஸியானு வருமோரா அது மோஸ்ட் வந்து ஹிந்துவர் இந்தியாவில் நீங்க என்ன ஒரு ஒரு ஒரு ஆர்கிடெக்டோட கஸ்டமரோட சாய்ஸ் என்ன இருக்கோ அது நம்ம ஷோரூம்ல இருக்கும். ஸோ நீங்க நம்பி தாராளமா வரலாம். உங்களுடைய இல்லம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை வந்து நாங்கள் உருவாக்குவோங்கிறது உறுதியாக அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் வாய்ப்பளி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார். இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும், என்ன அப்படின்னா இப்போ சாதாரண மார்பிள்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் வாழ்ந்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டைல்ஸ்லேருந்து சரி பெரிய ஷோரூம் ஆச்சு நம்ம விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக சில மக்கள் நினைச்சாலும் கூட ஒரு லிஸ்ட்டில் நானே கணக்கு முன்னாடியே பார்த்தேன், என்னங்க இது ப்ளூ பிரியர் ஷோரூமில் இவ்வளோ சீப்பாக விலை சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் மக்கள் சொல்கிறதுனால கேட்க முடியுதுங்க. இப்போ நம்ம டைல்ஸ்லையும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மார்பிள்ஸில் இருக்க மாடல்ஸும் இப்போ டைல்ஸ்லையும் எல்லா கம்பெனிலையும் இருக்குது, இங்கே இருக்குங்களா சார்?
0: கண்டிப்பாக டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் அது. நீங்கள் ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் டாப் 10 பிராண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ராஜஸ்தான் மார்க்கில் இருக்கும். பிரைஸ் பத்தி நீங்க சொல்லவே வேணாம், ஏன்னா பெரிய லெவல் பண்றதே வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்றதுதான். ஸோ நல்ல டிஸ்கவுண்டோட நல்ல பிரைஸோட நல்ல குவாலிட்டியோட நல்ல தரமா கண்டிப்பா நாங்க கொடுக்கோங்கிறத நேரத்தை உறுதியா சொல்லிக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இந்த டைம்ல எங்ககிட்ட காரைக்கால் பண்ணுடைய நேர்களுக்காக பிரம்மாண்ட உதயம் கொடுத்த காரைக்கால் திருச்சி நியூ ராஜசாமி மார்க்கத்துடைய ஒரு ஜிஎம் எங்கள்கிட்ட பேசினீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட நிர்வாகத்தின் சார்பாக இன்னைக்கு வருகை திறந்த வந்து கொண்டிருக்கும் எங்கள் அனைத்து கஸ்டமருக்கும் இன்ஜினியருக்கும் கான்ட்ராக்டர் இருக்கும் நாங்கள் தினத்தை எங்கள் நெஞ்சாக நன்றி தெரிவிக்கக்கூடிய நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி சார். இரண்டு தலைமையினுடைய ஒரு நம்பிக்கை இப்போது ஒரு புதிய பிரம்மாண்ட ஆரம்பத்தை கொடுத்துருக்காங்க காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள். இப்ப நம்ம காரைக்கால்ல எங்க இருக்கிறோம் அப்படின்னா கோடிச்சேரியில ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம்ல தாங்க நாம இருக்கிறோம். இங்க இங்க அருகில தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, புதுவையில மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே கிடைக்காத அத்தனை மாடல்களுமே எங்ககிட்ட ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னா இப்ப காரைக்கால் கோடிச்சேரி நியூ ராஜஸ்தான் மார்பிள்ஸ் உடைய ஜிம் நம்மள்கிட்ட சொன்னாங்க. இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கை இப்போது ஒரு புதிய பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் கோடிச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். நாம நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க இது காரைக்கால் கோடிச்சேரி திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அசத்தல் சந்திப்பு.

0: இதுல இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கை. இப்போது புதிய பிரம்மாண்ட உதயத்தை கண்டிருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உடைய ஒரு அசத்து சந்திப்பு நிகழ்ச்சியில தான் இருக்கிறோம். மக்களுடைய கண் வியப்புல இருந்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூமான இந்த நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இருக்கிறாங்க. இங்க நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கறதே அவங்களே நம்ம கேட்கலாம். சார் வணக்கம்.
1: வணக்கம். ஜாகுவார் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை கோயம்புத்தூரை தவிர நம்ம தான் பார்க்குறோம். அதில் எங்களோட ப்ரெஸ்டீஜியஸ் டீலர் வந்து நியூ ராஜஸ்தானி மார். இங்கே அவர் முன்னாடியே போட்டிருந்தாரு. இதே காரைக்காலில் நானுமே 20 வருஷம் ஷோரூம் வச்சுருந்தேன். பட் என்னை விட கஸ்டமர் ரீச்சில் என்னை விட எல்லா ப்ராடக்ட்டும் போட்டு மிக பெரியதாய் மிக மிகவும் பெரியதாய் பிரம்மாண்டமாய் செய்திருக்கிறாரு. ஜாகுவாரோட இப்போ எங்களோட மோட்டோ என்னன்னா மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் கஸ்டமர். அதை இவர் வந்து செயல்படுத்துகிறார். யாரு நம்ம நடேசன் குமார் என்ன பண்றாருன்னா நம்மளை வந்து இதை பண்ணி காட்டுறாரு. எங்களோட எல்லா ப்ராடக்ட் ஜாகுவார் 65 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, 66வது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கம்பெனியில சாதாரணமா ஒரு டேப் அந்த காலத்திலேயே 1 கிலோக்கு டேப் கொடுக்கும். இப்போ ISI வாங்கி இப்போ 26 வெளிநாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி பண்றாங்க. இது சைனா ப்ராடக்ட் அல்ல. அத்தனை ஜாகுவார் ப்ராடக்ட்டுக்கும் அதிகபட்சம் 10 வருட வாரண்டி உண்டு. அதுல நீங்க வந்து டோல் ஃப்ரீல ரிஜிஸ்டர் பண்ணலாம். வாரண்டி கார்டு இருந்ததுனால் உங்களுக்கு நீங்க கூப்பிட்டால் உங்களுக்கு டேனை சொல்லி அட்டன் பண்றோம். வேற எந்த கம்பெனியும் இதை செய்வதில்லை இந்த லைன்ல, பில்டிங் மெட்டீரியல்ஸ் லைன்ல. அத மாதிரி சானிட்டரி வேர்ல்டுலயே ஒரு பெரிய கம்பெனியா வந்திருக்கு. இந்த தவிர புதுமையான ப்ராடக்ட் என்னன்னா பாத்து டப்பு, ஜக்கூசி, ஸ்பா, வெல்னஸ், ரெடிமேட் ஸ்விம்மிங் பூல். நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னா என்னால நாளை காலையில உங்களுக்கு கொண்டு கொடுத்துட முடியும். அந்த மாதிரியான ஒரு ரெடிமேடு ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ஹீட் பம்பு, ஸ்பெஷலைஸ்டு வாட்டர் ஹீட்டர்ஸ், சென்சார் டேப்பு, தெர்மோஸ்டாட்டிக் டேப். நீங்க சின்ன குழந்தைங்க குளிக்கணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா டெம்பரேச்சர் எக்கச்சக்கமாகி மாட்டாது குழந்தைங்களுக்காக. ஸோ சைல்டு லாக் இது மாதிரிலாம் வச்சு எல்லாமே. குறிப்பாக இதை சொல்லணும்னா ஜாகுவாரோட அத்தனை பொருட்களையும் ஜாகுவார் கம்பெனியே நேரடியாக தயார் செய்கிறது. அவங்களுக்கு வந்து 8 ஃபேக்டரி டெல்லியை சுற்றி இருக்கு. நாங்கள் வந்து முக்கியமான கஸ்டமர்களை ஃபேக்டரி விசிட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம், உணரலாம்,

ஒவ்வொரு இப்போ நாங்கள் வந்து சென்னையில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரே போட்டிருக்கோம், நீங்கள் அங்கேயே குளிச்சு பார்க்கலாம் எல்லாம் எப்படி ரெண்டு அடிக்கு ரெண்டு அவ்வளோ அவ்வளோ பெரிய போய் உங்களோட கேசட் ஏசியை விட பெரிய ஷவர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. லைட்டிங்லாம் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம், பிரமாதமாக லைட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு 22 லைட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம், சாண்டிலியர்ஸு வீட்டு லைட்டு டொமஸ்டிக் லைட்டுலேருந்து எல்லா லைட்டும் கொடுக்குறோம். இப்போ ஜாகுவாரோட ஸ்லோகன் ஜாகுவார் பாத் அண்ட் லைட் இதுதான்.

0: வீட்டு லைட்டு டொமஸ்டிக் லைட்ல இருந்து எல்லா லைட்டும் கொடுக்குறோம். இப்ப ஜாகுவாரோட ஸ்லோகன் ஜாகுவார் பாத் அண்ட் லைட் இதுதான். எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்து விரும்பி நீங்க கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் நெட்டிலேயே நீங்க போய் அந்த ப்ராடக்டை பார்க்கலாம், விலையை பார்க்கலாம், எல்லாவும் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களை நீங்க அதை ஃபீல் பண்ணி வாங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
1: ரொம்ப நன்றிங்க. இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கை இப்போது புதிய பிரம்மாண்ட உதயத்தை கண்டிருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மாவட்டத்தில் தான் இருக்கிறோம். மக்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கையை பெற்ற இந்த நிறுவனமா தான் விளங்கிட்டு இருக்கு எங்களுடைய நிறுவனம் அப்படின்னு ராஜஸ்தானி மாவட்டத்துடைய உரிமையாளர்கள் சொல்றாங்க. அங்க பாருங்க, சண்டை மேல முழங்க ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையை இருக்கக்கூடிய இங்க காரைக்கால்ல கூட்டுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மாவட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு கிளையும் பாத்தீங்கன்னா திருச்சியிலயும் இருக்குங்க. இன்னைக்கு காலையில ஒரு 10:25 மணிக்கு திருவிழா கண்டிருக்கக்கூடிய இந்த நியூ ராஜஸ்தானி மாவட்டத்துடைய ஒரு ஷோரூம்ல நாம இருக்கிறோம். மக்கள் அந்த விழி வியக்க என்ன இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஷோரூம் வந்து நம்ம காரைக்கால்ல இருக்கா, பெரிய பெரிய டவுனுக்கு போனோம், சென்னை மாதிரியான பெரிய சிட்டிக்கு போனாதான் இந்த மாதிரியான ஷோரூம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மக்கள் நினைச்சிட்டு இருந்த வகையில தான் மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இங்க காரைக்கால் புதுச்சேரியில உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸுடைய அந்த ஷோரூம்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். மக்கள் எப்ப வேணா வரலாம், எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வரலாம். ஷோரூம் திறந்திருக்கிற நேரங்களில் நீங்க வந்து பார்வையிடலாம். நீங்க உடனே வாங்கிட்டு போகணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன மாடல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போனா கூட போதுங்க. தற்சமயம் உங்களுக்கு நீங்க எங்கேயாவது ஆன்லைன்ல பார்த்த அந்த மாடல்ஸ் கூட உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு நீங்க தேடி இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்தீங்கனாலே போதுங்க. நீங்க நினைச்சதை விட பிரம்மாண்டமான அந்த மார்பிள்ஸ்ல அந்த டைல்ஸ்ல பாத்ரூமுக்கு தேவையான அனைத்து விதமான எல்லா விதமான அதுமே எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10:25 மணிக்கு புதிய ஓபனிங் கொடுத்திருக்கக்கூடிய இங்க நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நிறுவனத்தார் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கை இப்போது ஒரு புதிய பிரம்மாண்ட ஆரம்பத்துல தான் இருக்கிறோம் அந்த ஷோரூம். ஆமாம் நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உடைய ஒரு அசப்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில.

0: அது என்ன பிராண்டுக்கு எப்படி எல்லாம் இருக்கு, அந்த ராஜசாமி மார்க்கெட்ல அந்த பிராண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்ககிட்டயே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், என் பேர் காமேஷ். நான் வந்து மதுரை பேஸ்ல இருக்கேன். நான் இது நம்ம நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வந்து ஜாகுவாரோட ஜேடிஎஸ் ஷோரூம் சொல்லுவாங்க. இதோட டோட்டல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட ஷோரூம் ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இதுக்கு லைட் நம்ம ஜாகுவார்ல வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் லைட்டிங் ஃபுல்லாவே பண்றோம். அதுக்காண்டி நம்ம லைட்டிங் டிஸ்பிளே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க ஃபுல்லாவே ஷோரூம்ஸ் ஃபுல்லாவே நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஜாகுவாரில் சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே சேலும் பண்ணுறாங்க ஜாகுவார் லைட்டிங்ஸ். அப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்குது, ஹீட் பம்ப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல்னஸ் ப்ராடக்ட், ஆல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட ஃபுல் ஃபிளெஜ் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் லைட்டிங் அண்ட் சுவிச்சஸும் நம்மள்கிட்ட இருக்குது ஃபுல்லாக இருக்குல்ல.
0: இப்போ நம்ம இந்த பாத்ரூம் சம்மந்தான் நிறைய இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் நினைக்கிறேன். நீங்கள் ஜாகுவார் இதில் ஆட்டோமேட்டிக் வாட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: சார். இது ஆட்டோமேட்டிக்ல வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல சென்சர் டைப் இருக்கு உங்களுக்கு பேசுற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்னஸ் ஃபான் ஒன்று இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாடி மசாஜ் மாதிரி இருக்கும். தண்ணிக்குல நம்ம வாட்டர் ஹீட் வாட்டர் கம் பண்ற மாதிரி இருக்கும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இது பாத்ரூம் ஃபிட்டிங் சொல்யூஷன் டைப்ல இருக்கும். நீங்க ஆல் ரேஞ்சஸ், ஆல் செட் ஆஃப், ஆல் டிசைன்ஸ், மாடல்ஸ் எல்லாமே, கலர் ரேஞ்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப்
0: இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம இருக்கும் போது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பாத்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன்ல இருந்து எல்லாமே இப்போ ஜாகுவார்ல வந்து கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரே முகமா இருக்க போறது இல்ல, எல்லாருமே வெவ்வேறு முகம் தான் இருப்பாங்க ஒவ்வொரு மனிதரும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஜாகுவார் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்தாலும் கூட நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்களேன் சார்.
1: இப்போ இதுல மாடல்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஜாகுவாரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆர்கிடெக்சர் டிசைன் பேஸ்டு உள்ள மாடல்ஸ் தான் ஃபுல்லாவே. இது எல்லாமே ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்கும், இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்ல இருக்கும், ஆர்கிடெக்சர்ஸ் லைக்ஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து வெவ்வேறு வெவ்வேறு மாடல்ஸ் புதுசு புதுசாக தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால கலர் பேஸ்ட் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்குனே தனியா மேனேஜர் இங்க இருக்காங்க, அவர் பேர் வந்து முகமது ஜக்கிரியா. அவரு நான் லைட்டிங் ஃபுல் மட்டும் பாக்குறேன் நானு, இத்தப்படி எதனால நம்ம அவர்கிட்ட பேசிக்கலாம்.
0: ஓகே, மக்களுக்கு ரொம்பவே புரியுற வகையில உங்களுடைய பிராண்டு இங்க இங்க ராஜஸ்தானி மார்க்கெட்ல கிடைக்குது அப்படிங்கறது உங்க அழகா எடுத்து சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரியில ஒரு பிரம்மாண்ட உதயத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்லதான் நம்ம இருக்கிறோம். நேரில் இவங்களுக்கு திருச்சிலையும் ஒரு ஷோரூம் இருக்குங்க. ஒரு பிரம்மாண்ட ஓபனிங் அப்படின்னாலே பெரிய பெரிய அது ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அது பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். ஆனா பாருங்க, உண்மையிலே மக்கள் அனைவருமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில யார் உள்ள வந்து ஒரு கடைக்கு ஒரு சாதனமா போறோம் அப்படின்னாலே நம்மளை வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை விட ஒரு பிரம்மாண்ட வரவேற்பும் இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கிற ஊழியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் செண்டை மேல முழங்க காரைக்காலே அதிர்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஓபனிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். ஆமாங்க, இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரியில இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். அசத்தில் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இங்க நிறைய மாடல்ஸ், அது வந்து டைல்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து மார்பிள்ஸா இருக்கட்டும், கிரானைட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷோரூம்லயும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு உதயம் கொடுத்திருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். ஆமாங்க, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உடைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம இணைஞ்சிருக்கிறோம். ஆமாங்க, இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை அது எப்பொழுதுமே மக்கள் மனதில ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இன்னைக்கு ஒரு ஒரு உதயம் கொடுத்திருக்கக்கூடிய ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உடைய ஒரு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம இணைஞ்சிருக்கிறோம் நேர்களை.

காரைக்கால் கொட்டிச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம அசட் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இருக்கிறோம். ஆமாங்க, காரைக்கால்ல இன்னைக்கு மீண்டும் ஒரு புதிய ஓபனிங் கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் கொட்டிச்சேரியில இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு பிரம்மாண்ட ஓபனிங்ல தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கிட்ட கூட இணைகிறாங்க. அவங்க யாரு, அவங்க லைட்டிங் மேக்கிங் எல்லாம் எல்லாமே பண்றோம் அப்படின்ற

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரியில இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். நேர்களே, இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கையெல்லாம் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரியில உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரி சட்டமன்ற அந்த உறுப்பினர்கள் அனைத்துமே அமைச்சர்கள் முத கொண்டு அந்த உதய நாள அந்த உதய நாள் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மீட்டிங் ஹால் வரைக்கும் நம்ம உள்ள வந்திருக்கோம். நம்ம மேலே ஏறினதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள வந்து உள்ள வரவே இல்லை, எல்லா அந்த வரவேற்பு இதுலயே நம்ம இருந்தோம். இப்ப மேல வந்து உள்ள நம்ம நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கதான் நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம பேசலாம். இரண்டு தலைமுறைக்குடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு உதயம் கொடுத்துருக்கிறாங்க நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். நீங்க வாடிக்கையாளரா என்ன இருங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இங்க எப்படி ஷோரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார்.
1: இப்ப பிரம்மாண்டமா இருக்கு, இப்ப அசோம் பண்ணதுனால அது பிரம்மாண்டமா இருக்கு. ராஜஸ்தான் கூட இப்ப பிரம்மாண்டமா வாடிக்கையாளர்கள் எதிர்பார்ப்பாங்க. வந்து சுத்தி பார்த்துட்டு இந்த டைல்ஸ் தான் வேணும், அந்த டைல்ஸ் தான் பார்த்து கிராண்டா இருக்கு. பார்த்த உடனே கஸ்டமருக்கு பிடிச்சிடும். இங்க கஸ்டமருக்கு கிராண்டா இருக்கு.
0: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம், உங்க பேரு? சரி, ஓகே. இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரைக்கால்ல உதயமா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள இங்க வந்துட்டோம். தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. வந்து மார்பிள்ஸ்ல என்ன மாதிரியான மாடல் நம்மளா இது வரைக்கும் கண்ணுல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப நாம நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா சோமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டோட இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த மாடல்ஸ் பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னா வீட்டுல போய் நம்ம வச்சு அதை நம்ம வீடுகள்ல நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு முறை நீங்க வந்து இந்த ஷோரூமுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய காரைக்கால் கூட்டுச்சேரியில உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப இதே நம்ம கிச்சன் மாடல் இருக்கிற கிச்சன்ல பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மாடல்ல அட்வான்ஸ் அந்த கிச்சன் மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே வச்சு ஒரு இடமே காமிச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கே கண்ணு அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. முக்கியமா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த அவங்களுக்கு பிடித்த இடமான அந்த பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிச்சன் கிட்டக்கு இருக்கிற மாடல் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு. இந்த சோமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டட்ல செஞ்சிருக்கக்கூடிய அந்த கிச்சன் மாடல் அமைப்பு எல்லாம் பார்த்து வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய காரைக்கால் கோட்டுச்சேரியில இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம

0: இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10:25 இங்க இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கோட்டுச்சேரியில உதயம் கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் கோட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்லதான் நம்ம இருக்கிறோம். நீங்க உள்ள நீங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு தாண்டியே சொல்லலாம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாடல்ஸ் எல்லாம் நிறைய கம்பெனியுடைய மாடல்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சிருக்காங்க. முக்கியமா அந்த ஜாக்வார், சோமணி போன்ற மார்பிள்ஸ், இந்த டைல்ஸ் எல்லாமே வேற யாராலையும் தர முடியாத அளவுக்கு எங்களால மிக குறைந்த விலையில நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இங்க இருக்கிற நிறுவனத்தார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இது காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்னுடைய ஒரு அசத்தல் சந்திப்புல தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம என்கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு வாடிக்கையாளர் நம்ம கூட இணையறாங்க, சந்திக்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல உதயம் இல்லையா, இன்னைக்கு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்காங்க, அந்த நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: சார், என்னுடைய பேர் செல்வராஜ். எனக்கு ஒரு 25 நியூ ராஜஸ்தானி மார்பிள் எனக்கு தெரியுங்க. நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காரு, பெரிய உழைப்பு அவருது, நல்லா இருப்பாரு.
0: சரி, ஓகே. இவங்க பேச வராங்களா குட்டீஸ், நீங்க பேசுறீங்களா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. சரி, ஓகே, வேணாம் போங்க, மைக் அப்படின்னு தள்ளி விட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு காரைக்கால்ல இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட உதயம் காரைக்காலே அதிரக்கூடிய வகையில ஒரு சண்டை மேல முழங்க வர வந்திருக்கக்கூடிய விஐபிகள்லாம் வரவேற்று ஒரு உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் கோட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நாம பேசலாம், கேளுங்க கேளுங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு காரைக்கால் கோட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் அசத்தல் சந்திப்பு.

இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரைக்கால் கோடிச்சேரியில உதயமா இருக்கக்கூடிய இன்னைக்கு நியூ ராஜசாமி மாண்புகளுடைய ஒரு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில தான் நேர்களை நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயம் அப்படின்னா யாருமே காரைக்கால்லயும் சரி அருகில் இருக்கிற மாவட்டங்கள்லயும் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் கோடிச்சேரி நியூ ராஜசாமி மாண்புகளுடைய அசல் சந்திப்பு நிகழ்ச்சியில அந்த நிறுவனத்துலதான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக என்ன ஒரு சார் இருக்காரு, அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம்.

0: நான் வேளாங்கண்ணிலிருந்து வருகின்றேன். கிருஷ்ணராஜ் ஆசிரியர் புதுசா இன்றைக்கு ராஜஸ்தானி மார்பிள்ல சுமார் 50,000 சதுரடியில சோமானி ஷோரூம் திறந்திருக்கிறாங்க. மிக மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இங்க வந்து பார்த்தோம், எண்ணற்ற புது டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. மிகவும் சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து டைல்ஸ் மற்ற அனைத்தும் சிறப்பாக இங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இன்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் வருகைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான அனைத்து டைல்ஸ் மற்ற அனைத்து பொருட்களும் வாங்குவதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்த மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
1: இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இருந்து இங்க வர்றதுக்கே நமக்கு ஒரு 5 நிமிடம் மேல ஆயிடுச்சு. இப்ப ஒரு இந்த மாதிரியான ஷோரூம் வந்து பக்கத்துல சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல கூட இருக்காது. காரைக்கால்ல இப்படி ஒரு அதுவும் போட்டுச்செடியில கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு சார்?
0: மிக மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. மற்ற ஷோரூமோட இங்க பார்த்தா மிக பிரம்மாண்டமா இருக்கு. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி, வீட்டுக்கு தேவையான அனைத்து டைல்ஸ் கிரானைட் அனைத்தும் பூர்த்தி செய்யற மாதிரி மிக மகிழ்ச்சியா வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும. மிக மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
1: நன்றி. நன்றி சார். இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரைக்கால் போட்டுச்சேரியில இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். அடுத்து ஒரு சார் நம்ம கூட இருக்கிறாங்க, பேசலாம் சார். வணக்கம்.
2: காலை வணக்கம். என்னோட பேர் ரகுராமன். நான் கீழே காசப்படிதான். எனக்கு சாரோட வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஸ்டாஃப்லாம் அவ்வளோ ஒரு கவனிப்பு நல்லா கவனிப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு கஸ்டமர்லாம் எல்லாருமே வந்து ஒரு திருப்தியானதாக வருவாங்க. சென்னையிலேருந்து கூட வருவாங்க. சென்னை திருச்சி பெரிய பெரிய நகரத்துலலாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. பொருள் தரமாக இருக்கும். இப்போ ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்லா புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸு. இது வந்து பெரிய பெரிய டவுனில் கூட இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்கள் மேலும் வளரட்டும். அவங்க ஸ்டாஃப்லாம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே வச்சுருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அந்தளவுக்கு நல்லா செய்கிறாங்க. அந்த ஊழியர்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பு. சாரோட மனசும் ஒரு நல்ல மனசு. நல்ல மேலும் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி சார். ஆமாங்க, இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய இன்னைக்கு உதயமாய் இருக்கக்கூடிய காரைக்கால் போட்டுச்சேரியில் உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, இங்க நான் இருக்கக்கூடிய இடத்தை விட இடத்துலயே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒவ்வொரு மாடல்ஸும், அந்த கிச்சன் இருக்கட்டும் அல்லது வந்து பாத்ரூமா இருக்கட்டும் ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இங்க அயல்நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரமிப்பை தான் கொடுக்குது. நீங்க வந்து இப்படி எல்லாம் நீங்க அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாடல்ஸ் கூட கொடுக்கக்கூடிய வகையில தான் இங்க வச்சிருக்கிறாங்க. யாரும் எந்த நேரத்திலயும் நீங்க வந்து அணுகிறோம் அப்படின்னா, நிச்சயமா நாங்க எங்க ஷோரூம் திறந்திருக்கிற இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுப்போம். கண்டிப்பா அந்த விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா பிடிச்சிருக்கும். அதை கேட்டுட்டே நீங்க வந்து எங்க ஷோரூம்ல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போவீங்க. அது டைல்ஸா இருக்கட்டும் மார்பிள்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. காரைக்கால்ல கொடுத்துல இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸுடைய நிறுவனத்தார் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா நம்ம பொருள் ஒரு ஷோரூம்ல பாக்குறோம்னா ஷோரூம்ல பார்த்த மாதிரி வீட்டுல இல்லையே அப்படின்னு நம்ம பல பொருட்களுக்கு, இது டைல்ஸ் மட்டும் இல்ல மார்பிள்ஸ் மட்டும் இல்ல வேற எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முக்கியமா நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதுல இருக்கு, அது டெலிவரி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். வீடுகளுக்கு நம்மளே வாகனம் வச்சு எடுத்துட்டு போனாலும் போகலாம், இல்ல நீங்க கஷ்டப்படவே வேணாம், எங்களுடைய ஷோரூம்ல இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாவே நாங்க வந்து டோர் டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல மக்களுடைய மனசுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 வருடங்களுக்கு மேலா பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய மனசுல இங்க காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லைங்க, அருகில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரைக்கால்ல இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜசாமி மார்பிள்ஸ் நிறுவனத்தார் வந்து அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இரண்டு தலைமுறைகளுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் போட்டுச்சேரி நியூ ராஜஸ்தான் கிட்டத்தட்ட எல்லா மாடல் சோமணி பாத்தீங்க அப்படின்னா சாக்குவார் போன்ற அனைத்து மாடல்களுமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இன்னைக்கு நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்துலதான் இன்னைக்கு நம்ம உதயமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த நிறுவனத்தை இன்னைக்கு உதயமா இருக்கிற நேரத்துல என்னென்ன மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது நம்ம காரைக்கால் பண்பில் இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் சந்திப்பு நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே. இது காரைக்கால் கோட்டிச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உடைய அஃபிஷியல் சந்திப்புல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்திருக்கக்கூடியவங்க இருக்காங்க. சந்திக்கலாம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்காங்க காரைக்கால் போட்டுச்சேரியில் இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நிறுவனத்தை. சொல்லுங்க சார்.
3: காரைக்கால் ராஜஸ்தானி
1: பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் முகமது சுராஜ். காரைக்கால் இன்ஜினியர் அண்ட் பில்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட். இந்த அருமையான இந்த இனாகிரேஷன்ல நாங்கள் கலந்துக்கிறது ரொம்ப பெருமை அடைகிறோம். நம்ம காரைக்காலே நம்ம பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு நிகழ்வுமாக எழுதிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்குது. நாங்கள் எல்லாரும்

0: சப்போர்ட் பண்ணி அதுக்கு நல்ல விதமாக நாங்க ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பா ஒரு என்ஜினியர்ஸோட சாய்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கும் வீட்ல மேல எலிவேஷன் ஒர்க்ல இருந்து எல்லாமே என்ஜினியர்ஸ் ஒர்க்னா தனியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து என்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல ஒரே ஓனரா சொன்னாங்க. சுமார் சார் நம்ம கிட்ட பேசிட்டு முதல் சொன்னாங்க என்ஜினியர்ஸோட ஒரு 100% உடைய நம்பிக்கையா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய பார்வையில இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லுங்களா சார்.
1: இது எங்களுக்கு வந்து நல்ல பிரயோஜனமான ஒரு இதாகவே இருக்குது. எல்லா விதமான மாடலும் இங்க நம்ம இடத்துல கிடைக்குது. கஸ்டமர் அழைச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இதுல. எங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியா இருக்கு. அதாவது லோ குவாலிட்டிலேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நல்லா எல்லா விதமான பிராண்டு அந்த குவாலிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்தாபனம்.
0: ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு முன்னோட நேரத்தை காரைக்கால் பொங்கலையோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம கூட ஒரு சார் இணைறாங்க. சார் வணக்கம்.
2: கோல்டன் பில்டர்ஸ் காரைக்கால், பேரு சுந்தரமூர்த்தி. இந்த ஷோரூம் வந்து காரைக்காலுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில வந்து சொல்லிக்கிற மாதிரி உள்ள அந்த ரோல் ஷோரூம் அதுல எந்த மாற்றமும் சார். அது எங்களுக்கு காரைக்காலுக்கு கொடுத்த குமார் சாருக்கு நாங்க தான் நன்றியை தெரிவிக்கணும். இது உண்மையிலேயே சிறப்பா இருக்கு. உங்களுக்கு சென்னையில உள்ள சோமானி கஜாரியா ஸ்டுடியோவுக்கு தாண்டி இவங்களுடைய இது வந்து சூப்பரா இருக்கு. மனமார்ந்த பாராட்டுகள்.
0: நன்றி. ரொம்ப இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கையை விளக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு சார் நம்ம கூட இருக்காங்க. சார் உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
3: வணக்கம். நான் பொறியாளர் ராமகிருஷ்ணன், திருநள்ளாறு. காரைக்கால் என்ஜினியர்ஸ் கிளாஸ் பிரசிடன்ட். இந்த மாதிரி ஷோரூம் வந்து காரைக்காலுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பாசாதம். சவுத் சைடே இது மாதிரி கிடையாது. சென்னையிலே இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு தெரியல. மிக பிரம்மாண்டமா இருக்கு. இது வந்து காரைக்காலுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமா இருக்கு. முக்கியமா எங்களுடைய பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இது ஒரு மைல்ஸ்டோன் சொல்ல முடியும். இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்துடைய ஓனர் குமார் சார் வந்து ரொம்ப கால பழக்கம், மிக வெரி ரொம்ப கைண்ட் டைப், ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஆளு. ரொம்ப வருஷமா நீண்ட காலமா அவங்கள்ட்ட நாங்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்பிக்கை தரம் இருக்கு, அதனாலதான் மக்கள் வந்து திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோம். என்னுடைய கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் கிளைண்ட் எல்லாருமே இங்கதான் சூஸ் பண்றோம். ஒன்ஸ் இந்த ஷோரூம் வந்தாக்கா அவங்க வேற ஷோரூமே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ காசு வைக்கும் ரீசனபிளா இருக்கு. மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி சார். அதே ஆமா, நம்ம சாதாரண ஒரு ஹோட்டல் போனாலும் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய அந்த ருசி நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த ஹோட்டலை விட்டு வேற எந்த ஹோட்டலுக்குமே போக மாட்டோம். அப்படின்னா ஒரு நடை நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த கடையை நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோரூமும் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே பாக்குறப்பே கண்கள் வியக்கிற அளவுல தான் இருக்குங்க. இன்னைக்கு நியூ ராஜஸ்தானி மார்பிள் அவனர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன்னைக்கு ஒரு உதயத்தை கொடுத்துருக்காங்க காரைக்கால்ல, கொடிச்சேரியில. தொடர்ந்து பேசும் காரைக்கால் கொடிச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். இது அசத்தல் சந்திப்பு.

0: இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கை காரைக்கால்ல இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை யாராலையும் அந்த காரைக்காலே கொடுத்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கூடிய காரைக்கால் புதுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்லதான் நம்ம இருக்கிறோம். அந்த தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவரை சந்திக்கலாம். சார் வணக்கம்.
1: வணக்கம், என் பேரு திவாகர், நான் சோமானியோடைய டெப்டி மேனேஜர் ஃபார் தமிழ்நாடு. இங்க காரைக்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோரூம், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம் வந்து நம்ம பண்ணிருக்கோம். அரௌண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஸ்பிளே அதுவும் இங்க டெல்டா மக்களுக்காக கொடுத்துருக்கோம். அது இல்லாம இங்க வரீங்கன்னா நீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க பாக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஷோரூம்ல நீங்க 55 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் எல்லா டைலுமே நம்மளுக்கு இங்க அவைலபிலிட்டி இருக்கு. அது கஸ்டமருடைய ஒரு டேஸ்ட் பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலா சோமானி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. நியூ ராஜஸ்தானி கூட ஒரு அசோசியேஷனா இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. வந்துட்டு இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு டே எங்களுக்கு ஆக்சுவலா. சோமானியோடைய பிராண்ட் சோமானி வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு குமார் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்.

0: சொல்லுங்க சார்.
1: இப்ப நீங்க சோமானியா அந்த கம்பெனி வகையில பாத்தீங்கன்னா, இந்த நியூ ராஜஸ்தானி மாவட்டத்துல உங்களுக்கு சோமானியா இருக்கக்கூடிய என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன் சார்.
0: சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட செராமிக் டைல்ஸ் இருக்கு, வெட்ரிஃபை டைல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிவிடின்னு சொல்லுவாங்க கிளாஸ் வெட்ரிஃபை டைல்ஸ், அது இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1x1 சைஸ்ல இருந்து 8x4 வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா விதமான ஒரு சைஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், கஸ்டமர் வராங்க ஷோரூமுக்கு அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி எல்லாவுடைய இதுவும் நம்மளுக்கு இங்க ஃபுல்ஃபில்ட் ஆயிடும் உங்களுக்கு இந்த ஷோரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா.
1: ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் இப்ப நீங்க சொன்னது மாதிரி உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, காரைக்கால்ல நீங்க சொன்ன மாதிரி டெல்டா மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றி. நேரில் இன்னைக்கு இரண்டு தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல, அதுவும் காரைக்கால் புதுச்சேரியில தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மகிட்ட பேசுறதுக்காக அவர் சந்திக்கலாம் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார், என்னோட நேம் மஹிபன், நான் ஜோனல் மேனேஜர் சோமானி டைல்ஸ் அடிசிவ் டிவிஷன்ல இருக்கேன். பொதுவாக வந்து டைல் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் டைலை எப்படி ஒட்டுறோன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் டைல்லேருந்து லார்ஜ் ஃபார்மட் டைலு, கிரானைட், மார்பிள்னு சொல்லி நம்ம சைஸஸ் பெருசாக போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வாலு, கிளாடிங்கு, ஃபசாடுன்னு சொல்லி, டெரஸ்ன்னு சொல்லி வெவ்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம சோமானி செராமிக்ஸில் வந்து ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம ஓன் டைல் அடசிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஷோரூமில் வந்து வி ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், அதில் வந்து வெவ்வேறு டைலுக்கு வெவ்வேறு கிரேட் அடசிவ், டைல் அடசிவ், டைல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கோம். இங்கே எக்ஸ்க்ளூசிவ்லி ஷோரூமில் வந்து நம்ம நேயர்களுக்காக வந்து அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லைவ் டிஸ்பிளே வச்சுருக்கோம். நீங்கள் டைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடசிவ் வச்சு ஒட்டுங்க. அடசிவ் எந்தெந்த டைலுக்கு என்னென்ன அடசி ஓட்டணும்னு சொல்லி நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. சிமெண்ட் வச்சு ஓட்டுறதோட அடசி ஓட்டுற அடசி வச்சு ஓட்டுறது ரொம்ப உங்கள் டைலுக்கு வந்து டியூரபிலிட்டி கொடுக்கும், லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து டைல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடசி வச்சு ஓட்டுங்க. அந்த ப்ராடக்ட்டையும் இங்கே லான்ச் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான், நியூ ராஜஸ்தானி மார்பிளில் மட்டும்தான் சோமானிக்கான பிரத்யேக அடசிவ் இங்கே கிடைக்கும். வந்து வாங்கி ஒட்டுங்க, பயன்படுங்க. தேங்க்யூ.
1: ரொம்ப நன்றி சார். காரைக்கால் பண்பலையோடைய நீங்க ஒரு சிறப்பு அசத்தல் தலைமை நிகழ்ச்சியில் தான் இருக்கும். ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: இரண்டு தலைமுறைகளுடைய நம்பிக்கையே இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்கக்கூடிய காரைக்கால் புதுச்சேரியில தான் இன்னைக்கு உதயம் ஆயிருக்கு. இந்த காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல நம்ம இருக்கிறோம். பாத்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கே பாத்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர் மட்டும் இல்ல, பழைய வாடிக்கையாளர்களும் நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணிட்டோம், இப்ப இருக்கிற மாடல் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கூட பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு வாடிக்கையாளர் நம்ம கூட இருக்கிறாங்க, சந்திக்கலாம் சார். வணக்கம்
2: சார். நாங்கள் காரைக்கால் கிளியர் மேடிலேருந்து வரோம், ராஜஸ்தான் மார்க்கெட்.
1: பேருங்க?
2: பேர் மதியழகன். எவ்வளோ டைல்ஸு எல்லாமே கவர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ திருச்சி, சென்னை, பாண்டி அங்கே போய் எடுக்கிறதுக்கு நம்ம காரைக்கால் வந்து கொஞ்சம் நல்லது.
1: அங்க மறுபடி போய் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதாலும் கூட இன்னைக்கு காரைக்கால்லயே ஒரு ஒரு ஒரு பிரம்மாண்ட உதயத்தை கொடுத்துருக்குறாங்க ரியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். ஆமாங்க, எல்லா மாதிரியான சோமனியிலேருந்து, ஜாஃபர்லேருந்து எல்லா மாதிரியான அந்த டைல்ஸ்லும் சரி, அது கிரானைட்டும் சரி, அவ்வளோ மாடல்ஸும் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு உதயமாக இருக்கக்கூடிய காரைக்காலில் போட்டுச்சேரியில் 189 பாரதியார் ரோட்டில் தான் அந்த நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வந்து இன்னைக்கு உதயமாக இருக்குது. செண்டை மேலம் முழங்க காரைக்காலே அதிரக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு மக்களுடைய முகத்துல ஒரு நிறைய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். கஜாரியா, சோமணி, ஜாக்குவார், கெரோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா எல்லோ எல்லா மாதிரியான அந்த மாடல்ஸ், டைல்ஸும் சரி, மார்பிள்ஸும் சரி, எல்லாமே எங்க கிட்ட கிடைக்கும். ஒவ்வொரு மாடல்ஸும் அந்த கிச்சன் எப்படி இருக்கும், அந்த வாஷ்பேஷன் இருக்கக்கூடிய ரூம், அந்த பாத்ரூம் எப்படி இருக்கும், அந்த மாடல்ஸ் முத வந்து எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க நேரா வந்தீங்கனாலே பாக்கலாம். நம்ம வடிவேல் சார் சொல்றது, ரஜினி சார் சொல்றது போலதான், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி, நீங்க வந்தா மட்டும் போதுங்க. என்ன மாடல்ஸ்ங்கிறத சூஸ் பண்ணி வச்சிட்டு கூட நீங்க அது அப்புறமா நீங்க பூமி பூஜையே போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இங்க நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல அத்தனை மாதிரியான டைல்ஸ், மார்பிள்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மக்கள் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தார் மட்டும் இல்ல, மக்களும் அந்த அளவுக்கு உற்சாகப்படுறாங்க. இந்த டெல்டா சைட்லயே யாரும் தர முடியாத அளவுக்கு நாங்க அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா விலைகள்ல தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உதயமா இருக்கக்கூடிய காரைக்கால் போட்டுச்சேரியில்தான் உதயமா இருக்கக்கூடிய நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இருக்கிறோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சியோட நாமளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒலிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே கே எஸ் பிரசாத்தோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்க ஆர்ஜே எம் எம் கலைய பெருமாள்.
3: நேயர்களுக்கு இதுவரை கேட்டது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் அசத்தல் சந்திப்பு.

திசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11:30.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கசாரியா, சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சிந்தனை தொழில் மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர். அதுவே சிக்கனத்தின் முதல் படி. என்றென்று மக்களையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? அதே ஆர்வத்தோட இருங்க, நானும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வியை சொல்லிடுறேன். சில விஷயங்களை நம்ம செய்யும்போது நேரம் போறதே தெரியாது, கடிகாரம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனசும் மூளையும் முழுக்க முழுக்க என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த செயல்லையே மூழ்கிருக்கும். அது பாட்டு கேட்கறதா இருக்கலாம், ஒரு புத்தகம் வாசிக்கிறதா இருக்கலாம், அல்லது நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட பேசிட்டு இருக்கதா இருக்கலாம், இயற்கைய பார்த்து ரசிக்கிறதா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். தொழில்களான உங்களுக்கும் நீங்க மெய்மறந்து ரசிச்சு செய்யற மாதிரியான ஒரு செயல் இருக்கும், அது என்னன்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நீங்க மெய்மறந்து ரசித்து செய்கிற ஒரு செயல் எது அப்படின்னு தோழிகள் எங்களோட பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு என்னுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580.

0565-662-7231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லேயும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அழகான அந்த செயலை தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி, தோழிகள் உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் எல்லாம் அவங்க மெய் மறந்து ரசிச்சு செய்கிற செயல் எது அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இணைப்பில் வரும் முதல் தோழி, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், பேசுறது யாருங்க?
7: திருத்துறைமூடி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோம் மேடம்.
6: சொல்லுங்க நிகழ்ச்சியில.
7: ரொம்ப நன்றி மேடம், முதல் நேரம்
6: கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பாடல் கேட்க போறோம் சொல்லுங்க.
7: எனக்கு ரஜினிகாந்த் நடிச்ச தர்மதுரை படத்துல இருந்து சந்தைக்கு வந்த கிளி. அந்த
6: சந்தைக்கு வந்த கிளி கண்டிப்பா வந்துரும். இப்ப சொல்லுங்க, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்
7: இல்லையா? நீங்க எப்பவுமே டிவி ரொம்ப பாக்க மாட்டேன், வானொலி தான் கேட்டுட்டு இருப்பேன். சமயத்துல அந்த ஆதித்யா சேனல் அப்ப அந்த கவுண்டமணி சேர்ந்து ஏதாவது காமெடி ஓடிச்சுன்னா நம்ம வந்து பாப்போம் மேடம்.
6: நன்றிமா பகிர்ந்துகிட்டதுக்கு. பாடல் வருது கேப்போமா?
7: நன்றி மேடம்.
6: நன்றி.

0: அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பல்பொடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க. காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கிண்ண போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
9: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு செயல் வந்து ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், அல்லது பாட்டு கேட்கறதா இருக்கலாம், சில பேருக்கு வந்து நடனம் ஆடுறதா இருக்கலாம், சில பேருக்கு இப்போ பெரும்பாலும் வந்து இந்த ஆண்களுக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது, மெய்மறந்து அப்படியே ரசித்து செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரசித்து செய்கிற ஒரு செயல் எது மெய்மறந்து அப்படின்னு கேட்டிருந்தோம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
10: வணக்கம்,
0: சொல்றது யாருங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
10: திருமதி பழனிசாமியிலிருந்து.
0: பாடிட்டீங்க, ஓகே. பாட்டு பண்ணதுக்காகவே பாட்டு கொடுத்துடலாம். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க
10: கேக்குறது பாட்டுதான் மேடம்?
0: மெய்மருந்து பாட்டு தான் கேட்பீங்க. குறிப்பிட்டு ஒரு சில பாடல்கள் இருக்கும்ல, அதுதான் குறிப்பிட்ட பாடல்கள் இருக்கும்ல, இந்த பாடல்லாம் கேட்டா என்ன அப்படி மெய்மருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியாது, அப்படியே அதையே ஆழ்ந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் எதுவும் இருக்கா? அதுதான் மெய்மருந்து பாப்பீங்க, மெய்மருந்து கேட்பீங்க. ஓகேமா,
10: பின்னாடி உள்ள பாட்டு எல்லாமே ஜானகி அம்மா பாட்டு, சித்ரா அம்மா பாட்டு, சொன்னலத அம்மா பாட்டு, அனுராத அம்மா பாட்டு, நிறைய பாட்டு பின்னாடி அவங்க பாடுற பின்னாடியில உள்ள பாட்டு முழுக்கும் எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: ஓகேமா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
10: நன்றி மேடம்.
0: பாடல் கேப்போமா?
10: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி.

வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாம் அவங்க மெய்மறந்து ரசித்து செய்கிற செயல் எது அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே கேள்வியை நம்ம ஃபேஸ்புக்லையும் கேட்டிருந்தோம், அங்கேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்குங்க, அதை தான் ரசித்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சத்திரி, எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இன்முகத்தோடு வரவேற்று அவங்கள சாப்பிட ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுப்பது என்னோட முதல் இல்லை. அதனால மனம் திருப்பி, மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாமே அடைவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க ரசிச்சு அப்படியே உங்களையே மறந்து செய்யற ஒரு செயல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். வேற என்னங்க, சாப்பிட்றதுதான், ரசிச்சு ருசிச்சு மின்னு அப்படிதான் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு எப்படியும் டைம் எடுத்துக்குவேன். எப்பவுமே சரி, சாப்பாட்டை நான் ரசிச்சு தான் சாப்பிடுவேன். இயற்கையை ரசிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும், படம் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நம்ம காரைக்கால் பண்பலையில பாடல்கள்லாம் ஒளிபரப்பாகுதுன்னு வச்சுக்கோங்க, இளையராஜா இசையில வர எல்லா பாடல்களையும் அப்படியே மெய்மறந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, கோலம் போட்டு அதில் கலர் வர்ணம் தீட்டுவது ரொம்ப பிடிக்கும், நல்ல படம் வரைவேன், டிராயிங் வரைவேன், அதை தான் ரசித்து செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மனதிற்கு பிடித்த தத்துவ பாடல்கள் கேட்டால் அப்படியே மெய்மறந்துருவேங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சுடர் கடலூர் துறைமுகம், இதை ஓய்வு நேரங்களில் ரசித்து ஓவியம் வரைவேன், இதை வரையும் போது யாரும் யார்

வீட்டில் இருக்கக்கூடாது, யாராவது இருந்தாங்கன்னா அந்த படம் வரையும் எனக்கு வராது, அமைதியான இடம்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் காரைக்கால் பண்பலையில் போஸ்ட் போடுறது தாங்க, அதாவது கமெண்ட் போடுறது.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் 12:10 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமகுணகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். 12:50 பன்னிசை திருவோம் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள்.

ஒரு மணிக்கு ஒளி வண்ணம் என் கை வண்ணம். உலக புகைப்பட தினத்தையொட்டி காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச், 2:05 லஞ்ச் பிரேக்கில் மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வீரகுபதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்படி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஊருமுடவும், திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி மாரியம்மன் கோவில் காத்தவராயன் கோவில் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம்.

0: மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை, இதில் செல்வ நெடு மாடக்கு மாடம் என்று தொடங்கும் பாடல். பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசை தூரிகை, காரைக்கால் மற்றும் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் இசை தூரிகை. இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், லாபம் தரும் தென்னை. தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேல நாகம்பாடி எஸ் திருப்பதி சாமி அவர்கள் உடன் நேர்முகம். 8:00 நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். ஒன்பது 30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஏன் சொல்லுமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையல் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். 8:00 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானம். 9:00 ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு FM எக்ஸ்பிரஸ் கேட்டும். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw has said that India's economic growth is now recognized.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் இரண்டாம் உலகம் பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. வெண்கரம்பூர் நேரோ கொள்ளிடம் காமராஜ் செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை விருதாச்சலம் விருத்தகிரி, தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் AR ரஹ்மான் இசையல், வைரமுத்து வரிகளில் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய கடல் படப்பாடல் இவர்களுக்காக. நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவேழிமிழலை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சிந்தானராஜ் மற்றும் நண்பர்கள்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க.

0: மாளிகைக்கு வாங்க.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் AR ரஹ்மானி செயல் கபிலன் வரிகளில், விஜயபிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடிய மரியான் பட பாடல் இவர்களுக்காக. செம்மனார்கோவில் குணசேகரன், திலகவதி, பாண்டரிகபுரம் கணேசன், பானுமதி, திருச்செம்பள்ளி பிச்சமணி, விசாலாட்சி.

0: பெரிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
2: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டுகள் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜிவி பிரகாஷ் இசையில் வைரமுத்து வரிகளில் யாச்சின் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பரிதேசி படப்பாடல் இவர்களுக்காக. புந்தநிலம் புனியகோடி உமா ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை அன்வரதிகான்பேட்டை அருணகிரி கீதா.

நிகழ்ச்சி நிறைவாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்னா முத்துக்குமார் வரிகளில் சைந்தவி ஜி வி பிரகாஷ்குமார் பாடிய தலைவா பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. திருமலை ராயன்பட்டினம் பொங்கொடி தேவா, லக்ஷ்மி அன்பரசு, ரேணுகா தேவி, பழனிவேலு, மீனா செல்வம், கீதா, கண்ணா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, வீம்பரசி, சுவாமிநாதன், தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் மற்றும் திருச்சென்னியூர் ராஜஸ்தானி மார்பல்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்திய

இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது.
மத்திய அரசின் பஞ்சாயத் ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத் ராஜ் விருதுகள் தீன்தயாள் உபாத்யாயா

0: பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
2: எப்படி சொல்றேன்?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: எம் மதிவத்தினி.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 4th ஸ்டாண்டர்ட்.
3: இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: திருக்குறளும் அதன் பொருளும்.
3: எங்க சொல்லுங்கள?
4: வாய்மை எனப்படுவது யாத்தேனி யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொருள். வாய்மை என கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். அன்றறிவம் என்னாதரஞ்சைக மற்றத்து பொன்றுங்கள் போன்ற துணை பொருள். பின்னாளில் அறம் செய்வோம் என்றில்லாது இந்நாளில் அறம் செய்தலே நல்லது. அகரமுக எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகே. எழுத்துக்கள் எல்லாம் ஆயினும் எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அடுத்த குரல் இனிய உழுவாத இன்னாத குரல். கனியிருப்ப காய்கவத்தட் நன்மை தரும் இனிய சொற். இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும் போது காயை படித்து தின்பதற்கு ஒப்பாகும். கற்க கசதாள கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். மரமிசை ஏவினால் மானடி சேர் நிலமிசை நீடு வாழ்வாள். அன்பரின் அகமாகிய மலரின் வீச்சு இருக்கும் கடவுளின் சிறந்த திருவிடைகளை பொருந்தி நெடுக்கின்றவர் இன்ப உளவில் நிலைத்து வாழ்வார்.
3: சரிங்க பாப்பா, சூப்பரா திருக்குறளும் திருக்குறளோட பொருளும் சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
4: கலெக்டர் ஆகும்.
3: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்கியோர்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 12:55. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: புதிய கோபால் வீ டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வீ டூத்பேஸ்ட்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். ஒளி வண்ணம் என் கை வண்ணம். உலக புகைப்பட தினத்தையொட்டி காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. காலமோ நேரமோ யாருக்காகவும் எப்பவும் வெயிட் பண்ணாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்பவும் யாராலையும் பிடிச்சு வைக்கவும் முடியாது. ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு நொடியை அப்படியே புகைப்படமாக இருத்தி வைக்க முடியும். ஒளியை பிடிச்சி நொடிகளை உரைய வச்சு காட்சிகளுக்குள்ள கதை சொல்ற ஒரு அழகான கலை தான் இந்த புகைப்பட கலை. நமக்கு பிடிச்ச ஒரு நொடிய உணர்வை, வரலாற்று தருணத்தை காலம் கடந்தாலும் நினைவா வச்சிருக்கிற, எவ்வளவு வருடங்கள் கடந்து போனாலும் நம்மளை மறுபடியும் அந்த நொடிக்கு அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இந்த புகைப்படம். இந்த புகைப்பட கலையை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 19 தேதி உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகிறது. 1839 ஆண்டு இந்த நாளில் தான் பிரெஞ்சு அரசு ஒரு ஆரம்ப கால புகைப்பட தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதுதான் இப்போ நம்ம நவீனமாக பயன்படுத்திட்டு இருக்க புகைப்பட கலையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு தொடக்கமாக இருந்தது. இந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் இந்த உலக புகைப்பட நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகைப்பட கலையோட முக்கியத்துவத்தையும் புகைப்பட கலைஞர்களோட படைப்பாற்றலையும் கொண்டாடுறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கம். உலக புகைப்பட நாளான இன்னைக்கு ஒரு கேமராவோட பின்னாடி நின்று மனிதர்களோட ஒவ்வொரு உணர்ச்சியையும் அப்படியே ரசிச்சு புகைப்படம் எடுக்கிற ஒரு புகைப்பட கலைஞர் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. இன்னும் சிறப்பு நேரலையோட சிறப்பு நேரலைக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காரைக்காலை சேர்ந்த புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜன் அவர்கள். ஒரு நல்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, ஒரு புகைப்பட கலைஞருடைய பார்வை எப்படி இருக்கணும், இயற்கையோட அழகை ஒரு புகைப்பட கலைஞரின் கண்கள் வழியாக பார்க்கும்போது கிடைக்கிற அந்த அனுபவம், இன்னும் அவங்க லைஃப்ல இருந்த மறக்க முடியாத புகைப்படங்களும் அதுக்கு பின்னால் இருக்கும் கதைகளும்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.

0: இந்த ஃபோட்டோகிராஃபி புகைப்பட கலையில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்?
1: ஆக்சுவலாக நான் வந்து எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் படிச்சுட்டு இருந்தேன். அது படிச்சிட்டுருக்கும் போதே வீட்டில் ஒரு கேமரா வாங்க சொல்லியிருந்தாங்க வீடியோஸ்க்காக. ஸோ அதை வாங்கியிருந்தப்ப சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் என் ஃப்ரெண்டாக வச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு ரஷ்யன் கேர்ள்ஸ் தான் வந்து நின்று போஸ்ட் கொடுத்தாங்க. அப்போலேருந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேமரா யூஸ் பண்ண எம்பிபிஎஸ்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் போய் ஃபோட்டோகிராஃபி தான் வேணும்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ்ஸை குவிட் பண்ணிவிட்டு தென் அகைன் இந்தியா வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தென் இதுதான் கரியர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணேன். என்னவும் இங்கே இப்படி இருக்கேன்.
0: அப்படி இருக்கீங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிங்களா இல்லையா சார்?
1: முடிக்கல. 1.5 இயர்ஸ்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன்.
0: ஓகே சார். இருந்தாலும் இந்த ஒரு ஆர்வம் வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனாக வந்து ஃபோட்டோகிராஃபியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி யோசித்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மொபைலில் ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் வாங்கின அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஃபோட்டோஸ்லாம் இது?
1: மறக்க முடியாததுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ வந்து பேசிக்காக என்கிட்ட இருந்தது ஒரு ஓப்போ ஃபோன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருந்தேன். அண்ட் சும்மா பூ போகிற வர பீப்புள் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் போட்டேன். அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. தென் அதில் ஒரு வந்த ஆர்வம் தான் தென் வீட்டில் வாங்கின கேமரா.
0: ஓகே சார். இப்போது நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை ப்ரொஃபஷனாக எடுத்திருக்கீங்க, நிறைய ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறீங்க. அது இல்லாமல் வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்கு இல்லையா? போர்ட்ரைட், அதாவது ஒரு மனுஷங்களை வந்து அவங்கள மட்டுமே கவர் பண்ணி எடுக்கிற போர்ட்ரைட்டாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்ஸு இயற்கையோடு சேர்த்து எடுக்கிற ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிஸாக இருக்கட்டும், இல்லை அதுலேயே மனுஷங்களையும் சேர்த்துக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இப்போ வந்து நிறைய இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, தனித்தனி ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க, அதுவாக இருக்கட்டும், அனிமல்ஸை மட்டும் கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார்?
1: ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்றதான் வந்தது. தென் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நிறையா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம காடு மலை போய் நம்ம ஃபோட்டோ எடுத்து தென் இன்ஸ்டாகிராமில் போடலாம். அதை பார்த்து வேறு வேறு கம்பெனிஸ் நம்மளை கூப்பிட்டு ஹையர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். பட் நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறோம், அது அனிமல் எடுத்தானா மனுஷங்களை எடுத்தானான்னு சொல்லிட்டு ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தேன்.
0: வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே முழுசாக வந்துட்டீங்க. நீங்கள் பண்ண முதல் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அது எது சார்?
1: ஃபர்ஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் எடுத்தேன், ஐ திங்க் 4 இயர்ஸ் பேக். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் போய் நின்னோடனே ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி கம்ப்ளீட்டாக பேனிக் ஆகி ஸ்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு இன்னொன்று வரைக்கும் காசு வாங்கலை.
0: இப்போ வந்து அதுக்கு அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு பண்ணுறது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆரம்பித்தா ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் அங்கவே இருக்கணும் அந்த ஈவெண்ட்டில். அதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறவங்க கூட ஒரு 1 ஹவரில் ரிட்டர்ன் வந்துடலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபுல் டே அதை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிறது வரைக்கும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்?
1: நீங்கள் சொல்கிறீங்களே அந்த 1 டே ஃபுல்லாக அப்படின்ட்டு, அந்த ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது அந்த 1 டே மட்டும் கிடையாது. இப்போ ஈவெண்ட் புக் பண்ணாங்களே அன்னையிலேருந்து அந்த ஈவெண்ட் ஆரம்பித்து அந்த ஈவெண்ட்டை முடித்து ஆல்பம் டெலிவர் பண்ணுற வரைக்குமே நம்ம கையில் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதான் என்னோடய ப்ரையாரிட்டியாக இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ இந்த கம்ப்ளீட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து எப்போ வந்து புக் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே அந்த ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சிருச்சுன்னு, இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜில் என்னென்னலாம் கவர் பண்ணுறீங்க சார்?
1: ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரீ வெட்டிங் இருக்கும், தென் சேவ் தி டேட், தென் என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன், இது போக சில பேர் போஸ்ட் வெட்டிங் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே A to Z, அதில் அவங்க கேட்குற ஃபோட்டோவோ வீடியோவோ என்ன கேட்குறாங்களோ A to Z பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: ஓகே சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பாடலுக்கு பிறகு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும்

0: தரமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: இன்றைக்கு உலக புகைப்பட நாள், அதாவது ஃபோட்டோகிராஃபி டே. நம்ம எல்லாருக்குமே புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ எல்லாருமே வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கோம், வெளியில் கிளம்பிட்டாலே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது, இல்லை வெளியில் இருக்கிற அழகான அந்த காட்சிகளை புகைப்படமாக எடுக்கிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஹாபியாக மாறிக்கிட்டே வருது. அந்த வகையில் இன்றைக்கி அந்த ஃபோட்டோகிராஃபியை ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்ட ஒருத்தவங்க தான் நம்ம கூட பேசிகிட்ருக்காங்க. காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜன். அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்களுக்கு போட்டோகிராஃபி மேல உள்ள அந்த காதலையும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே.

0: ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சார். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது இந்த பர்சனை தான் இப்போது இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணும் இல்லையா. ஃபோட்டோகிராஃபர்ஸோட வியூவே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு நார்மலாக நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் எதெல்லாம் கவர் பண்ணி எடுப்பீங்க சார், உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம்?
1: என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்.
0: எமோஷன்ஸ்
1: இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு குழந்தை அழுவுது இல்லை சிரிக்குது அப்படின்னா அந்த மொத்த க்ரௌடில் அந்த குழந்தை சிரிக்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறத அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும்.
0: இப்போ நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அது அது வந்து கவர் பண்ணுறாங்க, அழகாக கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சார் உங்களோட?
1: இல்லை, இது வரைக்கும்
0: இது வரைக்கும் அந்த மாதிரி கவர் பண்ணதில்லை. இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா எடுக்கிற அந்த ரா ஃபோட்டோ அப்படியே காமிக்கிறதா, அப்படி இல்லைன்னா எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க பேக்ரவுண்டில், எது வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும் சார், கரெக்டான ஃபோட்டோகிராஃபியா?
1: என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஃபோட்டோ அப்படின்றது நம்ம எடுக்கும் போதே ஒன்னொன்றத்தையும் கணிச்சு இது இங்கே வச்சா நல்லாயிருக்கும், இது இங்கே நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே பேஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவோம். தென் கலர் கிரேடிங் அப்படின்னு பண்ணும்போது தான் அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு மெழுகு ஏற்றுற மாதிரி, அது பண்ணால் ஒரு ஃபோட்டோ ஃபைனல் ஃபினிஷ்டாக தெரியும். பட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது.
0: அதாவது இருக்கிற ஃபோட்டோவில் வந்து இந்த கலர் லைட்டிங் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் நம்ம வந்து முன்னாடி விளம்பரம்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நிறையா பண்ணுவீங்க, அதில் வந்து ப்ரீ வெட்டிங், வெட்டிங் அப்புறம் போஸ்ட் வெட்டிங் அதுலேருந்து வரிசையாக சொன்னீங்க இல்லையா. அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிங்கிறது இப்போ தான் வந்து மக்களுக்கு இடையில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது எப்படி பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க சார், நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை எப்படி பண்ணுவீங்க சார்?
1: பேசிக்கலாக நான் பண்ணுவேன், சர்ச் பண்ணிப்பேன் எது நல்லாயிருக்கும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட ஒரு நாலஞ்சு சஜஷன் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு எது கம்ஃபர்டபுள், ஏன்னா ட்ராவல்ன்றது இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லொக்கேஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், தென் அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா டிசைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம்.
0: காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணாதான் ஃபோட்டோகிராஃபி கரெக்டாக வரும்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி சார், இப்போ வந்து நிறைய பேர் கப்புள்ஸாக வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாராலையும் போஸ்ட் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து கேமராவுக்கு முன்னாடி நர்வஸாக இருப்பாங்க, ஒரு பதட்டம் இருக்கும், எப்படி கரெக்டாக கொடுத்துருமோ, அந்த மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் வர வைக்கிறதுங்கிறதே பெரிய கலை. இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது ஒரு நர்வஸாக இருக்காங்க, போஸ்ட் கொடுக்க தெரியாதவங்களும் எப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றுறீங்க?
1: ஸோ பேசிக்கலாக இப்போ ஒரு பர்சனுக்கு எளிமையாக ஈஸியாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது.

0: ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக் சொன்னோம்னா நல்லா சிரிச்சிருவாங்க. அந்த எமோஷனை நீங்கள் கேப்சர் பண்ணாலே பெஸ்ட் எமோஷனாக கிடைக்கும்.
1: சொல்லி சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. ஓகே சார், வேறு ஏதாவது இப்போ இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சார்?
0: ப்ரீ வெட்டிங் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசப்ஷன் எடுத்தோம். ஸோ பக்கத்தில் ஒரு அபேண்டன் பில்டிங் இருந்துச்சு, பாதி கட்டி பாதி கட்டாமல் அங்கே மாடு தான் மேஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை பார்த்தோன்னா சரி ஓகே எடுப்போம் அப்படின்ட்டு போய் எடுத்தது. இருக்கிறதுலேயே நான் எடுத்ததுலேயே பெஸ்ட் ஃபோட்டோஸ் எனக்கு அங்கே தான் கிடைச்சது.
1: அங்க வந்து கப்பல்ஸ் வச்சு எடுத்தீங்களா இல்ல சும்மா
0: கப்பல்ஸ் கூட்டி போய்
1: அங்க வச்சு எடுத்தீங்க? அந்த பாதி கட்டியும் கட்டாத ஒரு பில்டிங்ல போட்டோ எடுத்தது. ஓகே சார், இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு இப்போ கேட்டோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபோட்டோகிராஃபியே வந்து ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வந்து வெளியில் போகும்போது நம்மளையே திரும்ப ஃபோட்டோகிராஃபர் ஆக்கிடுவாங்க. அதாவது நீ எடுத்தால் நல்லாயிருக்கும் அதனால நீ ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருவாங்க ஃபோனு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா சார்? இந்த
0: நிறைய நடந்திருக்கு.
1: நீங்கள் தான்
0: ஆரம்பத்துலேருந்தே இதேமாரி நிறைய நடந்திருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது நம்ம ஸ்கில் வேற. ஸோ இதை வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீயாக பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கும் அதுக்கும் நிறைய ஒரு லைக் எனக்கு என்ன பண்ற துரோகமா இருக்கும். ஏன்னா நான் அது கஷ்டப்பட்டு இத்தனை இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கன்றப்போ ஒரு விஷயத்த ஃப்ரீயாக ஒருத்தவங்க கேட்கும் போதே பண்ண மாட்டேன்.
1: இல்லை இப்போ ஒரு ஃபோனில் எடுத்து நீ தான் எடு நீ எடு அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மளை தான் வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க, நீயே ஃபோட்டோ எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு அஞ்சு பேர் இருக்கும், ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா கூட நீ நல்லா ஃபோட்டோ எடுப்ப நீ எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
0: நிறையா.
1: ஓகே, ஃபோட்டோகிராஃபரான உங்களை யாராவது ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா? யார் வந்து உங்களை நல்ல ஃபோட்டோ எடுப்பா?
0: என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஸோ பேசிக்கலி அவனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க பிடிக்காது, எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்காது. ஸோ பெஸ்ட் காம்போ நாங்கள் ரெண்டு பேரும், நான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர், நான் அவன் கேண்டிட் வீடியோகிராஃபர். அண்ட் என்ன ஃபோட்டோ எடுப்பான் இது வரைக்கும் நான் ஒரு நாலஞ்சு பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் இது வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணது.
1: உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: இப்போது இருக்க நிறைய பேர் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. எதனால வந்து இந்த மெமரியை கேப்சர் பண்ணி? ஏன்னா வெட்டிங்க்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்போம், நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும், கல்யாணத்தப்போ மாலை போட்டு ரெண்டு பேர் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் எடுத்திருந்தோம், இப்போவும் அது ஞாபகமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி என்ன மாதிரியான மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க சார்?
0: ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லாராலையும் எல்லாரும் இருக்கும் போது போஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா கூச்சப்படுவாங்க. பட் இதே ப்ரீ வெட்டிங்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த கப்புள்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இருப்போம் வித் கேமரா. ஸோ அந்த இடத்துல அவங்கள ஒரு போஸ்ட் கொடுக்குறோன்னா அவங்களால கம்ஃபர்டபுளாக கொடுக்க முடியும், ஸோ அவங்களால நேச்சுரலாக இருக்க முடியும். ஸோ அதுதான் மெயின் ப்ரியாரிட்டியாக மோஸ்ட்லி எல்லாரும் பீப்புளை சூஸ் பண்ணுறதுக்கு.
1: ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல நீங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ண. அதே மாதிரி இப்போது ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக உங்களால் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் என்னது சார்? இந்த மாதிரி நான் எடுத்த இந்த ஃபோட்டோவை வந்து இவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்ட் எதுவும் இருக்கா சார்?
0: ஓகே, நான் வந்து சொன்னேன்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அது குவிட் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபி வந்தேன்ட்டு. ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் கேமரா இருந்துச்சு, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தேன். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா அம்மா கன்வின்ஸ் ஆகி அவங்க இம்ப்ரெஸ் ஆகி தென் எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாங்க, அரௌண்ட் 3 lakh சம்திங் அந்த கேமரா. எனக்கு பெஸ்ட் அப்ரிசியேஷன் அதான் இருந்துச்சு, ஏன்னா
1: அவங்க பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு வாங்கி கொடுத்தது தான் பெஸ்ட் அப்ரிசியேஷன். ஆமாம், ஃபோட்டோக்குன்னு தனியாக இந்த மாதிரி இது நல்லா இருக்கு, கஸ்டமர்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் உங்கள் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இது நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அப்ரிசியேஷன் பண்ண மூமெண்ட் இருக்கு சார்?
0: இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் என்ன அடிக்கடி எனக்கு சூஸ் பண்ணது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு நல்ல போஸ் அப்படின்றத தாண்டி பீப்புளோட எமோஷனை மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் நல்லாயிருக்கும், பட் ஒரு 10 years 5 years நீங்கள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா போர் அடிக்கும், ஜஸ்ட் சும்மா நிற்கிறோம் ஒரு போஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எமோஷன்ஸுன்றதப்ப திருப்பி பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றது உங்களை அப்படியே மொத்தமாக ரீக்கல் ஆகும். ஸோ அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி என்ன சொல்கிறது.
1: ஓகே சார், ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
0: ஓகே.

அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள் மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: காரைக்கால் பண்பலையில் இப்போ நீங்கள் வந்து உலக புகைப்பட நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜன் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சு அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே உள்ள அந்த காதல் பற்றியும் எப்படிலாம் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க அவங்களோட அனுபவம்லாம் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. இப்போ நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க, இதில் கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க இல்லையா, அதாவது பிளான் பண்ணி ஃபோட்டோ எடுக்காமல் யதார்த்தமான ஃபோட்டோக்கள் எடுப்பீங்க. இப்படி எடுத்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா சார்?
7: ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, ரொம்ப எமோஷனல், ரொம்ப குரூசியலான மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலி கட்டுற மூமெண்ட். மோஸ்ட் ஆஃப் தி பிரைட்ஸ் வந்து தாலி கட்டும் போது அழுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் பின்னாடி பேக்ரவுண்டில் பேரண்ட்ஸ் நிற்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், குரூமுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கண்ணாம்பண்ணு எமோஷன் இருக்கும் எல்லா பக்கமும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
0: அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போது ஒரு போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்போது ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எல்லாரையுமே அழகாக காட்டுறீங்களே, அது எப்படி?
7: ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். இப்போ வந்து பாயிண்டட் ஃபேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கேமரா பார்த்து ஸ்டேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே சில பேருக்கு ஷையாக இருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பர்சனை சைடில் திரும்பிட்டு வேறு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு அதை ஸ்டேர் பண்ண வச்சா அந்த ஒரு போஸ் நல்லாயிருக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு போஸ் சூப்பராக,
0: அதுதான் அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அது வந்து எப்படி சார் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து எனக்கு இந்த ஆங்கிள் தான் நல்லா இருக்கும் இந்த பக்கம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா?
7: இல்லை, நான் வந்து பீப்புள்கிட்ட கேட்டுருவேன், டேரக்டாக கேட்டுருவேன், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் ஃபேஸ் கட் நல்லா இருக்கும்
0: எடுத்து காமிச்சு காட்டுவீங்க, காட்டிட்டு கேட்பீங்களா?
7: இல்லை ஸ்டார்டிங்கில் கேட்டுருவோம், ஸ்டார்டிங் உங்களுக்கு லெஃப்ட் சைட் நல்லா இருக்குமா ரைட் சைட் நல்லா இருக்குமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு அவங்களை திரும்ப நிற்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்போம்.
0: சரி, ஓகே சார். இப்போ வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசணும், ஸ்ட்ரீட் பேசணும், ஈவெண்ட் பற்றி நிறையவே பேசிட்டோம், அடுத்து வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி. இந்த ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா என்ன சார்?
7: பொதுவாக ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஒரு பர்சன் போட்டிருக்கிற காஸ்டியூம் ஜுவல்லரி அண்ட் அவங்களோட அழகு இது எல்லாத்தையும் அழகாகவும் கிளாமராகவும் காமிக்கிறது தான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பேசிக்காக.
0: அவ்வளோதான், ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க. இப்போது வந்து இதெல்லாம் கவர் பண்ணும்போது நீங்கள் எடுத்ததுலேயே மறக்க முடியாத ஃபோட்டோகிராஃபி ஏதாவது இருக்கா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி?
7: பேசிக்காக என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் வேறு வேறு இதில் பார்க்குறோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி எடுக்கிறது, ஒரு ஒரு வாட்டியும் ஒன்று ஒன்று ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அது க்யூட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் டென்ஷனாகவும், ஸோ அது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி
0: பண்ணிட்டுருக்கேன். இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நிறைய ஊர்களுக்கெல்லாம் போவீங்க, இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப தொலைவில் போயிருக்கீங்களா?
7: எஸ், ஆந்திரா போயிருக்கேன்.
0: ஆந்திரா வரைக்கும் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. போகும்போது நம்ம என்னதான் பிளானாக இருந்தாலும் ஒரு சில சொதப்பெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த

0: மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு?
1: ஒரு ஈவெண்ட்டை கிளம்பி போகும்போது வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் என்னை கூப்பிட்றதுக்கு வந்த பையனுக்கு அவனுக்கும் வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஸ்டாண்ட் ஆகி அதுக்கப்புறம் கிளம்பி போய் அது ஒரு பெரிய ஃபன் இருந்துச்சு.
0: ஆனால் எடுத்து முடிச்சுட்டு நல்லா வந்து நல்லபடியாக வந்துட்டீங்க. ஆமாம், அது வரைக்கும் ஓகே. இப்போ அங்கே ஆன் டைமில் போயிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ல, அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க சார்? இப்போ கேமராவாக இருக்கட்டும் லென்ஸாக இருக்கட்டும் நிறைய இது இருக்கும், அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க சார்?
1: அங்கே உள்ள திங் என்னென்னா, நீங்கள் ஒரு பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு கேமராவோ இல்லை ஒரு பேட்டரி ஏதோ ஒன்று வச்சுருக்கணும். அது இல்லைனா நீங்க அந்த சிச்சுவேஷன் நீங்க எதுமே பண்ண முடியாது. சோ அது இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்க ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம்.
0: இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம், அதாவது பேக்கப்க்கு ஆப்ஷன் வச்சிருக்கணும் அப்படிங்கறீங்க. ஓகே சார். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோகிராஃபீஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார்.
1: ஜாலியாக ஃபன்னா அப்படின்னா, இப்போ எனக்கு எது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னா, பீப்புள் வந்து சில பேர் இருப்பாங்க அவங்களால போஸ்ட் கொடுக்க சுத்தமாக வராது, பட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் அப்போ வந்து மகாபலிபுரம் அந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் கூட்டு போயிட்டு நம்ம அவங்க ரேண்டமாக என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கப்பலாக ரொமான்ஸ் பண்ணுறாங்களா அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள அங்கே இங்கேயும் ரோம் பண்ண விட்டு அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வேறு வேறு ஆங்கிள்லேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ அதை எண்ட் ஆஃப் தி டே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நானா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைலோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பா செம்மையாக
0: இருக்கும். அது உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்.
1: செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.

0: இந்த ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அங்கேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் சார்? ஒரு நாள் முழுக்க நின்றுட்டே ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்க?
1: ஃபஸ்ட் திங், கூட இருக்கிறவங்களும் மேனேஜ் பண்ணுறது, அதுவே ஒரு பெரிய தகவலையாக இருக்கும். செகண்ட் திங், ஃபுட்டு வாட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்புறம் ஸ்டே பண்ணுறது, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரைக்காலில் இருக்கும், இங்கே சென்னை போகிறோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறது அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். அது நம்ம டீமில் இப்போ ஃபீமேல் இருக்காங்க அப்படின்றதுனால அதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும்.
0: இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி மேலே உள்ள அந்த பேஷன்னால் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். இப்போது ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அது வந்து இப்போது காரைக்காலில் அவ்வளோவா யாரும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பண்ணாலும் கைவிட்டு எண்ணக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பண்ணுவாங்க. இங்கே அந்த ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குது சார்?
1: ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கே எதுவுமே கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் கைவிட்டு என்ற மாதிரி மாடல்ஸும் இருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஷாப்ஸுக்கும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஷாப்ஸ்க்கும் பண்ணிருக்காங்க,
1: நம்மளே நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்.
0: ஓகே சார். இப்போது அந்த கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, இப்போ வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், பிறந்ததுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க. அந்த 1 வீக்கு, 1 மந்த் அந்த மைல் ஸ்டோன் ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க. 6 மந்த்ஸ்க்கு கூட ஹாஃப் பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. 1 இயரில் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேவை ஃபோட்டோகிராஃப் எடுத்து, அதாவது ஸ்டுடியோ கழிச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அப்போது. இப்போ வந்து ஒரு தனியாக ஆல்பம் போடுற அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து அப்பா அம்மாக்களாலேயே அந்த குழந்தையை வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணணுன்னா என்னெல்லாம் பண்ணுறீங்க? எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது அந்த கிட்ஸை வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது?
1: வளர்ந்தவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்கன்றதே ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்கனா சொல்ல வேணும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்களை அவங்க இஷ்டத்துக்கு விளையாட விட்டுருவோம். அவங்களுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடுவாங்க, கேமரா பிடிச்சிட்டு ஒரு ஆள் நான் முன்னாடியே ஓடுவேன். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த மொமெண்ட் அப்பப்போ கேப்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும்.
0: அதுதான் அழகு. ஓகே சார், இது வரைக்கும் வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு, அதாவது உங்களோட வாழ்க்கையில் இந்த ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ முக்கியம், அதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் இதுக்குள்ளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார்.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒளிவண்ணம் என் கைவண்ணம், உலக புகைப்படத்தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
0: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எர்தலாவ், புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி, முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறையின் மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணம் தங்கும் விடுதியில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலி கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது.

இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, இரண்டாவது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான இரண்டாவது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் இரண்டாவது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷெட்டியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய்

0: ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தைராய்டு போன்ற பகுதிகளில் வர கட்டிகள் பற்றி பேசுகிறேன். தைராய்டு வந்து நம்ம கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு ரொம்ப வித்தியாசமான உறுப்பு. இந்த தைராய்டில் சுரக்கிற அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு நம்ம உடம்புடைய பலம், அலர்ட்னஸ், நமக்கு உற்சாகம் கொடுக்குற ஹார்மோன் அது. ப்ளஸ் இதுவும் இல்லாமல் பல விஷயங்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த தைராய்டு அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு இருக்குன்னாங்க. பட் அவங்க ரெகுலர் மக்கள் வந்துட்டு இந்த தைராய்டு இருக்குன்னு சொல்கிறத வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு தைராய்டு நிறையா சுரக்கும், அந்த ஹார்மோன் நிறையா சுரக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நெஞ்சு படப்படப்படன்னு அடிக்கும், எப்போ பார்த்தாலும் வேர்க்கும், கை காலெலாம் உதறிட்டு இருக்கும், கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியில் வரும். இது வந்துட்டு அந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வர எஃபெக்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக அந்த மாதிரி நபர்கள் ஒல்லியாக இருப்பாங்க, ஏன்னா வேர்வை நிறையா வரும், வெயிட் லாஸ் நிறையா ஆகும், அப்படியே தலை பெருசாக இருக்கும், ஆனால் கண்ணெல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ரெண்டாவது, தைராய்டு வந்து அந்த தைராக்சின் ஹார்மோனை சுரக்கிற லெவல் கம்மியாக இருந்தால் அது பேர் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா குண்டாக இருப்பாங்க, மெதுவாக நடப்பாங்க, தோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக இருக்கும், அவங்களுக்கு வேர்வையே வராது, குரல் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் குரல், அப்படியே பயங்கர டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு மாதிரி நபர்களுக்கும். இந்த ரெண்டு விஷயங்களும் மேனேஜ் பண்ணுற விதம் பயங்கரமான வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்போம் ஏன் இந்த மாதிரி அதிகமாக தைராய்டு ஹார்மோன் வருதுன்னு. ஏதாவது ஒரு கட்டி தைராய்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கட்டி தான் சுரக்குதுன்னு அர்த்தம், அந்த கட்டியை நம்ம எடுத்துட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தைராய்டு குறைவாக இருந்துச்சுன்னா தென் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட். இப்போ மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு லக்ஸுரி நம்ம தைராய்டுக்கு, ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு வேறு எந்த உறுப்புக்கு நிகராக மாத்திரை கிடையாது. ஊசி இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் வந்துட்டு சுரக்கலைன்னா இன்சுலின் ஊசி போட்டு அதை பைபாஸ் பண்ணிக்கலாம். அந்த தைராய்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அதே அந்த மாத்திரையில் அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த தன்மைகள் உண்டு, ப்ளஸ் சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு நாங்கள் தைராய்டு ஹார்மோன் வெளியிலேருந்து மாத்திரை மூலமாக தரோம். தைராய்டு அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோன் லெவலை அதிகமாக வேலை செய்கிற விஷயங்களை குறைக்கிறதுக்கு மருந்தோ இல்லை அறுவை சிகிச்சையோ தந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். தைராய்டு கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம முழுங்கிறதுல அழுந்தும் அது. ஸோ ஒரு டைமும் நம்ம சாப்பிடும்போது ஒரு தொண்டைக்குள்ளே ஒரு ஏதோ பாரமாக இருக்கும், ப்ளஸ் நம்ம சாப்பிட்றது வந்துட்டு அதை தாண்டி நசுக்கி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் தைராய்டு கட்டி வந்து சுவாசக்குழாயை நெருக்கும் போது படுக்கிற போது சவுண்ட் வரும், ப்ளஸ் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு மூச்சு எடுக்கும் போது மூச்சு விடும்போது ஒரு கிளாசிக்கலாக ஒரு சவுண்டு, ரஃப்பான ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தைராய்டு அளவுக்கு மீறி பெருசாகி நம்ம சுவாசக்குழாய்க்குள்ளேயோ இல்லை உணவு குழாய்க்குள்ளேயோ நசுக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சை ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை, கழுத்தில் பெரிய தழும்பு வரும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் நுண்துளி மூலமாக ரோபோட் சர்ஜரி பண்ணி அந்த தைராய்டை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யும்போது கழுத்தில் எந்த தழும்பும் வராது. ஸோ இந்த டெக்னாலஜியினுடைய பேர் தழும்பில்லா தைராய்டு அறுவை சிகிச்சை. எல்லாருக்கும் இது பொருந்தாது, பட் 90% ஆஃப் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ்க்கு நாங்கள் இப்போ வந்து கழுத்தில் தழும்பு கொடுக்கறதில்ல, நாங்கள் தழும்பு இல்லாமையே ஆப்ரேஷன் செஞ்சு அந்த கட்டியை நாங்கள் எடுத்துடுறோம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
0: நேரம் 2:05. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: லஞ்ச் பிரேக். அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வீரகுபதி அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வீரகுபதி அவர்களை இப்போ சந்திக்க போறோம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: மருந்தகத்தில் ஒரு விற்பனையாளர் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு பொறுப்புள்ள வேலை இல்லைங்களா?
5: கண்டிப்பாக.
0: எத்தனை வருடங்களா இந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நாங்கள் வந்து 36 வருடங்களாக இருக்கிறேன். அதாவது மொத்த மருந்து விற்பனை நிலையத்தில் வந்து ஒரு 12 வருடங்களாக இருந்தேன்.
0: சரி.
5: அப்புறம் சில்லறை மருந்து விநியோகத்தில் வந்து இப்போ ஒரு 25 வருடங்களாக பணியாற்றி
0: கொண்டிருக்கிறேன். இப்போ டோட்டலாக உங்களுக்கு 36 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த துறையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் இந்த வேலை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு?
5: அதாவது மேடம், இந்த ஒரு பாடல் கூட இருக்கு, நான் நமது பண்பலையில் கூட அடிக்கடி கேட்பேன், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு ஒரு பாடல் வரும்.
0: சரி.
5: அது மாதிரி நான் 1985 12 வகுப்பு முடித்தேன். 12 வகுப்பில் வந்து அப்போ வந்து 1200 மார்க் மொத்தம்.
0: ஆமாம்.
5: அதில் வந்து 960 மார்க் எடுத்திருந்தேன்.
0: என்ன குரூப் படிச்சிங்க?
5: நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சிருக்கேன்னா எனக்கு
0: காமர்ஸ் குரூப் படிச்சு
5: காமர்ஸ் குரூப் தான். ஆனால் என்னுடைய ஆசை வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும்னு ஆசை. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார சூழ்நிலை, அதனால் வந்து பிகாம் தான் படித்தேன். அப்போ 85 வந்து திருவாரூர் ஆசிரியர் காலேஜில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு இடம் கிடைக்கல. இடம் கிடைக்கலங்கும் போது அப்போ வந்து ரெண்டு பிரிவு இருக்கும், முழு நேர கல்லூரி ஒன்று, மாலை நேர கல்லூரி
0: ஒன்று.
5: அப்போ முதல்வர் கூட கூப்பிட்டு நீங்கள் மாலை நேர கல்லூரியில் சேர்ந்துக்கிறீங்களான்னு கூட
0: கேட்டார்.
5: இல்லை சார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் அடுத்த வருஷமே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
0: சரி.
5: அப்போ தான் என்னுடைய அண்ணனுடைய நண்பர் ஒருவர் வந்து மருந்து மொத்த விற்பனை நிலையத்தில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து என்னை டெலிவரி பாயாக சேர்த்து விட்டார். சரி, ஒரு வருஷம் இதில் வேலை பார்ப்போம் அப்படின்னு அப்போ தான் முத முத நான் சேர்ந்தேன்.
0: டெலிவரி பாய்னா எப்படி? நீங்கள் வீடுகளுக்கு மருந்து கொண்டு போய்?
5: வீடுகளுக்கு இல்லை, இது வந்து மருந்து மொத்த நிறுவனம். அங்கேருந்து வந்து சில்லறை மருந்து விநியோகம்லாம் இருக்குல்ல, அந்த கடைகளுக்கு வந்து மருந்து சப்ளை பண்ணுறது. வந்து பெட்டியில் போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம ஒவ்வொரு ஊராக கொண்ட ஒவ்வொரு கடையிலையும் அதில் வந்து டெலிவரி பண்ணுறது. அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள வசதி வாய்ப்புகள்லாம் அப்போ கிடையாது.
0: சரி.
5: பஸ்ஸில் தான்.

0: கிட்டத்தட்ட 40 பெட்டி 50 பெட்டி எடுத்துகிட்டு
1: போனோம். ஓ,
0: ஒரே நாளில் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு அந்த மருந்தெல்லாம் பிரித்து தனித்தனியாக எழுதி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து பெற்று கொண்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு வரணும். அப்போ வந்து மழை காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம்.
1: இன்னொன்று சேஃபாக வேறு எடுத்துகிட்டு போகணும், நீங்கள்
0: சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ 40 பெட்டி 50 பெட்டியும் வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒவ்வொரு கடைகளையும் கொண்டா கொடுத்துட்டு வருவோம். வெயில் காலத்தை விட மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது மழையில் நனைஞ்சிரும், அப்படி ஊறி கீழே பாட்டிலெலாம் விழுந்து உடஞ்சி மேலெல்லாம் ஒரு இதாக ரொம்ப இதாக போயிடும். எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் கொண்டா கொடுத்துட்டு வந்து நாங்கள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு சம்பளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாதம் 100 ரூபா. மாதம் 100 ரூபா,
1: சரி 85
0: மாதம் 100 ரூபா. அப்புறம் என்னுடைய ஓனர் வந்து என்னுடைய உழைப்பு திறமை எல்லாம் பார்த்துட்டு அடுத்த மாதமே வந்து 180 ரூபா கொடுத்துருந்தாங்க.
1: டபுள் கிட்டத்தட்ட.
0: ஆமாம். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து 350 ரூபா. அப்புறம் அந்த வருஷம் கடைசியில் ஒரு வருஷம் தான் வேலை பார்த்தேன், 450 ரூபா வரைக்கும் வேலை பார்த்தேன். 450 ரூபா கொடுத்தாங்க. நல்லா நான் உழைப்பாக நல்லா வேலை பார்த்தேன். எங்கள் உரிமையாளருக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு.
1: சரி,
0: அவர் பேர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது.
1: சொல்லுங்க.
0: திருவாரூரில் பெரிய மருந்து மொத்த விற்பனைனா இன்னமும் இறங்கிக்கொண்டு இருக்குது. மரியாதைக்குரிய திரு நாகராஜன் சார் அவர்கள் என் மேலேயும் நல்லா அன்பாக இருப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா எல்லா தொழிலாளர்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது தான் இன்ன வரைக்கும் அதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை, உழைப்பு, உயர்வு, அதுமாரி நம்பிக்கை, இந்த நாணயம் இன்னைய வரைக்கும் அந்த சாரும் எல்லாத்தையும் நடந்துக்கிறாரு. அதே மாதிரி நானும் அவர்கிட்ட வேலை பார்த்ததுனால இன்னைய வரைக்கும் நான் அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு
1: வரேன். ஓகே, ஒரு பாடல் கேட்போமா? தொடர்ந்து நம்ம பேசலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ வருது.

0: ஒரு மருந்தக விற்பனையாளரா நீங்க வந்து எப்படி உருவானீங்க? எத்தனை வருடங்களா இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணவங்க யாரு இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு? இதெல்லாமே வந்து ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மருந்தக விற்பனையாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் வேணும், அதை பத்தி சொல்லுங்க.
1: திறமைன்னு ஒன்றும் அவ்வளோ தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதில்லை. முக்கியமாக வந்து ஃபார்மசிஸ் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து மருந்தை பற்றி எல்லாம் தெரியும்.
0: சரி,
1: அப்படி இல்லாத பட்சத்தில் மருந்தை பற்றி உங்களுக்கு அனுபவத்துலேயும் இந்த மாதிரி கற்றுக்கலாம். அனுபவம்னு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ மருந்து மருத்துவர்கள் வந்து நம்ம கடவுள் மாதிரி எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மருந்து விற்பனை நிலையத்தில் பணியாற்றுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தூதுவர்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா மருந்து டாக்டர் சீட்டு எழுதி கொடுக்கும்போது அந்த மருந்தை வாங்கிட்டு பார்மசிக்கு வருவாங்க. அந்த மருந்து சீட்டில் என்னென்ன மருந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மருந்தை எடுத்து எல்லாத்தையும் லெஜரில் எழுதி அதுக்கப்புறம் சைன் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அந்த பேட்ச் நம்பரு அந்த எக்ஸ்பைரி டேட்டு விலை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும்.
0: சரி,
1: அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: இப்போது அந்த மருத்துவர்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே சரி, மருத்துவர்கள் எழுதுனா அது வந்து அந்த மருந்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியுது அது என்ன பேர் அப்படிங்கிறது. இதுக்கு எப்படி நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா?
1: அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோயாளிகள் வந்து நெஞ்சு வலின்னு வச்சுங்களேன், ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட தான் போவேன் காட்டுவாங்க. அப்போ கார்டியாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள அந்த மருந்து தான் எழுதி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்குவோம், சரி இவங்களுக்கு வந்து இந்த மருந்து தான். அதோடு இல்லாமல் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க நிறுவனத்தில், அந்த கம்பெனியோட சேல்ஸ் ரெப் வந்துவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் புதுசாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம், இந்த மருந்து இன்னதுக்கு உள்ளது அப்படின்னு டாக்டர்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து
0: சொல்லுவாங்க.
1: அதை ஒரு நாங்கள் ரெஃபர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி டாக்டர் எழுதி கொடுக்கும்போது இன்னென்ன மருந்து தான் இன்னென்னதுக்கு உள்ளதுன்றது எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்படியும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு
0: அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
1: நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்குவோம். சார் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, இது என்ன இது அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளதை கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி கடியாச்சிட்டா இருந்தாலும் சரி, இப்போ குழந்தைகளுக்குள்ள மருந்தாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்கும்போது நாங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி அது மாதிரி எடுத்து கொடுப்போம்.
0: சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு மருந்தக வேலை, அதாவது நீங்கள் மார்னிங் வந்து வந்து கடையை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து நீங்கள் வந்து என்னென்ன வேலைகள் உங்களோட தினசரி வேலைகள் அப்படின்னு இருக்கும்ல, நான் காலையில் வந்ததும்

0: இதை ஆரம்பிப்பேன், இதை எடுத்து எழுதுறது, மருந்துகளை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த உங்களோட தினசரி வேலைகள் என்னென்னு சொல்லுங்க.
1: காலையில் இப்போ கடந்திருந்தோம்னு வச்சுக்கலாம், காலையில் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மருந்து முதல்ல வந்து என்னென்ன மருந்து நம்மளுக்கு தேவை, முதல் நாள் வந்து என்னென்ன நம்மளுக்கு குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் எடுத்து எடுத்து எழுதி வச்சுருவோம்.
0: சரி,
1: மருந்து தேவைக்கு ஆர்டர் போடுறதுக்கு. அடுத்தது என்னென்ன மருந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியான காலகட்டத்தில் இருக்குது அதை எடுத்து நாங்கள் தனியாக பிரித்து வச்சுருவோம். அடுத்தது இன்றைக்கி வாடிக்கையாளருக்கு வந்து முதல் நாள் சொல்லிட்டு போயிருப்பாங்க, சில மருந்து இன்றைக்கி கிடைக்கும், நாளைக்கு வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வந்துருச்சா என்னன்றது அதை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை எழுதி வச்சுக்கிட்டு சப்போஸ் மருந்து வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாடிக்கையாளர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மருந்து வந்துடுச்சு, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அதையும் சொல்லுவோம்.
0: சரி, இப்போது மருந்து அப்படிங்கிறது வந்து மெடிசன்ஸ், மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சில பேர் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து அதுக்கான மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ரெகுலராக சில டேப்லெட்ஸு, பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரெகுலராக மந்த்லி உங்கள்கிட்ட மெடிசன்ஸ் வாங்குவாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள வந்து நீங்கள் கவனிக்கிற ஒரு விதம், அவங்க கிட்ட பேசுகிற பழகிறது, இது எப்படி நீங்க மெயின்டெய்ன் பண்றீங்க? அந்த
1: இப்போ காந்தியடிகள் சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் தான் எங்களோட தெய்வம் அப்படிங்கும்போது அவங்க பல கஷ்டங்கள் பல சூழ்நிலையில் வருவாங்க. இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வரும்போதே இந்த மாதிரி நாங்கள் சீட்டை பார்த்துட்டு கேட்போம், என்னடா நேத்து நல்லா இருந்தீங்க, என்னாச்சு, என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்போம். அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நோயாளி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகலையே, சில பேர் சொல்லுவாங்க இந்த டாக்டர் ராசியான டாக்டரு, அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அந்த மாதிரி டாக்டருங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நோயாளிக்கு வந்து பாதி நோய் அதிலே குணமாயிடும்.
0: சரி,
1: அதே மாதிரி இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது ஏன் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மருந்து சீட்லாம் பார்ப்போம். இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் நல்லா மருந்தாக எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, டாக்டர் சொன்ன அறிவுரை எப்படி என்னென்ன மருந்து எப்படி இப்படி நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிடும், எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு அந்த பாதி குணமாயிடும் அதுலேயே. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய நம்ம வாடிக்கையாளர்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக அன்போடு பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதி சுமையை குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனாலேயே நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க நம்மள்கிட்ட.
0: ஓகே, இப்போது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சில பேர் வந்து சில மாத்திரைகள் கேட்பாங்க, அது ஒரு சாதாரண விஷயத்துக்கான ஒரு ஜலதோஷம் இந்த மாதிரியும் இருக்கும், இன்னும் பெரிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்தாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, அவங்களே வந்து ஓனாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: இல்லை பெரும்பாலும் வந்து டாக்டர் சீட்டு வச்சு தான் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் டாக்டர் இருப்பாங்க பார்த்துட்டு காமிச்சிட்டு அங்கே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள்
0: சொல்லிடுவோம். இப்போ சில பேர் வந்து அந்த மருந்தோட பேர் தெரியாமல் ஒரு மருந்தை வந்து கேட்குறாங்க, இப்போ அதாவது ஏற்கனவே வாங்கியிருந்திருப்பாங்க, அந்த ஒரு அட்டையோ இல்லை அந்த பாக்ஸோ அதை காமிச்சு கேட்கும்போது எப்படி நீங்கள் கொடுப்பீங்களா?
1: இல்லை நாங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாக்க கொடுப்போம், மருந்து பேரோ இல்லை அந்த அட்டையில் உள்ள நேம் தெரியாமல் இருந்தாலும் நாங்கள் அது மாதிரி கொடுக்க மாட்டோம். எங்களுடைய சௌகரியத்துக்கு படி நாங்கள் கொடுக்க முடியாது, அது வந்து மாத்திரை மருந்தெல்லாம் மாறி போடுச்சுன்னா அப்புறம் பெரிய ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்கள்ட்ட வேறு எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம்.
0: சரி, ஓகே, ஒரு பாடல் கேட்கலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: சரி மேடம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி.
8: நேர்லை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழைவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
10: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
8: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சுல் அமுது.
11: பால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55

0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் சன்ரீவ்ஸின் தேநீர் நேரம். நேர்லே இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வி ரகுபதி அவர்கள் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ மருந்துகள் எப்படி சேல்ஸ் பண்றது, எப்படி அந்த மருந்துகளோட பெயர்கள்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இது வரைக்கும். இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி நீங்க இந்த அளவு தான் இந்த இத்தனை வேலை சாப்பிடணும் அப்படிங்கிறத எப்படி நீங்க சரி பார்த்து கரெக்டாக கொடுப்பீங்க?
3: இல்லை, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அதில் எழுதிடுவாங்க. இப்போ சில மருந்துகள் வந்து 2 சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில மருந்துகள் 3 சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில மருந்துகள் வாரத்துக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே டாக்டர் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அந்த கவரில் தனித்தனியாக எழுதி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து இப்படி இப்படி இன்னொன்று முறையில் சாப்பிடணும்னு சொல்லி தெளிவாக எழுதி கொடுத்துருவோம்.
0: ஓகே, இப்போ அந்த ஒரு குறிப்பாக டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. சரி, இப்போது அந்த சில எல்லா டேப்லெட்ஸ்க்குமே வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது காலாவதியான மருந்துகள்லாம் நிறைய இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட முடியாது. இப்போ ஒரு மருந்தகம் அப்படிங்கும்போது நிறைய மருந்துகள் வச்சுருப்பீங்க, எதது எப்பப்போ காலாவதி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதை எப்படி அந்த அப்புறப்படுத்திட்டு புது மருந்துகளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க?
3: இல்லை, நாங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போதே செக் பண்ணி பார்த்துருவோம். அப்பப்போ பார்த்துட்டு அதேமாதிரி மருந்து கொடுக்கும்போதும் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டில் பார்த்துட்டு தான் கொடுப்போம். அது மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்பைரி மருந்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். கம்பெனியில் கொடுக்கும்போது அவங்க எங்களுக்கு வந்து வேற மாற்றி கொடுத்துருவாங்க, இல்லைனா கிரெடிட் நோட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி மருந்து விற்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது.
0: சரி,
3: மீறி இந்த மாதிரி ஏதாவது 1-2 ரேக்கையில் தங்கிடும், அதை உடனே நாங்கள் பார்த்து திருப்பி நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ரிட்டர்ன் கொடுத்தாக்க எங்களுக்கு வந்து அது கிளைம் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: அதாவது இப்போ நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி இந்தந்த டேட்டுன்னு இருக்குமா, இல்லை கம்ப்யூட்டர் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க எல்லா மருந்து, இப்போ அதிலே வந்து காமிச்சிருமா இந்த இத்தனை இது
3: கம்ப்யூட்டர்? ஆமாம், கம்ப்யூட்டரில் ஏற்றும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் தெரியும். மேனுவலாக வச்சிருக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் கொடுக்கும்,
0: பார்க்கணும். ஓகே, இப்போ மருந்துகள் வந்து சரியான முறையில் சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா?
3: கண்டிப்பாக
0: கண்ணா மேனா அப்படி இப்படிலாம் நம்ம தூக்கி போட்டுற முடியாது. எல்லாமே வந்து ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகளும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி நீங்கள் அதை பாதுகாப்பாக வைக்கிறீங்க?
3: இப்போ சில மருந்துகள் வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்கும், சில மருந்துகள் வந்து அந்த ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி அதுலதான் வைக்கணும், சில மருந்து ரேக்கையில் வச்சுக்கலாம். அது மெயினாக அந்த சூரிய ஒளி படாத அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மருந்தையும் தனித்தனியாக கையாளணும்.
0: இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நீங்கள் வந்து இப்போ கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து எப்படி சொல்லி கொடுப்பீங்களா, அது ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க இந்த மருந்து அப்படின்ட்டு?
3: ஆமாம், இப்போ சில இப்போ இந்த இன்சுலின் மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரிட்ஜில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு போய் திருப்பி அவங்களும் வந்து அது மாதிரி வீட்டில் வச்சுருவாங்க, யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதிலே வச்சுருப்பாங்க.
0: சில ஆயின்மெண்ட் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, கண்ணுக்குள்ளது இந்த மாதிரி ஆயின்மெண்ட்லாம்
3: அது ஒரு சில மருந்து அது மாதிரி இருக்கும், அது ரொம்ப ரேர் தான். பெரும்பாலும் வந்து இந்த இன்சுலின் மருந்து மாதிரி உள்ளது அது மாதிரி வந்து அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். பாக்கியெல்லாம் வந்து அதை அந்த ரேக்கையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
0: இப்போ அதை கொண்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா? அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது உங்கள் ஃப்ரிட்ஜு வீட்டில் உள்ளது எல்லாம் ஒரே அளவு
3: வச்சுக்கலாம் மெயினாக அந்த ஃப்ரீசரில் வைக்காமல் அதுக்கு அடித்தட்டில் வச்சுக்கிறேன்.

0: இல்லை வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஒரே நாளில் உங்கள் இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது, இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? இப்போ எல்லாருக்குமே நீங்கள் மருந்து கொடுத்தாகணும். சும்மா ஒரு மளிகை கடை வந்து நம்ம வச்சிடல, சும்மா பொருள்லாம் அப்படி இப்படி எடுத்து கொடுத்துருது. ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து டேட்லேருந்து பேர்லேருந்து எத்தனை வேலை பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் சமாளிப்பீங்க நீங்கள்?
1: கண்டிப்பாக நான் அவங்க வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஒரு ஒருத்தராக இருந்து பொறுமையாக வாங்கிட்டு போங்க. மருந்து மாறி போணுச்சுன்னா உங்களுக்கு தான் சிரமம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து வெயிட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒருத்தவங்களுக்காக தனித்தனியாக எடுத்து எல்லாத்தையும் எழுதி அவங்க தனித்தனியாக சரி பண்ணி கொடுத்த பிறகுதான் ஒரு ஒருத்தவங்களை முடிச்சுட்டு தான் அடுத்தவங்களை கொடுப்போம்.
0: அப்போ வந்து மருந்து விற்பனையில் வந்து பாதுகாப்பு, அதே நேரத்தில் வந்து பொறுப்பு ரொம்பவே முக்கியமானது இல்லையா?
1: முக்கியமானது. ஆமாம்,
0: அது ரெண்டு பற்றி சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு பாதுகாப்பு வேணும், பொறுப்புணர்வு வேணும்?
1: இப்போ மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து மாறினா கூட மருந்தோட பேரு மாறிடும், அதனுடைய தன்மையும் மாறிடும். இருதயத்துக்குள்ள மாத்திரை வந்து
0: ஈக்கு பதிலாக ஏ
1: போட்டாங்கன்னாக்கா மருந்தே மாறிடும். அதை ஒன்று ஒன்றும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வர்றாங்கன்றது நாங்கள் எங்களுக்கு முதலே தெரிஞ்சிடும். கார்டியாலஜிஸ்ட்டை காமிக்கிறாங்களா, இல்லை வேறு டாக்டர் குழந்தைங்க டாக்டரை பார்க்குறாங்களா, இல்லை லேடி டாக்டர் இவங்களாம் இருக்கிறாங்களே லேடிஸ்க்கு பார்க்குறாங்க அவங்க மாதிரி உள்ள டாக்டரு, இந்த மாதிரி யாராட்ட காமிச்சிட்டு வராங்கன்றதை நாங்கள் ரெஃபர் பண்ணி இப்போ தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இந்த மருந்து தான் நம்ம கொடுக்கணுன்றது தெரியும். அப்படியே எங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி நாங்கள் தெளிவுபடுத்தி இது மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு அது இந்த மாதிரி எழுதி
0: செய்வீங்க. ஓகே, இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஒரு ஃப்ரெஷராக எடுக்கிறாங்கன்னு உடனே வந்து அவங்கள வேலைக்கு செய்ய விட மாட்டாங்க, கொஞ்சம் ட்ரைனிங் அப்படி தான் கொடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் ஃபீல்டில் எப்படி இப்போ புதுசு, ஏன்னா நீங்கள் 36 வருடங்களாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இப்போ உங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே நிறைய புதுசு புதுசாக ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி புதுசாக வந்ததும் வந்த உடனே அவங்கள சேல்ஸில் விட்டுருவீங்களா, இல்லை பார்த்துக்குங்க கொஞ்சம் நல்லா ட்ரைனை பா
1: எடுத்துனே வந்து யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட முடியாது. அவங்கள வந்து முதல்ல அந்த ரேக்கையெல்லாம் தொடச்சி அடுக்குங்க, என்னென்ன மருந்து எப்படி எப்படி இருக்குன்றது பார்த்துக்க சொல்லுவோம். அப்போ பேரை வந்து ஒரு தடவை அந்த மாதிரி அந்த மருந்து எடுங்கப்பா, இந்த மருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி அதுக்கு பிறகு தான் மருந்து எடுக்க சொல்லி இது பண்ணுறது.
0: ஓகே, அப்போ ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆன பிறகு தான்,
1: ட்ரெயின் ஆன பிறகு தான் மருந்தெல்லாம் எடுத்து பில்லாம் கொடுக்க
0: முடியும். ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நாம் பேசலாம்.

0: நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அந்த லேர்னிங்கிறது வந்து நம்ம எத்தனை வயதானாலும் அது வரைக்கும் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது இது ஒரு முக்கியமான ஒரு பணியில் நீங்கள் இருக்கீங்க.
1: ஸோ
0: இந்த பணியில் இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பீங்க
1: இல்லையா.
0: அது மாதிரி ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதா?
1: ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான். உண்மை, உழைப்பு, உயர்வு, மனசாட்சிப்படி நடந்து செய்யணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் அப்பா வந்து நீதித்துறையில் வந்து வேலை செஞ்சு 38 வருடங்களில் வேலை பார்த்து நேர்மையாகவும் மிக எளிமையாகவும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் வாழ்ந்தார். வாழ்ந்து இன்னைக்கு அவர் எங்களை விட்டு மறைஞ்சிட்டார், 12 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் சொல்கிற ஒரே வாக்கியம், வாழ்றதுல அர்த்தம் இருக்கணும், வாழ்ந்து முடிந்த பிறகு அதுல ஒரு அடையாளம் இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி வாழும் போதே வந்து எல்லாருக்கும் உதவி செய்வாரு, நல்லா எல்லாருக்கும் உதவி செய்வாரு, உண்மையாக உழைப்பாரு. அதே மாதிரி எங்களுக்கும் இருந்தோம். அவர் இறந்தும் போது கூட அவருடைய கண்களை தானமா எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். நம்ம லைன்ஸ் கிளப் சார்பா அவர் இன்னமும் எங்களோட மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாரிசுகள் நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் எல்லாரும் அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யறது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம், நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம். உழைப்பு தான் எங்களுக்கு மெயினா, அந்த உழைப்பை நாங்கள் இன்னும் கத்துக்கிட்டு அதுக்கு மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம்.
0: சரி,
1: எல்லாருக்கும் சேவை செய்யறது, உதவி செய்யறது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ பௌத்தர மாணிக்கத்திலேயே நாங்கள் ஒரு இளைஞர் மன்றம் கூட வச்சிருக்கிறோம். 39 வருஷங்களாக இருக்கு. எல்லாருக்குமே நாங்கள் வந்து அங்கே உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து 2 மகள்கள், மூத்த மகள் வந்து ரேஷ்மா, நீட் தேர்வு எழுதி படித்து எழுதி பாஸ் ஆகி இப்போ மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் விரைவில் படித்து முடித்து மக்கள் சேவை ஆற்றத்துக்கு தயாராகிட்டாங்க.
0: சரி.
1: அதே மாதிரி இளைய மகள் பார்த்தீங்கன்னாக்கா 12வது வகுப்பு படித்துட்டு இருக்கிறாங்க. சென்ற வருடம் பார்த்தீங்கன்னாக்கா 500க்கு 497 மார்க், மாநிலத்திலேயே 3வது இடம். அவன் மாநிலத்திலேயே முதலிடம் வரணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப படித்து பிரயாசனப்பட்டான். இருந்தாலும் 3வது இடம் வந்தேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் ஒரு சிறிய கிராமம் தான் பௌத்தரமாணிக்கன்றது. நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, அதிலெலாம் படித்து படித்து மார்க் எடுக்க முடியாத பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் படித்து என்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்தது ஊருக்கே பெருமை, எல்லாருக்கும் பெருமை.
0: சரி,
1: எல்லாரும் பாராட்டினாங்க. நம்ம தமிழக முதல்வர் கூட கூப்பிட்டு பாராட்டி பரிசுகளாக வழங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய அதே மாதிரி எங்களுடைய பௌத்தர் மாணிக்கத்தில் இளைஞர் மன்றம் மூலமாக நாங்கள் நிறைய சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்குறோம். விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, எல்கேஜி பிள்ளைங்கள்லேருந்து 12வது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் வருஷம் வருஷம்
0: சரி
1: எல்லா போட்டிகள்லாம் நடத்துறது. அதே மற்ற இளைஞர் மன்றத்தை விட எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். பழைய காலத்து விளையாட்டுகள்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தி செய்வோம். அதே மாதிரி எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த அந்த தரவாரியாக 8வது வகுப்பு, 9வது வகுப்பு, கல்லூரி வகுப்பு எல்லாருக்குமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஊக்குவிச்சு நல்லா பரிசு மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைச்சி அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்போம். இந்த மாதிரி நூலகம் வச்சிருக்கிறோம். நூலகம் எங்கள் ஊரில் ஏற்படுத்தி ஒரு நூலகம் வட்டமே வச்சுருக்குறோம். என்னென்ன நூலகம்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து படிச்சுக்கலாம்.

0: அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது. அந்த நடுநிலைப்பள்ளியில் நான் அப்போ வந்து கடந்த 2 வருஷமாக பிள்ளைங்களுக்கு இலவசமாக இந்த செஸ் பயிற்சி கொடுத்துருந்தேன். அப்போ இந்த வருஷம் தான் என்னால் பணிச்சுவை காரணமாக போக முடியல. இலவசமாகவே 2 வருஷமாக அந்த செஸ் பயிற்சியெலாம் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னும் நிறையா சேவைகள், மரக்கன்று இதழ் நடுதல், கண் தானம் செய்தல், ஒரு இது வரைக்கும் உடல் தானம் கூட நாங்கள் ஒருத்தர்கிட்ட பெற்று இது மாதிரி கொடுத்துருக்குறோம். முக்கியமாக கண் தானம் தான் அதிகமாக நாங்கள் மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சேவைகளும் அந்த ஊருக்காகவே வந்து நாங்கள் நிறைய செஞ்சிட்ருக்குறோம். அது மாதிரி இப்போ நம்ம வர்ற இளைஞர்களுக்கும் அது மாதிரி அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரி நீங்களும் வர்ற காலத்தில் எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம்.
1: சரி, இப்போ வந்து மருந்து வாங்க வர வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மருந்து வந்து எழுதியிருக்கிறது ஒரு மருந்து, பட் அதே காம்பினேஷன் வேற ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது வாங்கலாமா, அதில் என்ன ப்ராப்ளம் வரும்?
0: இல்லை, அதில் ஒரு ப்ராப்ளம் வராது. சில மருந்து வந்து ஒரு தட்டுப்பாடு காரணமாக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஒரு நேம் எடுத்துக்கிட்டாக்கா அந்த நேமில் வந்து பல கம்பெனிலையும் பல மருந்து போடுறாங்க. ஒவ்வொரு நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஒரு கம்பெனி மருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுனாக்கா அதுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு மருந்து இன்னொரு கம்பெனி மூலமாக அதை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு தான் கொடுப்போம். நோயாளிகள்கிட்ட வந்து இது மாதிரி இருக்குது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்போம். அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்கனாக்கா கொடுப்போம். அப்படி இல்லைனாக்கா சரி நீங்கள் வேறு கடையில் கேட்டு பாருங்க, இல்லை சப்போஸ் அங்கேயும் கிடைக்கலையா நீங்கள் டாக்டர்கிட்ட வேறு இது மாதிரி எழுதி வாங்கிட்டு வாங்க அது மாதிரி சொல்லுவோம். சில பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க.
1: சரி,
0: சில பேர் திருப்பி டாக்டர்கிட்ட போய் இது மாதிரி கிடைக்கல அந்த மருந்து நீங்கள் வேறு எழுதி கொடுங்கன்னு சொல்லி வேறு எழுதி வாங்கிட்டு வருவாங்க.
1: இப்போ தொடர்ந்து ஒருத்தவங்க மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெகுலராக சாப்பிட்றவங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு சிறப்பான ஒரு சலுகையை கொடுக்குறீங்க?
0: சிறப்பு சலுகைன்னா இப்போ வந்து நிறையா எங்கே பார்த்தாலும் தள்ளுபடிகள் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து விரும்பி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறது. ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மருந்தில் தள்ளுபடின்றது வந்து அவங்களுக்கு நோயை கொஞ்சம் குணப்படுத்தாது. சில பேர் வந்து கேட்பாங்க, சில பேருக்கு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள கொஞ்சம் எங்களுடைய லாபத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலை.
5: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லமது.
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டகல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். மருந்தகத்தில் விற்பனையாளராக பணிபுரியறது எந்த மாதிரியான ஒரு இது ஒரு சவாலான விஷயமா இல்லை ரொம்ப ஒரு மனப்பூர்வமாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், எவ்வளோ வந்து அனுபவம் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மருத்துவ கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சேவை மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் உள்ள மருந்துகள்லாம் வந்து கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
8: மருந்து விற்பனையை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் மேடம். இப்போ வந்து நம்ம நாட்டில் இந்தியாவோட சராசரி மனிதனோட ஆயுள் வந்து முன்னாடி 75 ஆண்டுகள் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 62 64 குறைஞ்சிருச்சு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு, எல்லாம் துரித உணவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க.
0: சரி,
8: அதெல்லாம் தவிர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய உடல்லையும் பேணி காத்தோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக முன்னேறலாம்.
0: ஓகே, இதுவரை வந்து மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செஞ்சு வந்த திருவாரூர் பவித்ர மாணிக்கம் வி ரகுபதி அவர்களை நேரலை நம்ம வந்து கண்டோம். நேர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜே தீபா சந்திரசேகர். சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
9: ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை.

மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் மங்களூர் 5 சென்டிமீட்டர், பார்வுட், தொழுதூர், லக்கூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி, மேட்டூர், புவனகிரி, மீமாத்தூர், குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம் மகரம்சீகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், லப்பைக்குடிக்காடு, விருதாச்சலம், கொத்தவாச்சேரி, சோலையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், மேட்டூர், நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம், குப்பநத்தம், கிளன்மார்கன், உபாசி, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, திருக்கோயிலூர், பிலாந்துரை, சோத்துப்பாறை, ஸ்ரீமுஷ்ணம், வளத்தி, தியாகதுர்கம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காட்டுமயிலூர், சின்னக்கல்லார், வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு

0: புதுப்பாறை ஸ்ரீமுஷ்ணம் வளத்தி தியாகதுர்கம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் காட்டுமயிலூர் சின்னக்கல்லார் வால்பாறை ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் பல இடங்களில் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம் கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர் கன்னியாகுமரி நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி ஈரோடு திருநெல்வேலி திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் சேலம் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றிய எச்சரிக்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. திருவள்ளூர் சென்னை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 21 தேதியன்றும் 22 தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23 தேதியன்றும் 24 தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 25 தேதியன்றும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: தேசை பிரிந்து இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

சிந்தனை துளி. மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: LSE, like, share, comment. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம தினம் தினம் நிறைய மனுஷங்களை சந்திச்சுட்டே தான் இருப்போம். நம்ம நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், தெரிஞ்சவங்களாகட்டும், தெரியாதவங்களாகட்டும், நம்மகிட்ட பேசும்போது எப்பவும் ஏதாவது ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க.

அதில் நமக்கு வந்து பிடித்த பாடல்கள் எது அப்படின்னு கேள்வியாக கேட்பாங்க. அந்த பாடலை வந்து நம்ம எஃப்எம்ல ஒலிக்கும் போது நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், ஒரு மெலோடியாக இருக்கட்டும், பாடல் வந்து ஆடுற மாதிரியான பாடல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாடல் ஒலிக்கும் போது அந்த பாடலை வந்து திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அந்த பாடலை ரசிப்பீங்களா, அப்படி இல்லைன்னா சேர்ந்து பாடலோட சேர்ந்து அப்படியே பாடலை பாடுவீங்களா அப்படிங்கிறத எங்க கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட ரிப்ளைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். என்ன கேள்வின்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடித்த பாடல் திடீர்னு எஃப்எம்ல ஒழிச்சா உங்கள் ரியாக்ஷன் என்ன? அமைதியாக ரசிப்பீங்களா, இல்லை கூட சேர்ந்து ஆர்ப்பாட்டமாக பாடுவீங்களா? உங்களோட ரிப்ளைஸ் அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: புதிய கோபால் வீ டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத்பேஸ்ட்.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அந்த பாடல் பற்றின ஒரு கேள்வி அதுதான். திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்து எஃப்எம்ல வருது அப்படின்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு ரசிப்பீங்களா அமைதியாக உட்காந்து, அப்படி இல்லைனா அந்த பாடல் கூடவே சேர்ந்து பாடுவீங்களா? இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். இது நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த போஸ்டரை போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், ரசிப்பேன் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே எஃப்எம்ல ஒழிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அமைதியா ஒவ்வொரு வரியையும் வந்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியாக என்னால் ரசிக்கவே முடியாதுங்க, எனக்கு பிடிச்ச பாடல் போட்டாங்க அப்படின்னா அந்த பாடலோட சேர்ந்து நானும் பாட ஆரம்பிச்சிருவேன், அந்த நேரம் முழுக்க அந்த பாடலோட வைப் அப்படியே என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜு ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் சேர்ந்து பாடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த பாடல் ஒளிபரப்புறாங்க அப்படின்னா நானும் சேர்ந்து கோரஸாக பாடுவேன், நான் ஓரளவுக்கு பாடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாடல் ஒழிக்குதுன்னா நிறைய சவுண்டு வச்சு கேட்பேன், நானும் பாடுவேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. அமைதியா ரசிச்சு கேட்பேன் அப்படின்னு வடவேற்குடி வசந்த் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்ச பாட்டு அப்படியே வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, அதுக்கு அளவே கிடையாது, அப்படியே சிரிச்ச முகத்தோட அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு நானும் கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ரிப்ளை, இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாம் ஒன்று ரசிச்சு கேட்பேன் அப்படி இல்லைன்னா நானும் பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க ரசிச்சு கேட்டுக்கிட்டே பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சுகந்தான் எனக்கு. அது மாதிரி வானொலியில் நிறைய டைம் நடந்திருக்கு, நான் நினச்சிட்டே இருப்பேன் இந்த பாட்டை கேட்கணும்னு, அது வானொலியில் வரும், அது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஒவ்வொரு ஜாயை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எஃப்எம்ல ஒழிச்சா என்ன பண்ணுவீங்க, அமைதியாக கேட்பீங்களா அப்படி இல்லைன்னா கூட சேர்ந்து பாடுவீங்களா அப்படின்னு எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம்

0: உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: பாடல் கேட்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரசனையான ஒரு விஷயம், சில பேருக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எஃப்எம்ல போடுறாங்க இல்லை எங்கேயோ கேட்குறோம் அப்படிங்கும்போது நம்ம பார்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து சில பேர் அமைதியாக ரசிப்போம், சில பேர் கூடவே சேர்ந்து வரிகள் தெரியலைன்னா கூட தப்பு தப்பாக பாட்டு பாடுவோம், சில பேர் அது எல்லாத்துக்கும் மேலே போய் கை கால் ஆட்டி அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதில் நீங்கள் எந்த வகை, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எஃப்எம்ல ஒலிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் கேள்வியா இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து நாகர்கோயில் மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி பாடலையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. துள்ளுவதோ இளமை பாட்டு இருக்கு இல்லையா, எம்ஜிஆரோட பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்போது என்னை அறியாமலேயே அந்த எம்ஜிஆர் ராஜஸ்ரீ ஆடிய அந்த மூமெண்ட்ஸ் வந்து என்டேந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு ஒளிபரப்பாகனா அமைதியாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே கூடவே சேர்ந்து பாடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் பாடிக்கிட்டே தாங்க ரசிப்பேன் அப்படின்னு மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடலை அப்படியே கேட்டுக்கிட்டே கூட சேர்ந்து நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கூட சேர்ந்து பாடுவேன் அப்படியே ரேடியோ சவுண்டை வேகமாக அப்படியே ரொம்ப சவுண்டாக வச்சு கேட்டுட்டு கூட சேர்ந்து பாடுவேன், அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியாக மனசில் இருக்கும் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. திருபுவனம் மலைமேலு மங்கை சத்தியபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே பண்பலையில் ஒளிபரப்பாகுது அப்படின்னா குடும்பத்தோட சேர்ந்து பாடுவோம் பாடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நானும் சேர்ந்தே பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாப்பா கோயில் ரவி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படியே பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்குது அப்படின்னா அமைதியாக உட்காந்து ரசிப்பேன், பாடல் முடிகிற வரைக்கும் வேற எங்கேயும் போவே மாட்டேன், அந்த பாடல் முடிஞ்சாதான் அடுத்த வேலையை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த பாடல் ஒலிபரப்பானா அப்படியே சேர்ந்து பாடுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த பாடல் எஃப்எம்ல வருது அப்படின்னா நல்லா ரசிப்பேன், வாய்விட்டு நானும் பாடுவேன், துள்ளலான பாடலாக இருந்தால் கொஞ்சம் உடம்பையும் அசைப்பேன் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பிஏஎஸ் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, வயது வரம்பு 20 முதல் 50 வரை இருக்கணும், கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் ஏஐஆர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் 31 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எஃப்எம்ல ஒளிபரப்பாகும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. FB comments to FM mic. It's LSC. Like, share, comment.

0: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேரம் 3:31. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்பொடி, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பிடிச்ச பாட்டு FM-ல வருது அப்படின்னா அமைதியாக வெளியெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த பாட்டை ரசிப்பீங்களா, அப்படி இல்லைனா நீங்களும் கூட சேர்ந்து அந்த பாட்டை வந்து பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன். புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FM-னாலே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. பிடிச்ச பாடல்னா அப்படியே அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா அப்படின்னு ஆட்டத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்டு வேகமாக வச்சு சேர்ந்து பாடிக்கிட்டே வேலையை பார்ப்பேன் அப்படின்னு திருவாரூர் நஷ்ரின் அயான் தாவூத் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலி, எனக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கும் போது நானும் சேர்ந்து பாடிக்கிட்டே ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் பண்பலை தொழிலோடு சேர்ந்து பாடிக்கிட்டே ரசித்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் இவங்க சொல்லியிருக்காங்க. இசையோடு சேர்ந்து மனசும் கூட பாட ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு ஒரு கவிதையாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க நன்னிலம் நாகை குமரன் இவங்க. சிவபுரி சோமசுந்தரம், அழகே, அதாவது எனக்கு பிடிச்ச பாடல் ஒழிச்சது அப்படின்னா அழகாக கேட்டு ரசிப்பேன், ஆட்டம் பாட்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எனக்கு பிடிச்ச பாட்டு பண்பலையில் வளம் வந்தால் சவுண்டு அதிகமாக இருக்குங்க, அப்படியே பின்னாடியே பாடுவேன், அந்த பாடலோடு சேர்ந்து இவங்களும் பாடுற பாட்டில் சவுண்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கனி மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச பாடல் திடீர்னு FM-ல ஒழிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அப்படியே அமைதியாக கேட்டு ரசிப்போம், எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அமைதியாக சேர்ந்து கேட்டு ரசிப்போம் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிச்ச மெலடி சாங்ஸ் FM-ல வந்தால் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, எங்களுக்கு பிடிச்ச பாடல் பண்பலையில் ஒழிக்கும் போது நாங்களும் பாடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த பாடலா இருந்தா அமைதியா ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன் இடங்கனில இருந்து சொல்லியிருக்காங்க. அமைதியாக தான் ரசிப்பேன் அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் கன்னரப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த பாடல் திடீர்னு பண்பலையில் ஒழிச்சா மகிழ்ச்சியோடு நானும் சேர்ந்து பாடுவேன், ரொம்ப உற்சாகமாக அப்படியே மனசில் அந்த பாடலோட நாயகனாகவே மாறிடுவேன். குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சவுண்டை அதிகமாக வச்சு ரசிப்பேன் அப்படின்னு மயிலாடுதுறை தியாகு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவானன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, அப்படியே ஒளிபரப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு சவுண்டை வேகமாக வச்சு நானும் சேர்ந்து கைத்தட்டி பாடி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு FM-ல வரும்போது அமைதியாக ரசிப்பீங்களா, இல்லை ஆர்ப்பாட்டமாக அது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா அப்படின்னு எங்கள் கூட நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

கோபால் பல்படி திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். பாடல் கேட்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வருது அப்படின்னா கேட்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து எஃப்எம்ல ஒலிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படியே அமைதியாக உட்காந்து ரசிப்பீங்களா, இல்லைன்னா கூட சேர்ந்து வரிகள் தெரியலனாலும் தப்பு தப்பாவது அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்களா, அது கூட அந்த எஃப்எம் கூட சேர்ந்து அப்படின்னா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருந்தோம். திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்எம்ல ஒலிக்கிற அனைத்து பாடலுமே மனசுக்கு பிடிச்ச பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த பாடலுக்கு நம்ம உற்சாகமாக ஆடுறது பாடுறது அப்படின்னு பார்த்தா ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே தான் இருக்கணும் மேடம். காரைக்கால் எஃப்எம் அப்படின்னாலே கலைக்கல் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போடுற பாடல் எல்லாமே எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலாக தான் இருக்கும், அதனால் வந்து பாட்டு போட்டாலே ஆடணும், பாடணும்னா நான் நாள் முழுக்க ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக உட்காந்து அந்த பாடலை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடுத்தது கூவாகம் இளங்கோவன் அப்படியே எனக்கு வந்து அப்படியே அந்த சவுண்டை அதிகமாக வச்சு என்னோடய தொழிலை கூட வேலையை கூட நிப்பாட்டி வச்சுட்டு ரசித்து கேட்குற அளவுக்கு பண்ணுவேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வானொலியில் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிப்பேன் அப்படின்னு வந்து சுருக்கமாக முடிச்சிட்டாங்க வீரவநல்லூர் கருணாநிதி இவங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரசிக்கும் பாடல் தாய் சூப்பர் பாடல்பா அப்படின்னு ஆனந்தமாக அப்படியே சவுண்டை அதிகமாக வச்சு கூடவே பாடி ரசிப்பேன். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இவங்க, கூடவே பாடுறது ரசிக்கிறது அப்புறம் சவுண்டை அதிகமாக வைக்கிறது இது எல்லாமே சொல்லிட்டாங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடகநாதன் அப்படி வீடே ரெண்டாயிடுங்க, பிரபுதேவா மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு குதிச்சு அப்படியே ஆடி தூள் கலப்பிடுவேன்.

பிடிச்ச பாட்டு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்குழிக்காலேருந்து ரேடியோ சவுண்ட் அப்படியே வேகமாக இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பிடிச்ச பாடல் வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி பாடலையும் சொல்லிட்டாங்க. திருமதி பழனிசாமிலேருந்து இந்த நடு சாமத்தில் சாமந்திப்பு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பாட்டை மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க அந்த பாட்டு ஒலிக்கும் போது ரசிப்பாங்களா இல்லை கூட சேர்ந்து பாடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கலை. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் கூட சேர்ந்து பாடுவேங்க, அப்படியே தெரியாத வரிகள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விசில் அடித்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பாடிப்பேன், வால்யூம் வந்து அதிகமாக வச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து பாடி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த செல்வம், இந்த கேள்வியை நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாமா, அப்படியே காரைக்கால் பண்பலையோட மிகப்பெரிய ரசிகர்கள் நாங்கள்லாம் அமைதியாக அப்படியே கேட்பேன் அப்படியே. எனக்கு பிடிச்ச படம் வந்து இந்த ஈரமான ரோஜாவி திரைப்படத்தில் உள்ள ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னா, ஒலி அளவு அப்படியே அதிகமாக வச்சு நானும் சேர்ந்து பாடுவேன் அப்படின்னு அகலங்கண்ணு மகேஸ்வரி சிவகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. திருப்பொண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாடலை நானும் சேர்ந்து பாடுவேன், ஒரு அழகான நிமிடமாக மாறிடும், அந்த பாடல் முடியறது வரைக்கும் அந்த பாடலும் நானும் மட்டும்தான் அந்த உலகத்திலேயே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்காட வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்பவே அமைதியாக ரொம்பவும் சந்தோஷமாக அப்படியே ரசிப்பேன், அந்த நேரத்தில் உலகமே என்னோட கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பாடல் முடியறது வரைக்கும் ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்துருவேன், அதை விட வேறு சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, உற்சாகமாக அப்படியே ஓடி போய் சவுண்டு அதிகமாக வச்சுட்டு படுத்துருவேன், கூடவே நானும் அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி எஃப்எம் நிகழ்ச்சிகள் கேட்டுகிட்டு இருக்கும்போது அடிக்கடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நட்லேருந்து வரதராஜன், எனக்கு பிடித்த பாடல் எஃப்எம்ல ஒழித்தா ஆட்டம் பாட்டம் தாங்க, அமைதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எஃப்எம்ல வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க. காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக் கிண்ண போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை அப்படியே நெருங்கிட்டோம். இன்னொரு 5 நிமிடம் தான் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எஃப்எம்ல ஒலிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக ரசிப்பீங்களா, இல்லை ஆர்ப்பாட்டமாக கூட சேர்ந்து பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸ்லாம் 1 by 1 படிச்சிடலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் சேர்ந்து உற்சாகமாக பாடுறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியாக ரசித்து கேட்பேன் எஃப்எம்ல ஒலிக்கும் போது, இல்லை கூட சேர்ந்து ஆர்ப்பாட்டமாக பாடுறதுக்கும் ஆசை தான், ஆனால் வீட்டில் இருப்பவங்கள்லாம் ஓடிடுவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு வானொலியில் ஒலிக்கும் போது அப்படியே உன்னிப்பாக கேட்பேன், மற்றும் திரும்ப அந்த பாடல கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு ரேடியோவில் கேட்குறப்ப நான் யாரை நினைக்கிறேன்னா அவங்க என் கண்ணு முன்னால் வந்து போவாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகாய தாமரை வந்து அது அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்ம பண்பலையில் இரவு மலரும் நிகழ்ச்சியில் அப்படியே காலத்தை வெஞ்ச கானங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த நிகழ்ச்சியை கேட்க பிடிக்கும் இதெல்லாம் கேட்கலைங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எஃப்எம்ல ஒலிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக உட்காந்து ரசிப்பீங்களா, அப்படி இல்லைன்னா அது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா? இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஏன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அதுவும் அன்பு தன்னம்பிக்கை.

என்னப்பா இப்போதான் பாட்டு போட்டாங்க, அதுக்குள்ளே பாட்டு முடிய போகுதா அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபேக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் பாடிக்கிட்டே இருப்பேன் அது கூடவே சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதன்பா ராமன் வந்து அமைதியாக கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணவெளி நந்தகுமார் வந்து நல்ல பாடல்கள் ரசிக்கிறது மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கொதை வந்து அமைதியாக கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் வந்து ஒவ்வொரு அப்படியே இந்த பாடலை அமைதியாக ஒவ்வொரு வரியையும் ரசித்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாடல் திடீர்னு எஃப்எம்ல வந்து நானும் சேர்ந்து பாடி உற்சாகத்தோடு என்ஜாய் பண்ணுவேன், அதே நேரம் என்னையே மறந்து என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லி காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அமைதியாக ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அகல்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடித்த பாடல் எஃப்எம்ல கேட்டால் உடனே பக்கத்தில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டேயும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், இதில் இந்த வரி கேளுங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்களையும் பாட்டை ரசிக்க வச்சுருவேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரிப்ளையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர் எனக்கு பிடிச்ச பாட்டு பண்பலையில் ஒழித்தா நானும் கூட சேர்ந்து பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டால் அப்படியே மியூட்டில் நின்றுவேங்கன்னா சின்ன கவுண்டரில் முத்துமணி மாலை அந்த பாட்டை, அதுலேயும் அந்த ஒரு லைனுக்காக பக்கத்தில் வந்து நின்று அப்படியே ரசித்து கேட்பேன்னு சொல்லி திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலம் காதர் அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக கமெண்ட் பண்ணியிருக்கிறது திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், எனக்கு பிடிச்ச பாடல் வந்தால் அளவில்லாத சந்தோஷப்படுவேன் நானும் சேர்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: செலமே படத்தில் இருந்த பாடலை கேட்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் இப்போ நேரம் இல்லாதனால பாடலை கேட்க முடியல. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 4 மணி.

கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சிந்தனை துளி.

நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது ஊரும் உணவும். நீங்கள் நேசிக்கும் அறிவிப்பாளர்கள் உறவுகளான உங்களை தேடி வந்து உங்கள் ஊரை பற்றியும் உணவை பற்றியும் உரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கும் நாவுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி பெருமை இருக்கும், ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தனி சுவை இருக்கும், அந்த சுவையான ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் ஒரு அழகான கதை இருக்கும். அப்படி எந்த ஊரோட சமையல் வாசனை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னு கேட்க ஆவலாக இருக்கீங்களா? வாங்க, நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம்.

0: மாலை வணக்கம் நேயர்களே. ஊரும் உணவும் புதன்கிழமை தோறும் நம்ம நேயர்களை தேடி சென்று சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் மாரியம்மன் கோயில், தமிழகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நடக்கக்கூடிய வருடாந்திர திருவிழா, தீமிதி திருவிழா ரொம்ப புகழ் பெற்றது. இப்போ நாம அந்த கோயில் அருகில் தான் இருக்கிறோம். மாரியம்மன் கோயில் மற்றும் காத்தவராயன் கோயில் அருகிலிருந்து நம்ம நேயர்களோட இந்த ஊரினுடைய ஊரும் உணவும் எப்படி இருக்கிறது, அவங்க எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க, எப்படியெல்லாம் ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்கங்கிறத பற்றி நம்ம நேயர்கள்ட்ட இன்னைக்கு நாம பேச போகிறோம். மேல தென்குடி கிராமத்துல முதலில் நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சுகன்யா. எனக்கு வந்து சொந்த ஊரு மேல தென்குடி. எனக்கு மேரேஜ் ஆன ஊர் வந்து நிம்மேலி களப்பாள் இருப்பு.
0: களப்பாள் இருப்பு. களப்பாள் இருப்பு இங்க இருந்து எவ்வளவு தூரங்க?
1: இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்.
0: 6 கிலோமீட்டர்லயே கல்யாணம் முடிச்சு பக்கத்து ஊருக்கே போயிட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது?
1: 12 வருஷம் ஆகுது.
0: சரி, ஓகே. உங்கள் ஊரில் என்ன சமையல் ரொம்ப ஃபேமஸு, என்ன மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க.
1: எங்கள் ஊரில் அடி ஃபேமஸ்ன்னு பார்த்தா வந்து சண்டே வந்து சிக்கன் மட்டன்.
0: இது எல்லா வீட்லேயும் சிக்கன் மட்டன் தான் சண்டேனா?
1: கண்டிப்பாக.
0: சரிங்க, உங்கள் வீட்டில்?
1: எங்கள் வீட்லேயும் சிக்கன் மட்டன் கண்டிப்பாக நாங்கள் சண்டே செய்வோம்.
0: சரி, சிக்கன் செய்வீங்களா மட்டன் செய்வீங்களா இல்லை ரெண்டையும் சேர்த்தே செஞ்சுருவீங்களா?
1: சிக்கன் மட்டன் ரெண்டும் சேர்த்துலாம் செய்ய மாட்டோம். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று எடுப்போம்.
0: சரி, ஓகேங்க. அப்புறம் நீங்கள் என்ன நல்லா சமைப்பீங்க?
1: நல்லா சமைக்கணும்னு தெரியுனா, நல்லா சமைக்க மாட்டோம் தெரியாது, நல்லா சாப்பிடுவோம் தெரியும்.
0: உங்கள் வீட்டில் சமையல்லாம் நீங்கள் தானே?
1: ஆமாம் சார், நாங்கள் தான் சமைப்போம்.
0: சரி, ரெகுலராக என்ன அடிக்கடி செய்வீங்க? உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன விரும்பி கேட்பாங்க உங்கள்கிட்ட, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி?
1: எங்கள் வீட்டில் கேட்குறது வந்து எங்கள் பசங்களுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சிக்கனில் என்ன குழம்பு வைப்பீங்களா, பிரியாணி செய்வீங்களா?
1: சிக்கன் குழம்பு வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 போட்டுருவோம்.
0: ஏதாவது ஸ்பெஷலாக செய்வீங்களா? மசாலாலாம் நீங்களே அரைப்பீங்களா?
1: அரைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார், எல்லாமே கடையில் வாங்குறது தான்.
0: கடையில் வாங்குறது தான். சரி, சிக்கன் என்ன நாட்டுக்கோழியா இல்லை பிராய்லரா?
1: பிராய்லர் தான் வாங்குவோம்.
0: சரி, அப்புறம் மீன் குழம்பு நல்லா வைப்பீங்கன்னு உங்கள் ஊரில் சொல்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் மீனில்?
1: மீனில் என்ன ஃபேஷன்னா, அங்கே பக்கத்துலேயே மீன் குளம் இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் பிடிச்சி சாப்பிட்றது.
0: ஓ, என்னென்ன மீன்லாம் கிடைக்குதுங்க உங்கள் குளத்தில்?
1: நாட்டு மீன் கிடைக்கும்.
0: நாட்டு மீன்னா என்ன என்னென்ன மீன்? விரா மீன் அதெல்லாம் கிடைக்குமா?
1: ஆ, விரா மீன் கிடைக்கும், கெண்டை மீன் கிடைக்கும், இல்லைன்னா மற்ற நாளில் வந்து ஆற்றுல கூட மீன் பிடிச்சி நாங்கள் சாப்பிடுவோம்.
0: இப்போ என்ன சீசனுங்க, இப்போ என்ன மீன் அதிகமாக கிடைக்குது உங்கள் குளத்தில்?
1: இப்போது சீசன் கிடையாது. ஸோ வெயில் சீசனில் குளத்துலாம் தண்ணி இருக்காது, மேக்ஸிமம் வந்து கடல் மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம்.
0: சரி, ஓகே. இப்போ நீங்கள் நாட்டு மீன் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு மீன் எப்படி குழம்பு வைப்பீங்க, அந்த செய்முறை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக சார், சொல்கிறேன் சார்.
0: சொல்லுங்கள். கெண்டை மீன் குழம்பு சொல்கிறீங்களா?
1: ஆ, சொல்கிறேன் சார்.
0: சொல்லுங்கள். எவ்வளோ மீன் எவ்வளோ வாங்குவீங்க?

0: எப்படி பக்குவமாக சமையலுக்கு அதை ரெடி பண்ணுவீங்க? என்னென்ன காய்கறிலாம் போட்டு செய்வீங்க? மசாலா எப்படி போடுவீங்க? அதெல்லாம் அழகாக சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: கண்டிப்பாக சார். ஸோ நாங்கள் வந்து 1 கிலோ கெண்டை மீன் வாங்கினா அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வச்சுப்போம். ஸோ வந்து தேங்காய் வந்து குழம்புல வந்து தேங்காய் ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்தா கொலஸ்ட்ரால், அதனால ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம்.
0: கொஞ்சமாக போடுவீங்க?
1: கொஞ்சமாக போடுவோம்.
0: சின்ன வெங்காயமா பல்லாரியா?
1: சின்ன வெங்காயம் தான் போடுவோம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி. அந்த தக்காளி வந்து அந்த புளி தண்ணியிலே கரைச்சிப்போம். கரைச்சி தாளிச்சு வச்சுப்போம்.
0: ஓ, தக்காளி வந்து புளி தண்ணியோட கரைச்சி வச்சுருவீங்க, அதை தனியாக வச்சுருவீங்க.
1: ஆமாம் சார்.
0: அதுக்கப்புறமே மீனுக்கு என்ன மாங்காய்லாம் போடுவீங்களா?
1: ஆ, மீனுக்கு ஃபேவரட்டே மாங்காய் தான்.
0: அது என்ன மாங்காய், நாட்டு மாங்காவா இல்லை ஒட்டு மாங்காவா?
1: ஒட்டு மாங்காய் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ அதனால் ஒட்டு மாங்காய் தான் நாங்கள் போடுவோம்.
0: எந்த மீன் குழம்பு வச்சாலும் மாங்காய் போட்டுருவீங்க அப்படி தானே?
1: கண்டிப்பாக சார்.
0: எத்தனை மாங்காய் போடுவீங்க?
1: 1 மாங்காய் தான் போடுவோம்.
0: 1 கிலோ மீன் வாங்குவீங்க, 1 மாங்காய் போட்டு தக்காளி புளியை கரைச்சி, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்வீங்களா?
1: அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை சார். அந்த மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்கிறது தான்.
0: மீன் வறுத்துருவீங்க. மீன் வறுவலுக்கு என்ன போடுவீங்க, எப்படி செய்வீங்க?
1: மீன் வறுவலுக்கு தேங்காய் வச்சுப்போம்.
0: அதுலேயும் தேங்காய் போட்டுருவீங்க?
1: ஆ, கண்டிப்பாக. சின்ன வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் வறுக்கிறது.
0: இப்போ நீங்கள் வந்து நாட்டு மீனும் சமைக்கிறீங்க, கடல் மீனும் வாங்கி சமைக்கிறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: டேஸ்ட்டு வந்து நாட்டு மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாட்டு மீன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குது. இந்த வாரம் எப்போ மீன் குழம்பு வைக்க போகிறீங்க?
1: இந்த வாரம் சண்டே வைப்போம் சார்.
0: சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சிறப்பாக அந்த மீன் குழம்பு ரெசிபியை சொல்லியிருக்கீங்க. உங்கள் பேரை இன்னொரு தடவை சொல்லுங்களேன்.
1: என் பேர் சுகன்யா.
0: சுகன்யா ரொம்ப சூப்பராக மீன் குழம்பை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நேயர்கள் கேட்ட நேயர்கள் அவங்களே சமைச்சு பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமைச்சு பார்க்கலாம் நம்மளும்.

0: நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உணவும். திருவாரூர் மாவட்டம் மேலத்தன்குடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகிலிருந்து பொதுமக்களும் நேயர்களும் கலந்து கொண்ட ஊரும் உணவும் நிகழ்ச்சி கலகலப்பான கொண்டாட்டமா உலா வந்துட்டு இருக்கு. நேயர்கள் கூட சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் பிரபாகரன் சார் பேசிய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களே,
4: மேல தென்குடி கிராமத்துல அடுத்து நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: முத்துலட்சுமி.
4: முத்துலட்சுமி, என்ன ஊர் உங்க சொந்த ஊருங்க?

0: மேலதங்குடி.
1: மேல தென்குடி தான் சொந்த ஊர். கல்யாணம் பண்ணது என்ன ஊருங்க?
0: மேஞ்சதான், மேலதங்குடி தான்.
1: உங்கள் ஊர்லேயே பிறந்து உங்கள் ஊர்லேயே கல்யாணம் பண்ணி உங்கள் ஊர்லேயே தான் இருக்கீங்க?
0: ஆமாம்.
1: சரி, ஓகேங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள்?
0: நாங்கள் கடையாவரம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: எத்தனை வருஷமாக கடையாவரம் பார்த்துட்டு?
0: ஒரு 40 வருஷமாக செய்யும்.
1: 40 வருஷமாக இந்த கடை இங்கே இருக்கு. சரி, ஓகேங்க. நல்லா சமைப்பீங்களா?
0: ஆ, சமைப்போம்.
1: என்ன அடிக்கடி நல்லா செய்வீங்க வீட்டில்?
0: எல்லா குழம்புமே செய்வோம். புளி குழம்பு, சாம்பார், கறி குழம்பு.
1: சரி, எல்லாமே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உணவில்?
0: ரொம்ப பிடிக்கிறது வந்து புளி குழம்பு, சாம்பார் பிடிக்கும், வத்த குழம்பு பிடிக்கும்.
1: சைவ பிரியா நீங்கள்? சைவம்னா நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் வந்து சாப்பிடுவீங்களா?
0: சிக்கன் சாப்பிட மாட்டேன்.
1: சிக்கன் சாப்பிட மாட்டீங்க? ஏன், பிராய்லர் சிக்கன்னா பிடிக்காதா உங்களுக்கு?
0: பிடிக்காது, பிடிக்காது.
1: நாட்டுக்கோழி?
0: நாட்டுக்கோழி பிடிக்கும்.
1: சரி, இப்போ வீட்டில் சமைக்கிறீங்களா? இப்போ வீட்டில் யார் சமைக்கிறா?
0: மருமக சமைக்குது.
1: எத்தனை மருமக இருக்காங்க உங்களுக்கு?
0: ரெண்டு மருமக.
1: ரெண்டு மருமகம் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. என்ன நல்லா சமைப்பாங்க வீட்டில்?
0: எல்லாம் புளி குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு எல்லாமே சமைப்பாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் 40 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசமாக இருக்கா எப்படிங்க இருக்குது?
0: இப்போ சாப்பிட்ற அப்போ உள்ள சாப்பாடு இப்போ இல்லை.
1: அப்போ உள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
0: அப்போ உள்ள சாப்பாடு நல்லா தான் இருக்கும்.
1: நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும்ல, கலப்படம் இல்லாமல் இருக்கும், எல்லாம் இயற்கையாக இருக்கும். உங்கள் ஊரில் விவசாயம்லாம் எப்படிங்க நடக்குது?
0: விவசாயம்லாம் இப்போ இருக்குது.
1: காய்கறிலாம் இருக்கா உங்கள் ஊரில்?
0: இல்லை, எதுவுமே கிடையாது.
1: காய்கறிலாம் எல்லாம் வெளியிலேருந்து வாங்குறது தான்.
0: வாங்குறது தான் இப்போ கொள்ளையெல்லாம் யாருமே எதுவுமே செய்யறதில்ல.
1: தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்கு உங்கள் ஊரில்?
0: தண்ணி வசதி இல்லாமல் தான் செய்யறதில்ல. வாட்டுறாங்க தான்.
1: வாக்கியா தண்ணியா?
0: வாட்டு டேங்கு தண்ணி தான்.
1: வாட்டர் டேங்க்னா போர் போட்டு எடுக்கிறதா?
0: போர் போட்டு இங்கேருந்து போகிறோம், பஞ்சாயத்து பம்பு.
1: சரி, இந்த காலத்து குழந்தைங்க எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன சாப்பிட்ணும்?
0: சுண்டல், கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, கேரட்டு, இதெல்லாம் கொடுத்தா இப்போ நல்லாயிருக்கும். கொடுக்குவோம்.
1: சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சது.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நேரிலே ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம் இப்போ மேல தென்குடி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து நம்ம அன்பு நேயர்களை ஒளிப்பதிவுக்காக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
5: எம் அண்ணாமலை.
1: அண்ணாமலை ஐயா, உங்களுக்கு என்ன வயசாகுது?
5: 82.
1: இந்த ஊர் தான் உங்கள் சொந்த ஊரா?
5: சொந்த ஊர் சார்.
1: சரி, 82 வயசில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்களா? எப்படி இருக்குது வாழ்க்கை? எப்படி இருக்குது?
5: நல்லா இருக்கேன் சார். வீட்டில் தான் போயிட்டு 1.5 மாதம் ஆகுது, அதனால சோகமாக குஞ்சி இருக்கேன்.
1: சரி, 82 வயசில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும், முக்கியமாக உணவு முறை நல்லா இருக்கணும். உங்களுடைய உணவு முறை பற்றி சொல்லுங்கய்யா, எப்படி சாப்பிட்றீங்க? நான்
5: எல்லாருக்கும் தெரியுதுங்களா, இன்னும் ஆயில் வகை எத்தினி வந்திருக்கு. அப்போ சார், 4 எண்ணெய் தான், கொட்டமுத்து எண்ணெய் ஊட்டலாடணும், இழுப்பு கொட்டை எண்ணெய் ஆட போவோம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கில் மாடு சுற்றி வரும். அந்த வீட்டில் குழம்பு வச்சாங்கன்னா சார், ரோட்டில் போகிறவங்கள வாடகை இருக்கும். இப்போ இருக்குங்களா
1: ஐயா? அந்த காலத்து சாப்பாடு நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது, அது ஞாபகம்லாம் இருக்கா ஐயா?
5: இருக்கு சார்.
1: என்ன அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க?
5: பழைய இது, சின்ன வெங்காயம் ரெண்டு தான்.
1: சின்ன வெங்காயம், பச்சை வெங்காயம் அப்படியே உரிச்சு அப்படியே பழைய தொட்டு சாப்பிட்டு
5: சாப்பிடுங்க சார்.
1: வேற என்ன? பச்சை மிளகாய் சாப்பிடுவீங்க?
5: அதெல்லாம் வரப்போதாது,
1: வரப்போதாது.
5: அதே மாதிரி அம்மியில் அரைச்ச மீன் குழம்பு இவ்வளோ முள்ளும் இருக்கும் சார்.
1: அதான் மீன் சொல்கிறீங்களா?
5: ஆமாம் சார், நாட்டு மீன். வலையை வச்சிருந்து பிடிப்பேன். என் பிள்ளையிலே 1 வருஷம் வளர்த்துட்டு தான் இந்த மீன். வலை
1: மீன்
5: ரெண்டானா வரணும். அப்போ அனாகலம் தெரியாது உங்களுக்கு?
1: ஆமாம். ஆற்றுலையா குளத்துலையா?
5: வாய்க்கால.
1: எந்த வாய்க்காது?
5: ஒரு பேருங்க. அங்கே
1: பேர் சொல்லுங்கள். வாய்க்கா பேர்?
5: பேர் கொத்தலை வாய்க்காம்போம். வடிகால்.
1: கொத்தலை வாய்க்கா வடிகால்.
5: கொத்தலை வாய்க்கா வடிகால்.
1: கொத்தலை வாய்க்கா வடிகால்.
5: சரிங்க, அதில் தான் வைப்பேன் வலை.
1: இப்போ வாய்க்கா எப்படி இருக்குது? மீன் கிடைக்குதா இப்போ?
5: மீன் இருக்குது சார், அந்த டேஸ்ட்லாம் இல்லை சார்.
1: பழைய டேஸ்ட் மீனில் கூட டேஸ்ட் இல்லைங்கிறீங்க?
5: இல்லை சார், நான் அனுபவிச்ச வரைக்கும் வேறு பொய் சொல்ல உங்கள்கிட்ட.
1: சரிங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஏதாவது வழிமுறை இருக்காங்கயா?
5: வழிமுறை என்ன சார் சொல்கிறேன்? சொன்னாலும் கேட்கணும்ல சார்.
1: இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்குறோம். சொல்லுங்கள்.
5: நீங்கள் கேட்பீங்க, மற்றவங்க
1: இல்லை. ரேடியோவில் கேட்குறவங்க ஐயா வந்து ஒரு மூத்த நேயர், அதை வந்து உங்களுடைய அறிவுரையாக எடுத்துக்கிறோங்க ஐயா. சொல்லுங்கய்யா.
5: அப்படி இல்லை சார், ஏன் சார் எல்லாம் வெயிட்டெல்லாம் வேணாம் சார். இப்போ இன்னும் எந்த பொருளாக இருந்தாலும் மாற்றமாக இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை.

0: தண்ணீஸ்வரன் சார் பாட்டில் பேக்கிங் பண்ணானா, எப்போ பேக்கிங் பண்ண யாருக்கு தெரியும்? இந்த ஆற்று தண்ணியை கூட குடித்தோம், அப்போ என்ன தெரியுங்களா, வயிற்றால் போவோம். இந்த அழுக்கு சீக்கு, பெரிய சீக்கு, அதாங்க அரசு மூணு நிப்பாட்டிக்கு ஆனைக்கால், ஊருக்கு நாலு கால் அஞ்சு கால் ஆனைக்கால் இருக்கும், பெரிய சீக்கு மாதிரி கை காலெலாம் இருக்கும். கழிச்ச இப்போ என்ன தூட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கழிச்ச வந்து தூக்குச்சு, அது பேர் காலராம் போடுவோம். அது மூணும் இல்லை சார்.
1: ஆனால் இப்போ வந்து எல்லாமே இல்லாமல் இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில், இல்லை
0: அந்த மூணு ஐட்டமும் சரி பண்ணிட்டாங்க.
1: அருமை அருமை.
0: ஆமாம் சார்.
1: ஓகேங்க. அதேமாதிரி உணவுங்கிறது ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், ருசியை மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறீங்க.
0: ஆமாம் சார். வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் தெரிஞ்சதில்லை, எங்கள் வீட்டில் உள்ளது வேறு ஒன்றும் வாரத்தை விட்டுமே கை நினைக்க மாட்டேன்.
1: சரிங்க.
0: கூப்பிட்டாங்க கூட.
1: இப்போ என்ன சாப்பிட்றீங்க, இப்போ என்ன உங்கள் உணவு முறை சொல்லுங்கள்.
0: காலையில் சார் தோசை, இல்லைன்னா ரெண்டு இட்லி, அதுதான். மத்தியானம் சாப்பாடு கிடையாது, சிரிக்க மாட்டேங்குது. நைட்டு ஏதாச்சும் இருக்கிறதோ ஒரு இட்லியோ ஒரு பொங்கலோ ஏதாச்சும் கொடுத்து போவோம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, உங்களுடைய உணவு முறை இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி சார்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள் மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: காரைக்கால் பண்பலையின் அறிவிப்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் வயது வரம்பு 20 வயது முதல் 50 வயது வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் 31 தேதி.

கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 7:30 உழவர் அரங்கம் இருக்குங்க. அந்த நிகழ்ச்சியில லாபம் தரும் தென்னை. தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதி சாமி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேரம் 4:30. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: ஊரும் உணவும் திருவாரூர் மாவட்டம் மேலத்தின்குடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகிலிருந்து பொதுமக்களும் நேர்களும் கலந்துகிட்ட இன்னைக்கு ஒரு உணவும் நிகழ்ச்சி ரொம்பவே கொண்டாட்டமா வளம் வந்துட்டு இருக்கு. வாங்க திரும்ப நிகழ்ச்சிக்கு போவோம்.
5: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக தென்குடி கிராமத்துல அடுத்து நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: ஜெயலட்சுமி சார்.

0: லட்சுமி, உங்கள் சொந்த ஊர் எதுங்கம்மா?
1: தென்குடி தான் சார்.
0: சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன். அடிஷ்னலாக டைலரிங், ஆரி ஒர்க்கு, அப்புறம் டேட்டு ஷாப்பும் சேர்த்து வச்சுருக்கோம்.
0: சரி, சமையல்லாம் நல்லா செய்வீங்களா? சமைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்கா?
1: ம், நல்லாவே சமைப்பேன் சார்.
0: என்ன ரொம்ப ஸ்பெஷலாக செய்வீங்க நீங்கள்?
1: ஸ்பெஷல்னால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஒரு தாம்பாள் அடை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட.
0: அடை கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன தாம்பாள் அடை? தாம்பாளை மாதிரி பெருசாக இருக்குமோ?
1: இல்லை சார், இப்போது நம்ம ஆயிலில் தானே அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பாயிலிங் மட்டும்தான். இந்த வெந்நீரால் நம்ம இட்லி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண புழுங்கல் அரிசி, உளுந்து, வெல்லம், தேங்காய். இப்போ நம்ம புழுங்கல் அரிசி என்ன பண்ணணும்னா, லைட்டாக வறுத்துக்கணும் சார். வறுத்துட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு சித்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து முரத்தில் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த மேல் தோல் எல்லாம் வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த சொல்லன்னு சொல்லுவோம்ல, அந்த மே தோல் வந்ததுக்கப்புறம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். புடச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 hours மேலே ஊறி இருக்கணும். அதாவது வறுத்த அரிசி, லைட்டாக வறுத்த அரிசியை ஊற வச்சுருக்கீங்க. அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா உளுந்து, அது கொஞ்சோண்டு வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு தாம்பாளம், அதாவது எண்ணெய் சட்டி மேலே அந்த ஆவி வெளியிலேயே போகாத அளவுக்கு அது மேலே வந்து அந்த தாம்பாளம் அழகாக படிஞ்சு வரணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. இது நல்லா இட்லி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதில் வந்து அந்த தாம்பாளத்தில் ஊற்றிட்டு அதை அந்த எண்ணெய் சட்டி மேலே வச்சுட்டு மேலே ஒரு ஆப்பத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பிளேட் மேலே துணி போட்டு கட்டியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி கட்டி இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 15 நிமிஷம் கழித்து அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா அப்படின்றதே தெரியும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அதை அப்படியே இப்படி கவுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். அதை நல்லா இது மாதிரி கத்தியால் கீறிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சொல்லப்போனால் இப்போலாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. இது எங்கள் அம்மா காலத்தில், அதுவும் வந்து இந்த கன்சீவாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு கன்சீவாக இருந்தப்போ நிறையா டைம் அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டே எனக்கு ரொம்ப மறந்து போயிடுச்சு. இப்போ உண்மையாகவே சொல்லும்போது எனக்கே ஆசையாக இருக்குது, அதை திருப்பி சாப்பிட மாட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு வறுத்த அரிசி, தேங்காய், உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரியும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டாகவும் அது நமக்கு இருக்கும் சார்.
0: சூப்பர். இப்போ அடைன்னு சொன்னாலே எல்லாருமே அந்த வெங்காயம், கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டு ஒரு காரமான ஃப்ளேவரில் அப்படி தான் அடைய ஞாபகம் வரும். நீங்கள் சொல்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டேஸ்ட்டு வந்து நார்மலாக உள்ள அடைக்கும் இந்த தாம்பாள் அடைக்கும் எப்படி வித்தியாசமாக இருக்குமா, எப்படி அதை சொல்லுங்களேன்
1: சார். இது பார்க்குறதுக்கு மெரூன் கலரில் இருக்கும். இந்த டேஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணால் தான் சார் சொல்ல முடியும். இது எப்படி
0: சொல்கிறது,
1: ஆமாம் கண்டிப்பாக இதை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது சார். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பண்ணி பாருங்கள் ஒரு டைம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
0: சரி, அப்புறம் வந்து அதுக்கு என்ன தொட்டுக்க எதுவும் செய்யணுமா, இல்லை அப்படியே சாப்பிடலாம்
1: தானே சார் இது? இது தொட்டுக்கெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம்.
0: ஸ்வீட்டு இப்போ அடையில் வந்து ஸ்வீட்டை போட்டால் நல்லாயிருக்குமா? நார்மலாக உள்ள அடையில் லைட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளம் போட்டால் எப்படிங்க இருக்கும்?
1: அடுத்த அரிசியோட வாசத்தில் இந்த உளுந்து வந்து இருக்குல்ல, உளுந்து வந்து நம்ம வந்து அரைக்கில எதுவுமே பண்ணலை, சொலையாக தான் உளுந்தை போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களா, வறுத்த அரிசியை அரைச்சிட்டு அதில் அந்த உளுந்து, தேங்காய், வெள்ளம் எல்லாம் சேர்ந்துருக்கிறப்ப அது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன வயசுலலாம் அந்த தேங்காய்க்குள்ளேயே இந்த வெள்ளத்தெல்லாம் போட்டு பண்ணி பார்த்துருக்கீங்களா, சுட வச்சு சாப்பிடுவாங்களா, அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து எப்படி அந்த டேஸ்ட்டெல்லாம் சொல்லலாம் முடியாது சார். அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு உங்களால் உணர முடியும்.
0: திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும்னு வாயில் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதே போல் தான் தாம்பாள் அடைன்னு
1: சொல்லி. ஆமாம் சார்.
0: வேறு என்னென்ன டிஃபன்லாம் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க நீங்கள்?
1: பயறு புட்டு பண்ணுவாங்க, பயறு புட்டு அடிக்கடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா உளுத்தங்கஞ்சி அடிக்கடி வைப்போம். உளுத்தம் களி கிண்டி கொடுப்பேன் பாப்பாவுக்கு. அப்புறம் சுண்டல் எதுனா பண்ணி கொடுப்பேன்.
0: ஓகே, சூப்பராக நிறைய சமையல் குறிப்புகள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக. எல்லாருமே செஞ்சு பார்க்குற மாதிரி அந்த தாம்பாள அடையை கேட்டவுடனே எல்லாருமே தாம்பாளத்தை தேட வச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி.

0: நேர்களே, இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் தென்குடியிலிருந்து நம்ம நேர்களை நாம் ஒளிப்பதிவுக்காக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் சார், என்னோடய பேர் வந்து செண்பக நிலா.
0: செண்பக நிலா, ரொம்ப அழகான பேராக இருக்கேன். இந்த பேர் யார் உங்களுக்கு வச்சாங்க?
1: இந்த பேர் வந்து என்னோடய சித்தப்பா வச்சாங்க. எனக்கு
0: ஏதாவது காரணம் இருக்கா?
1: ஆ, இருக்குது. எப்படின்னா, எங்கள் பாட்டியோட பேர் வந்து செண்பகவல்லி, அதனால எனக்கும் அந்த பேர். எனக்கு அப்படி செண்பக
0: பாட்டியிலேருந்து செண்பகத்தை எடுத்துகிட்டு வானத்துலேருந்து நிலாவை எடுத்துக்கிட்டாங்க, சரியா?
1: ஆமாம் சார்.
0: சரி, ஓகே. உங்கள் சொந்த ஊர் எதுங்க?
1: என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மானந்தக்குடி. இப்போ தெங்குடிக்கு வந்து நான் என்னோடய குலதெய்வ கோயில் வந்து காத்தவராயன சாமி, அதனால் நான் தெங்குடிக்கு நான் வந்திருக்கேன்.
0: சரி, வீட்டில் என்ன நல்லா சமைப்பீங்க நீங்கள்?
1: நான் வந்துட்டு நார்மலாக இப்போது என்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சமைப்போம்.
0: அடிக்கடி என்ன ஐட்டம் செய்வீங்க?
1: அடிக்கடி வந்துட்டு சாலட் செய்வோம்
0: நாங்கள்.
1: இந்த
0: ஃப்ரூட் சாலட்டா?
1: ஃப்ரூட் சாலடு, வெஜ்ஜு, அந்த மாதிரி எல்லாமே செய்வோம்.
0: சரி, என்ன சாலட் செய்முறை என்ன, அதை எப்படி செய்வீங்க, அதை தயாரிப்பு முறையை கரெக்டாக சொல்லுங்களேன்.
1: சாலட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம். அது ஹெல்த் வைஸும் சரி. இப்போது நம்ம இந்த நார்மலாக பானிபூரி, இந்த காளான் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம காலையில் நீங்கள் ரெகுலராக இந்த சாலடே நீங்கள் சாப்பிட்லாம். அது எப்படின்னா, நம்ம நல்ல ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ் எல்லாமே அதுலேயே எங்களுக்கு இருக்குது. இப்போது செய்முறைன்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் அவிக்க வேணாம், பொறிக்க வேணாம், பெரிய பாயில்டு ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நோ ஆயில் எதுவுமே தேவையில்லை நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவை, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இது மட்டும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம், பச்சை நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
0: இப்போ இது வந்து எப்படி சமையல்லாம் செய்ய வேண்டாம், அப்படியே நம்ம பச்சையாக சாப்பிட்றது தானே சாலட்டு?
1: ஆமாம். இப்போது நீங்கள் கொண்டக்கடலைங்கிறப்ப நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்ணும். அது வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி, அது பச்சை கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி, கருப்பு கொண்டக்கடலை.
0: இந்த சாலட்டுக்கு என்னங்க பேர்?
1: பேர் வந்துட்டு, அதாவது கொண்டக்கடலை சாலடு, வெஜ்ஜு சாலடு, வெஜிடபிள் போட்டிருந்தோம்னா வெஜ் சாலடு, ஃப்ரூட் போட்டிருந்தோம்னா ஃப்ரூட் சாலடு.
0: ஓ, நீங்கள் சாலட்னு சொன்ன உடனே நான் வந்து அந்த பல கலரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கப்பில் கொடுப்பாங்களே, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் வெங்காயம் அதெல்லாம் தக்காளியெல்லாம் சொன்ன உடனே சமையல் மாதிரியே சொல்கிறீங்களேன்னு பார்த்தேன்.
1: இதை எப்படி சொல்கிறது, டயட்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்துட்டு இதுதான்.
0: சரி, ஃப்ரூட் சாலட் செய்வீங்களா?
1: ஆ, ஃப்ரூட் சாலட் செய்வோம்.
0: அது எப்படி செய்வீங்க சொல்லுங்கள், என்னென்ன ஃப்ரூட்டு கலந்தால் நல்லாயிருக்கும்?
1: என்னென்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சாலடுக்கு வந்துட்டு மாதுளை, நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, மாதுளை, கொய்யாக்காய், அது ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு அன்னாசி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு மார்னிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம்.
0: சரி, பப்பாளி?
1: பப்பாளி வந்துட்டு நம்ம வந்து சாலடோட சேர்த்துக்கூடாது, அதை வந்து நம்ம தனியாக தான் சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஃபெர்மெண்ட் ஆகிடும்.
0: சரி,
1: அதனால நீங்கள் பப்பாளி வந்து சாலடில் சேர்த்துக்கூடாது.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் வந்து அடுப்பில் வந்து கேஸே இல்லை, அப்போ நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபயர் அடுப்பு இல்லாமல் எப்படி சமைப்பீங்க? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்கள்கிட்ட?
1: இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் நிலக்கடையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகுத்தூள், சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிக்கிட்டு நீங்கள் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான்.
0: சமைக்கலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம்.
1: ஆமாம்.
0: அதே போல் கேரட்டு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்குல்ல,
1: நீங்கள் அதை துருவி போட்டுக்கலாம்,
0: துருவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இந்த மாதிரி காய்கறிகள் சமைக்காமல் சாப்பிடக்கூடியது, அது குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஐட்டம் சொல்லுங்களேன், குழந்தைங்களுக்கு முக்கியமாக?
1: குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேக வைக்காமல் நீங்கள் கேட்குறீங்க பச்சையாக சாப்பிடக்கூடியது. அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு கேரட்டு, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, பச்சையாக நார்மலாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி கேரட்டு, வெண்டைக்காய் அந்த மாதிரி சாப்பிட்லாம்.
0: அதில் டேஸ்ட் வரணும்ல உங்களுக்கு, அதில் டேஸ்ட்டுக்கு என்ன மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்?
1: டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பெப்பர் அண்டு சால்ட் போட்டுக்கலாம்.
0: காரம்னா பெப்பர் சால்ட்டு. இதே இனிப்பு வேணும் அப்படின்னா?
1: இனிப்பு மோஸ்ட்லி கேரட்டுக்கு தேவையில்லை.
0: தேவையில்லை, இல்லை தேன் கீனு ஊற்றலாமான்னு
1: கேட்டேன். தேன்லாம் ஊற்ற கிடையாது.
0: தேவையில்லை, அப்படியே சீவி அப்படியே சாப்பிட்றலாங்கிறீங்க. லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டு, லைட்டாக சால்ட்டு போட்டு, அதுவும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி நான் வந்துட்டு சாலட்டில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு ராவாக சாப்பிட்டது கிடையாது.
0: ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு இல்லையா? வீட்டில் வந்து நம்ம சமையலுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காம
1: குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம்.
0: ஈஸியான ரெசிபியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி. அந்த ஊர்லேருந்து பொதுமக்களும் நேயர்களும் கலந்து கொண்ட ஊரும் உணவும் நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியை கேட்கலாம் நேயர்களே.
3: நேயர்களே, ஆழித்தேரோடும் ஆரூர் மாவட்டம் தென்குடி கிராமத்திலிருந்து நம்ம அன்பு நேயர்களை ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக ஒளிப்பதிவுக்காக நாம் இப்ப சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஸ்வர்ணரதி.
3: ஸ்வர்ணரதி, அழகான பேரு. என்ன ஊர் ஸ்வர்ணரதி உங்களுக்கு?
4: எனக்கு தென்குடி.
3: சரி, என்ன படிச்சிருங்க நீங்க?
4: நான் 12th முடிச்சிருக்கேன், காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஓ, என்ன படிக்கணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
4: BSc ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி.
3: ஓ, ரொம்ப கிளியர் கட்டா இந்த படிப்பு தான் போவேன்னு சொல்றீங்க. இது எப்படி, நீங்களே முடிவு பண்ணிருக்கீங்களா, இல்ல அதுக்கு தான் அப்ளை பண்ணதால சொல்றீங்களா?
4: இல்ல, அது நானே முடிவு பண்ணதுதான், நான் அதுல தான் ஜாயின் பண்ணிருக்கேன்.
3: முன்னாடியே இந்த படிப்பு படிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா +2 இருந்தே?
4: ஆமா.
3: இப்ப ஊரும் உணவும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த உணவுகள் என்னன்னு அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்னா பரங்கிக்கால போலி செய்வாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: பரங்கிக்கால போலியா? நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல, அது எப்படி செய்வீங்க, அதோட ரெசிபி என்ன சொல்கிறீங்களா?
4: ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் பழமானதுக்கப்புறம் அதோட தோலை எடுத்துட்டு சாதாரணமாக உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருவாங்க. அதை வேக வச்ச அப்புறம் அதை மசிச்சுட்டு அதில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டு நல்லா அதை இது பண்ணோன்னே பூர்ண அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவுலேயே வந்து போலியோட மேல் மாவு செஞ்சு அந்த மாவு நல்லா ஊறின அப்புறம் ரெண்டுத்தையும் வச்சு வெண்ணெய் தடவி சுடுவாங்க, போலி மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பாங்க.
3: சரி, முதல்ல வந்து பரங்கிக்காய் வந்து மாவு மாதிரி செஞ்சு ஸ்வீட்டுக்கு ஏதாவது கலப்பீங்களா?
4: ஆ, வெல்லம் சேர்ப்பாங்க.
3: வெல்லம், அதுக்கப்புறமே கோதுமை மாவில் போட்டு ஊருண்ட எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுனா?
4: எண்ணெயில் இல்லை, தவால வந்து போட்டு போலி சுடுற மாதிரி தவால வந்து நெய் தடவி அது ரெண்டு பக்கமும் பரட்டி எடுக்கணும்.
3: ரொம்ப வித்தியாசமான ரெசிபியா இருக்கு. அடிக்கடி செய்வாங்களா?
4: அடிக்கடி செய்வாங்க.
3: சரி, பரங்கிக்காய்னா என்ன பரங்கிக்காய், நாட்டு பரங்கிக்காவா இல்லை இப்போ எல்லாம் பெருசாலாம் வருது அந்த பரங்கிக்காவா, எதுங்க?
4: எந்த பரங்கிக்காயில் செஞ்சாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
3: சரி, வேற என்ன ஐட்டம் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க?
4: லட்டு செய்வாங்க, இதில் கல்ல மாவில் லட்டு செய்வாங்க.
3: சரி, ஓகே, அதை எப்படின்னு சொல்கிறீங்களா சொல்லுங்க.
4: கல்ல மாவை ஃபஸ்ட்டு சட்டியில் நெய் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி வறுத்துட்டு அதில் பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சிடணும். சர்க்கரை கரைஞ்ச அப்புறம் திரும்ப ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை நல்லா சிண்டி ஒட்டாமல் வந்தோடனே அதில் முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடணும். அது லட்டு ஆறுன அப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம.
3: ஓகே, ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குமா?
4: ஆ, நல்லா இருக்கும்.
3: அப்படி சுட சுட சாப்பிடுவீங்களா இல்லை வச்சு ஆற வச்சு சாப்பிடுவீங்களா?
4: இல்லை, அது ஆறுன அப்புறம் தான் நம்மளால் லட்டு பிடிக்க முடியும், அதனால ஆறுனோடனே தான் சாப்பிடுவோம்.
3: தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் செய்வீங்க?
4: முறுக்கு, அதிரசம், எல்லடை, குலோப் ஜாமுன், போலி செய்வாங்க.
3: பரங்கிக்காய் போலியை மறந்துட்டீங்களா?
4: ஆமாம், போலி செய்வாங்க, சுழியம் செய்வாங்க.
3: போலி வந்து ஆக்சுவலாக போலி அப்படிங்கிறது எதில் செய்வாங்க?
4: பருப்பில் செய்வாங்க.
3: என்ன பருப்பு?
4: கல்லப்பருப்பில் செய்வோம்.
3: கல்லப்பருப்பு, கல்லப்பருப்பு மாவை அரைச்சி செய்கிறது தான் போலி.
4: கல்லப்பருப்பை ஊற வச்சு அதை மசிச்சு அதில் வெல்லமும் ஏலக்காவும் போட்டு செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யாரும் பரங்கிக்காய் சாப்பிட மாட்டோன்றதுனால பரங்கிக்காவை வச்சு அதில் செய்வாங்க.
3: ஓ, கல்லமாவு போலினா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு பரங்கிக்காவை வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக போலியாக செஞ்சு கொடுக்குறாங்க.
4: ஆமாம், அதை மாதிரி தான் செய்வோம்.
3: சூப்பரான ஐட்டமாக சொன்னீங்க, எல்லாமே ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, கேட்கும் போதே சுவையாகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி.

0: ஜானி மார்பிள் ஸ்டாரிக்கால்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும்.
2: ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் தென்குடி கிராமத்திலிருந்து அடுத்த ஒரு மாணவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ருத்ரேஸ்வர்.
2: ருத்ரேஸ்வர், என்ன ஊர், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள்?
3: நான் தென்குடியில் இருக்கேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: 9th ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
3: பூந்தோட்டம் ஹையர் ஸ்கூல், ஹை செகண்டரி ஸ்கூல்.
2: பூந்தோட்டம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நல்லா சாப்பிடுவீங்களா?
3: ஆ.
2: என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி?
3: மட்டன்.
2: மட்டன் பிரியாணி அடிக்கடி செய்வாங்களா வீட்டில்?
3: ஆ.
2: நல்லா செய்வாங்களா?
3: ஆ.
2: இப்படி ஆன்னு சொல்லக்கூடாது, பதில் வாயை திறந்து வார்த்தையாக சொல்லணும், சொல்லுங்க.
3: ஆ, செய்வாங்க.
2: செய்வாங்க. சரி, காலையில் என்ன டிஃபன் சாப்பிட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: தோசை.
2: தோசை. மத்தியானத்தில் ஸ்கூலில் என்ன சாப்பிடுவீங்க?
3: ஸ்கூலில் பாட்டி காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம்.
2: என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க?
3: என்ன செஞ்சு
2: கொடுக்குறா? என்ன சாப்பாடே செஞ்சு கொடுத்துருவாங்களா காலையிலேயே?
3: ஆமாம்.
2: டெய்லி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை சாம்பார் ரசம் அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க?
3: எல்லாமே செஞ்சு தருவாங்க.
2: எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பீங்க வீட்டில் அடிக்கடி?
3: புளிசாதம்.
2: புளிசாதம் ரொம்ப பிடிக்குமா? வீட்டில் நல்லா செய்வாங்களா?
3: செய்வாங்க.
2: வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக, கோயிலில் செய்கிற டேஸ்ட் வீட்டில் வருமா உங்களுக்கு?
3: அது டவுட் தான்.
2: அந்த அளவு கிடைக்காது.
3: ஆமாம்.
2: சரி, என்ன ஸ்நாக்ஸ் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க? ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே என்ன விரும்பி சாப்பிடுவீங்க?
3: பப்ஸு.
2: பப்ஸா? அது கடையில் வாங்கின பப்ஸா, இல்லை வீட்டில் செய்வீங்களா?
3: கடையில் வாங்குறது தான்.
2: கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவீங்க?
3: ஆமாம்.
2: சரி, ஓகே. வீட்டில் அடிக்கடி சமைக்க சொல்லி உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்குற ஐட்டம் என்ன?
3: பிரியாணி.
2: பிரியாணி தான். அது மட்டன் பிரியாணியா?
3: ஆமாம்.
2: மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்.
3: ஆமாம்.
2: சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேயர்களே, திருவாரூர் மாவட்டம் தென்குடியிலிருந்து இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒளிப்பதிவின் வழியாக நம்மோடு இணையும் நேயர், வணக்கம் ஐயா.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: மணிகண்டன் சார்.
3: மணிகண்டன், என்ன ஊருங்க உங்களுக்கு?
4: தென்குடி.
3: தென்குடி, சரி. இப்போ என்ன
4: பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ நான் டாட்டோ ஷாப்பில் இருக்கேன் சார்.
3: டாட்டோ ஷாப்பில் இருக்கீங்க?
4: ஆமாங்க.
3: எங்கே உங்கள் ஷாப் எங்கே இருக்குங்க?
4: பூந்தோட்டம் சார்.
3: சரி. வீட்டில் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்க, உண்மையா?
4: எப்பொழுதும் சமைக்கிறதில்ல, வீக்கெண்டில் பசங்க ஏதாவது இஷ்டப்பட்டு.
3: லீவ் நாளில் உங்கள் சமையல் தான் அப்படின்னு சொல்லாமா?
4: அப்படின்னு சொல்ல முடியாது, என்றைக்காவது.
3: சரி, என்ன நல்லா சமைப்பீங்க நீங்கள்?
4: என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான்வெஜ் மட்டும்தான்.
3: நான்வெஜ். மட்டன் பிரியாணி செய்வீங்களா?
4: ஆ, பண்ணுவேன்.
3: சரி, மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது? அதுவும் நலபாகம், ஆண்கள் செஞ்சால் தான் அது தனி ருசின்னு சொல்லலாம். அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் தான் நல்லா ருசியாக சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ரெசிபி என்ன செய்முறை அதை சொல்லுங்களேன்.
4: மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு அளவு மட்டும் கரெக்டாக போட்டால் போதும் சார். யார் செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு, அதே கலர் எல்லாமே
3: வந்தபடி செஞ்சால் உங்கள் டேஸ்ட்டு வந்துருங்கிறீங்க.
4: கண்டிப்பாக வரும்.
3: சரி, இப்போ ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறோம், அதுலேருந்து சொல்லுங்களேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
4: ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிலோ ரைஸ், 400 வெங்காயம், 400 தக்காளி, 100 இஞ்சி, 100 பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் லவங்கம், 2 பட்டை.
3: ஓ, அருமையாக இருக்கே ரெசிபி.
4: இதோட கொஞ்சம் வர மிளகாய்த்தூள் வந்து ஒரு 5 கிராம் வேணும்.
3: சரி.
4: தேவையான அளவு உப்பு, 300 ml எண்ணெய், இது மட்டும் இருந்தால் போதும். இதே வந்து ரெண்டு வகையாக போடுவாங்க, வடி பிரியாணியும் போடுவாங்க, ஒரே தம்மலையும் போடுவாங்க.
3: நீங்கள் எப்படி போடுவீங்க?
4: நம்ம இப்போ போட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரே தம்மில் தான் போட போகிறோம்.
3: சரி, சொல்லுங்கள்.
4: 300 கிராம் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் நைஸாக வெட்டின 400 கிராம் வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லி இலை வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு வதக்கிறப்போ ஒரு 200 ml தயிர் அதில் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா குழஞ்சி மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மட்டனை போட்டு ஒரு கிலோ மட்டனுக்கு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி அடுப்பு வந்து ஹையில் வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடியிருப்போம். ஆவி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஆவி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 45 to 1 hour அது பாயில் ஆச்சுன்னா கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசி, என்ன அரிசி என்ன இதெல்லாம் எடுக்கிறீங்களோ, பாத்திரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் ஆக்சுவலாக 1:2 கணக்கு எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறதுனால 1:15 கணக்கு தண்ணி வச்சு, தண்ணியை ஊற்றி தண்ணி கொதி வந்தோடனே இந்த அரிசியை போட்டு தம்மு போட்டுற வேண்டியது தான்.
3: சரி. அரிசி கொஞ்சம் ஊற வைக்கணும் இல்லையா?
4: அரிசியை வந்து நீங்கள் இது ஏக்தம் பிரிய போடுறதுனால அரிசியை ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா போதும்.
3: பிரியாணிக்கு என்ன ரைஸுங்க நல்லாயிருக்கும்?
4: மட்டன் பிரியாணினா சீரக

0: அதனால் அரிசியை ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. வாழை ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா போதும்.
1: பிரியாணிக்கு என்ன ரைஸுங்க நல்லாயிருக்கும்?
0: மட்டன் பிரியாணினா சீரக சம்பா தான் சார் நல்லா.
1: சீரக சம்பா.
0: இதே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் பாஸ்மதி போடலாம்.
1: பாஸ்மதி. இவ்வளோ பக்குவமாக ரெசிபி சொல்கிறீங்களே, எப்படிங்க அது?
0: சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு குக்கிங் மேலே ஒரு ஆர்வம் உண்டு, அதனால தான்.
1: சரி, வேறு என்ன நல்லா சமைப்பீங்க நீங்கள் பிரியாணியை தவிர்த்து?
0: பிரியாணி தவிர்த்துனா கறி குழம்பு வைப்பேன், மீன் குழம்பு வைப்பேன், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன்.
1: ஓகே,
0: அது மாதிரி தான்.
1: சிக்கனில் என்னென்ன ஐட்டம் செய்வீங்க?
0: சிக்கனில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணுவேன் சார். செட்டிநாடு சிக்கன் பண்ணுவேன், 65 பண்ணுவேன், கிரேவி பண்ணுவேன்.
1: சிக்கன் செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: செட்டிநாடு சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சின்ன வெங்காயம் வேணும். ரெண்டாவது செட்டிநாடு சிக்கனுக்கு மசாலா நீங்கள் ரெடி பண்ணணும். என்னென்னா இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, பட்டை லவங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்ந்து காஞ்ச மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும், வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். அந்த மசாலா மட்டும்தான் உங்களுக்கு இது. தனியாக நீங்கள் எதுவும் காரம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கறியை போட்டுருவீங்க. கறியை போட்டு கறி கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவே அதுக்குள்ளே சேர்த்து பெரட்டி விட்டுட்டிங்கன்னா கோழியில் வந்து தண்ணி விடும். நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி சேர்க்கணும் அவசியம் கிடையாது. கோழி தண்ணி விடுற தண்ணியிலே இதாகிடும். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
1: செட்டிநாடு சிக்கன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், காரமாக இருக்கும்.
0: மிளகா போடுறோம் இல்லைங்களா, அதில் அந்த காரம் வந்துடும். நம்ம மசாலா அரைக்கிறோம் இல்லைங்களா, அதில் அந்த காரம் வந்துடும். சில பேர் ஆரம்பத்தில் வதக்கிறப்ப, தக்காளி வெங்காயம் வதக்கிறப்ப நாலு காஞ்ச மிளகா சேர்த்து கூட்டு வதக்குவாங்க. இப்போ இஷ்டம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதுலேயே காரம் வந்துடும். அது அடிஷ்னலாக மிளகா சேர்க்கணும் தேவை கிடையாது.
1: அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணுங்க, அதை அரைச்சி போடணுமா, எப்படிங்க பண்ணணும்?
0: இல்லை சார், நீங்கள் சிக்கன் தண்ணி ஊற்றாமல் வைக்கிறப்பே கிரேவி திக்காக தான் வரும். திக்காக தான் வரும். நீங்கள் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கிரேவி தண்ணியாக போகும்.
1: நீங்கள் ஒரு அரை கிலோ கணக்குக்கு எவ்வளோ கலக்கணும், என்னென்ன பொருள் கலக்கணும்னு சொல்லுங்களேன்.
0: ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1-5 வரமிளகாய், 2 கிராம் பட்டை, 2 கிராம் மிளகு, 2 கிராம் லவங்கம், இதை சேர்த்துங்க. சேர்த்து
1: மிக்சியில் அடிச்சிடணுமா?
0: எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அரைக்கணும்.
1: வறுக்கணும், முதல்ல
0: வறுத்துட்டு அரைக்கணும். பச்சையாக அரைக்கணும்.
1: என்ன சட்டியில் வறுத்துட்டு?
0: வரசட்டியில் போட்டு, வரசட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம்
1: வெறும் சட்டியில் தான் எண்ணெய் போடக்கூடாது இல்லையா?
0: எண்ணெய் போடக்கூடாது, வெறும் சட்டியில் தான் போட்டு வதக்கணும்.
1: அதுதான் அந்த டேஸ்ட், செட்டிநாடு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறது.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: சூப்பருங்க, நல்லா நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே எவ்வளோ அருமையாக சமைப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் ஃபேமிலி உண்மையிலுமே ஒரு லக்கி ஃபேமிலின்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக ரெசிபிலாம் சொல்லியிருக்கீங்க. கேட்ட நேயர்களுக்கும் இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. சிந்தனை துளி முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: சாதிக்க பிறந்தவர்கள் சிறுகதை.
2: எண்ணமும் எழுத்தும்
3: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு
8: சீர்காழி வட்டம் மன்னங்கு

கோவில் என் சதாசிவம் எழுதிய சாதிக்க பிறந்தவர்கள் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற பொன்னி, ராஜா, ரமா, தீபன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.

மாலை நேரம். சூரியன் மேற்கு திசையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். செந்நிற பிழம்பு போல நகர கட்டிடங்களுக்கிடையே சூரிய வெளிச்சம் பீரிட்டு காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. அலுவலக வேலை முடிந்து தன் கணவன் ராஜாவுக்காக அலுவலக வாசலில் காத்துக் கொண்டிருந்தாள் பொன்னி. இன்னைக்கு என்னாச்சு, இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் அவர் காணுமே என்று நினைத்த பொன்னி தன் கைப்பையில் இருந்த அலைபேசியை எடுத்து தன் கணவன் ராஜாவோடு தொடர்பு கொண்டாள்.

0: என்ற பாடல் ஒலித்தது. அடுத்த வினாடி, பொன்னி இதோ வந்துகிட்டே இருக்கேன், ஒரே டிராபிக் ஜாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா என்று கூறினான் ராஜா. சரி சரி சீக்கிரம் வாங்க என்ற பொன்னி அலைபேசியின் இணைப்பை துண்டித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் இரு சக்கர வண்டியில் வந்து நின்ற ராஜா, பொன்னியம்மா வழியில பாதாள சாக்கடை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்ததால எல்லாரையும் ஒரே வழியில அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு என்றான். சரி சரி பரவாயில்ல என்று கூறியபடி ராஜாவின் பின்புறம் ஏறி அமர்ந்தாள் பொன்னி. ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு தங்கள் வீட்டிற்கு வந்தனர் ராஜாவும் பொன்னியும். உள்ளே சென்ற ராஜா முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு ஓய்வு எடுக்க சென்றான். நைட்டிக்கு மாறிய பொன்னி அடுக்கலைக்குள் புகுந்தாள். சில நிமிடங்களில் தேநீர் குவளையோடு வெளியே வந்த பொன்னி, என்னங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க என்று ராஜாவிடம் டீ டம்ளரை நீட்டினாள். அன்று இரவு தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்த ராஜாவும் பொன்னியும் அந்த கரு வானில் உழவும் நிலவையும் நட்சத்திரங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். பொன்னி நாளைக்கு காலையில நாம எப்பவும் போற கருணை இல்லத்துக்கு போகணும் என்ற ராஜாவிடம், அதுக்கு என்னங்க நாம எப்பவும் மாசம் மாசம் போறதுதானே, அது நம்ம கடமையாச்சே என்றாள் பொன்னி. மறுநாள் விடியலை நோக்கி புன்னகையோடு காத்துக்கொண்டிருந்தன தாவரங்களும் மற்ற உயிரினங்களும். காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கிய ராஜா, பொன்னி கிளம்பிட்டியா என்றான். கிளம்பிட்டேங்க என்று ஆடைகளை சரி செய்தபடியே வந்த பொன்னி ராஜா துண்டோடு வருவதை பார்த்துவிட்டு, நீங்க என்ன கிளம்பலையா என்றாள். இதோ கிளம்பிட்டேன் என்ற ராஜா சில மணி துளிகளில் தயாராகி வெளியே வந்தார். சந்தன மாலையோடு அந்த கண்ணாடி பேழைக்குள் மங்களகரமாய் புன்னகை பூத்துக் கொண்டிருந்த தன் பெற்றோரின் படத்தை வணங்கினான் ராஜா. பொன்னியும் தன் அத்தை மாமா படத்தை வணங்கிக் கொண்டாள். ஒவ்வொரு முறையும் தன் மாமனார் மாமியார் படத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன குழந்தை பிறக்கலையா என்று கேட்பது போல பிரமையில் உணர்ந்த பொன்னியின் கண்களில் சட்டென வந்த கண்ணீர் துளிகள் குளமாய் மாறியது. அதை கண்ட ராஜா, ஏய் பொன்னி என்னாச்சு, என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுகுற என்றான். நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் கேட்கலையே நினைச்சுதான் அழுகுறேன் என்ற பொன்னி கதறி அழ ஆரம்பித்தாள். பொன்னி நமக்கு குழந்தை பிறக்காம இல்ல, ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு, இன்னொரு குழந்தை பிறந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, பிறக்க போற குழந்தைய விட எனக்கு நீதான் முக்கியம் பொன்னி, அதனாலதான் குழந்தையே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம், இது கடவுளோட கணக்கு, நாம என்ன செய்ய முடியும் என்று ஆறுதல் கூறினான் ராஜா. ராஜாவின் அன்பான வார்த்தைகள் பொன்னியின் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. வீட்டை விட்டு புறப்பட்ட ராஜாவும் பொன்னியும் அந்த கருணை இல்லம் நோக்கி விரைந்தனர்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
2: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: அந்த கருணை இல்லம் முழுவதும் நறுமணமும் அமைதியும் நிறைந்திருந்தது. அன்பு பொங்கும் இடம் என்பது அங்குள்ள ஆசிரியர்களின் அரவணைப்பிலேயே தெரிந்தது. கை கால்கள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், பார்வையற்ற குழந்தைகள், பேச இயலாத குழந்தைகள், இப்படி ஒவ்வொரு பிரிவினராக வரிசை வரிசையாக நின்று கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தனர்.

0: அந்த கருணை இல்லத்திற்குள் நுழைந்த உடனேயே பெரு நிம்மதி பெற்றது போல் உணர்ந்த ராஜாவும் பொன்னியும் அங்கே நின்றிருந்த கருணை இல்ல நிர்வாகியை பார்த்து வணக்கம் தெரிவித்தனர். பதிலுக்கு அவரும் வணக்கம் தெரிவித்தார். பிறகு ராஜாவும் பொன்னியும் கருணை இல்ல நிர்வாகியின் அறைக்கு சென்று அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தனர்.
1: ஐயா, நாங்க ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க ஆசைப்படுறோம்
0: என்றார் ராஜா. தாராளமா எடுத்துக்கோங்க ராஜா, எங்க இல்லத்துக்கு இவ்வளவு உதவி செய்யற நீங்க, நீண்ட நாள் நல்லா இருப்பீங்க என்று வாழ்த்தினார் அந்த நிர்வாகி.
1: ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் எடுத்து வளர்க்க ஆசைப்படுறோம், அதுக்கு நீங்கதான் அனுமதி கொடுக்கணும்
0: என்று பணிவோடு கேட்டார் பொன்னி.
2: என் பிள்ளைக்கு இது குறை அது குறைன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போற ஒரு சில பெத்தவங்க மத்தியில இப்படி ஒரு தம்பதி இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்
0: என்று பெருமிதமாக பேசினார் கருணை இல்ல நிர்வாகி. பிறகு ராஜாவையும் பொன்னியையும் குழந்தைகளை பார்ப்பதற்காக அழைத்துச் சென்றார் நிர்வாகி. குழந்தைகளோடு விந்தி விந்தி ஓடி விளையாடிக் கொண்டிருந்த அந்த பெண் குழந்தை ரமாவின் உதட்டில் பூத்திருந்த புன்னகை ராஜாவிற்கு மிகவும் பிடித்து போனது. ரமாவின் அருகே சென்ற ராஜா அவளை அள்ளி அணைத்து முத்தமிட்டான். அதே போல் கால் நடக்க முடியாத நிலையில் சிறுவன் தீபன் தனியாக அமர்ந்து அமைதியாய் எழுதி கொண்டிருந்தான். அந்த தீபனையே தன் ஆண் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தாள் பொன்னி.
3: ராஜா பொன்னி இருவரின் முடிவுபடி தீபனையும் ரமாவையும் தத்தெடுப்பார்களா?
4: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: சாதிக்க பிறந்தவர்கள் சிறுகதையின் முதல் பகுதி.
3: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
3: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
5: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
6: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
5: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
6: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
7: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5:15. சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பண்பலையோடு இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம்.
6: ஆமாங்க, வார்த்தைகளால சொல்ல முடியாதத ஒரு பாட்டு 3 நிமிஷத்துல சொல்லிடும். சந்தோஷத்துல ஒரு பாட்டு, கஷ்டத்துல ஒரு பாட்டு, காதல்ல ஒரு பாட்டு, தனிமையில ஒரு பாட்டு. இதோ உங்களின் மனம் மகிழ்விக்க வருகிறது திரை இசை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழிவின் முகி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: செய்ய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சைவாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இம்மியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே திரை இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் வெள்ளக்காரதுரை திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த திரை இசை நேர்களை, காரைப்பண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
9: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்டு மகிழலாம். தெய்வீகமான ராகங்களை விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் யேசுதாஸ் குரலில்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது AM ராஜா குரலில்.

0: தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஹாஜி குல்மஹத் கரலில்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி
5: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: That's right.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க பி எஸ் சசிரேகா.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
5: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் இந்த பாடல் கே எஸ் ரகுநாதன் எஸ் சரளா குரலில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
3: மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: காற்றலையில் கவிப்பாடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. செல்வ நெடுமாடம் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருதூர் சிவா ச நடராஜன் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அனைத்து திட்டங்களின் மொத்த மதிப்பு 13,41 கோடி ரூபாய் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
1: தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்களில் கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும், கரக்பூர் பத்ரக் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் அடங்கும். மொத்தம் 9,450 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்களால் தேசிய அளவிலான ரயில் பாதை கட்டமைப்பின் நீளம் 410 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் என்றும், புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் 2030-31 முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் 22 தேசிய நெடுஞ்சாலையின் முசாஃபர்பூர் சோன்பர்சா பிரிவை 3,590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
0: கொல்கத்தா தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் சமூக ஊடகத்தில் இவர்கள் கூறியுள்ளனர். கொல்கத்தா நகரின் புது மார்க்கெட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் 1 குழந்தை உட்பட 9 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கொல்கத்தா காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து விசாரணையை தொடக்கியுள்ளது. இந்தியா 6-8% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதை தற்போது உலகமே அங்கீகரிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உத்தரப்பிரதேச ஜப்பான் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொதுத்துறை முதலீடுகள் தற்போது 130 பில்லியன் டாலர் அளவிற்கு பிரம்மாண்டமாக அதிகரித்து இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்.

0: நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதையும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இம்மாநாட்டில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உலகின் உணவுக் கூடையாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். சாகுபடி செலவை குறைக்கும் வகையில் வேளாண் துறையில் இயந்திர மயத்தை அரசு ஊக்குவித்து வருவதாகவும், வேளாண் ஆராய்ச்சி முடிவுகள் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்று சேருவதை உறுதிப்படுத்த சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று சிங்கப்பூர் சென்று சேர்ந்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனுடன் இணைந்து சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே அமைச்சர்கள் நிலையிலான வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் இன்று சிங்கப்பூர் சென்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்கள் பற்றிய மாநாட்டில் அவர் பேசுகையில், உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டில் தரம் குறித்து எந்தவித சமரசங்களும் இராது என்றார். கடுமையான வானிலை மற்றும் மண் சரிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இடையில் இமயமலை பகுதியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்களை அமைப்பது மிகவும் கடினம் என்றும், இப்பிரச்சனைகளை சமாளிப்பதில் தொழில்நுட்பங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: தென்மண்டல சபையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளம் ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இடம்பெற்றுள்ளன. இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் தென்மண்டல சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மண்டல சபையின் கீழ் தலைமைச் செயலர்கள் நிலையில் நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களால் எழுப்பப்படும் பிரச்சனைகளில் நிலைக்குழுவில் விவாதிக்கப்பட்டது போக இதர பிரச்சனைகள் மண்டல சபை கூட்டத்தில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்பதன் அடிப்படையில் நாடே ஓரணியாக செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் எண்ணத்தை நிறைவேற்றுவதில் மண்டல சபைகள் முக்கிய பங்களித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார், ஓட்டுநர் மற்றும் மாதம் 75,000 ரூபாய் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாக முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். வடசென்னையில் 400 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பின்படி, தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக் கூட்டத்தில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கேட்டுக்கொண்டார். அவையில் சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதையும், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து வெளியிடுவதையும் உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ மற்றும் சட்டப்பேரவைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளுக்கு இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோல் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாடு குழுமம் அறிவித்துள்ளது. சிலைகளுக்கு வண்ணம் பூசவும், சிலைகளை அலங்கரிக்கவும், சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித்துறையில் முன்கூட்டியே

0: பெற வேண்டும் என்றும், சிலைகளை கரைக்கும் போது உரிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாசுக்கட்டுப்பாட்டு குழுமம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம், தேவாலா உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 372 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 206 ரன்னுக்கு ஆட்டம் இழந்து தோல்வி அடைந்தது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொழும்புவில் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இளையோர் கவுன்சில் கூட்டம் குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியுள்ளது. புதுமை படைப்புகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதில் இளையோர் சக்தியின் பங்கு எனும் கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளிகள் கலந்து கொண்டு இளையோர் சக்தி குறித்த கூட்டறிக்கை ஒன்றை விவாதங்களின் அடிப்படையில் தயாரிக்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:20. நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி எங்க இருக்கு? வாழ்க்கையில் நமக்கு எப்போது துன்பமே இருக்குதே, இங்க இன்பம்ங்கிறது எங்க இருக்கு அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில நிறைய துன்பம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, இன்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அந்த கேள்வியோட அணுகணும்னா, இல்ல இன்பமும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? தமிழ் இலக்கியம் ரொம்ப அழகா ஒரு காட்சிப்படுத்துறது. ஒரு சின்ன சூழல் என்னது, ஒரு மனிதனை ஒரு மதம் பிடித்த யானை துரத்துது. அவன் எப்படியாவது உயிர் தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அப்படி வேகமா போறான். போற வழியில ஒரு கிணறு இருக்குது, வேற வழி இல்ல, குதிச்சிடறான் யானைகிட்டேந்து தப்பிக்கணும்னு. குதிச்சுட்டு பாக்குறான், கீழே ஒரு நாகப்பாம்பு அந்த கிணத்துல படம் எடுத்துட்டே நிக்குது. அது கையில ஒரு கொடி கிடைக்குது, பிடிச்சிக்கிறான். மேல ஏறினா யானை கொன்னுடும், கீழே விழுந்தா பாம்பு கடிச்சிரும், என்ன செய்யறது? அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே ஆடுறான். அந்த நேரத்துல அந்த பிடிச்சிருந்த கொடி அசையுது. அந்த கொடியோட முனையில ஒரு தேன் கூடு கட்டிருக்கு. அந்த தேன் கூட்டுல இருந்து ஒன்னு ரெண்டு தேன் துளி கீழே விழுது. அதுல ஒண்ணு அவன் நாக்குல விழுந்துருது. அது அப்படியே நாக்கால சுவைக்கிறான். அந்த இனிப்பு அப்படியே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்படிதாங்க மனித வாழ்க்கையும். அந்த துன்பத்தை நினைச்சிட்டு அவன் வருந்தாம அந்த தேனை ரசிக்கிறான் இல்லையா, அதே மாதிரி நாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஆணை துறப்ப அற

0: உரை ஆழ்குழி. நான் அவர் பற்றொரு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அழிதுளி நக்கும் தரத்தது மானுடன் இன்பம் மதித்தனை கொள்ளி. இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கான ஒரு அழகான ஓவியத்தை காமிக்கிறது. எப்படியா, யானை துரத்துது இல்லையா, அது காலத்தோட துரத்தலாம். பாம்புங்கிறது நம்முடைய தவிர்க்க முடியாத வாழ்க்கையோட முடிவா. நாம் பிடிச்சிருக்கிற கொடி இருக்குல்ல, அதான் நம்முடைய ஆயுளாம். அந்த தேன் துளி தான் நம்ம வாழ்க்கைக்கான சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். வாழ்க்கையில கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுமை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த கவலைகளை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து வர அந்த தேன் துளிகளை கவனிக்கவே மாட்டோம். அந்த தேன் துளியோட இனிப்பு நமக்கு தெரியாமையே போயிடும். ஒரு குழந்தையோட சிரிப்பு, ஒரு நண்பனோட அன்பான வார்த்தை, ஒரு மலைத்துளி, ஒரு நல்ல புத்தகம், ஒரு சின்ன பாட்டு, இது எல்லாமே வாழ்க்கை நமக்கு தினம் தினம் தரக்கூடிய தேன் துளி தான். அதை ரசிக்க தெரிந்தவன் தான் உண்மையால வாழ்றான். துன்பத்தை மறுக்கிறது வாழ்க்கை இல்லைங்க, இடையில கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி கண்டடைவது தான் வாழ்க்கை. தேன் துளி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை ரசிக்கும் மனம் பெரியதாக இருக்கணும். மகிழ்ச்சியை ரசிக்கும் மனம் தான் கவலைகளை வெல்லும் மருந்துன்னு உணருங்க. வாழ்க்கையில துன்பங்கள் எப்போதும் இருக்கும், ஆனா அதை மட்டுமே நினைச்சு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. துன்பத்து நடுவில் கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ரசிக்க கத்துங்க. துன்பத்தை மறுக்காம வாழ்க்கையை நேசிக்க சொல்லி அதோட நிலையில தான் நமக்கு இன்பமும் கிடைக்கும். இன்பம் சின்னதா இருக்கா பெருசாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இன்பத்தை ரசிப்போம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 6:25. நேயர்கள் இனி கேட்கலாம் பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ் 6:45 இசைத்தோரிகை, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்தோரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், லாபம் தரும் தென்னை, தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதிசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம், 9:15 பொன்னையின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல், 10:00 இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கடல் லவ் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்பவர் செல்வி டி தர்ஷிகா. 8:05 நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் ரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம் பார்வையும் புரிதலும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 உயிரி எரிவாயுவும் சூரிய சக்தியும், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி அருள் செல்வம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசு தளிர், பங்கேற்பவர் செல்வி டி தஸ்விகா. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கேஆர் பிளானிங் கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3:00 நியூ ராஜசனி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட், 4:00 அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் அனு தேனிசை அவர்கள். நான்கு 4:30 வைக்கிங் பான்

ஆயனன் ரீஃப்ஸின் தேநீர் நேரம். ஐந்து முப்பதுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. ஆறு இருபதுக்கு நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாண்ட்ரி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது. ஆறு இருபத்தி ஐந்துக்கு லைட் ஹவுஸ். ஆறு நாற்பதுக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு இசைத்துறை. இரவு ஏழு இருபத்தி ஐந்துக்கு காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களின் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு ஏழு முப்பதுக்கு இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா? திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சா உஷா அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
2: முதலமைச்சர்

0: அமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8 21-10 என்ற செட்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் ஜஹரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை

0: செயல்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
3: விரதம் உணவு கட்டுப்பாடு பத்தியம் இது மூணும் ஒண்ணுதானா? மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவினேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை. அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் விரதம் உணவு கட்டுப்பாடு பத்தியம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம உணவு மண்டலம் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் கரெக்டாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு நுழைவாயில் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உணவு மண்டலமும் சுத்தமாக இருக்கும். விரதம்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் அந்த விரதத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்தோடு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலும் எதுக்காகனா நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்காக தான் வச்சிருக்காங்க. முழு நாள் விரதம் இருப்பாங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. பால் மட்டும் சாப்பிட்டுட்டு சில பேர் விரதம் இருப்பாங்க. தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வேளை விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்து சிறப்பு விரதங்கள் ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படிலாம் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விரதங்கள் எல்லாமே நம்ம உணவு மண்டலத்தை சரியாக செயல்பட வச்சு அதுக்கு சரியான ஓய்வு கொடுத்து அது சரியாக செயல்பட வைக்கிறதுக்காக உருவானது தான். இது எல்லாத்தையும் விட சிறந்த விரதம் எப்படி அப்படின்னா தினசரி நம்ம வந்து 12 மணி நேரம் சாப்பிட்றது, 12 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரைக்கும் சாப்பிட்றது, ராத்திரி 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, வேணும்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம உணவு மண்டலத்துக்கு 12 மணி நேரம் ஓய்வு வந்து தினசரி கிடைச்சிருது. இந்த மாதிரி தினசரி ஓய்வு கிடைக்கும் போது நம்ம உணவு மண்டலம் சிறப்பாக செயல்படும். அப்போ வந்து நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு இதுவையும் பாதிப்பு வரும் பார்த்தீங்களா. நம்ம செயல்படும் போது சின்ன சின்ன பாதிப்பு வரும்ல, அதுக்கான ரிப்பேர் மெக்கானிசம்லாம் அதை வந்து சரி பண்ணுற வேலைகள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இரவு நேரங்களில் நம்ம ஓய்வில் இருக்கும்போது, அது ஓய்வில் இருக்கும்போது தான் நடக்கும். நம்ம உணவு மண்டலத்துக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாப்பிடணும். இரவு 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படி இருந்துக்கணும். அது வந்து நம்ம உடம்புக்கும் சரி, இந்த உடல் பருமன் நோயிலேருந்து ஆரம்பித்து மற்ற எந்த நோய்களும் சர்க்கரை நோய்க்கும் இது வந்து ஒரு சிறந்த கட்டுப்பாடு. அந்த மாதிரி இருந்துக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளோட ஆரோக்கியத்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். பத்தியம் அப்படின்றது என்னன்னா அது வந்து வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டும் கிடையாது, உடல் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்தது தான் பத்தியம். உணவுலையும் கட்டுப்பாடாக இருக்கணும். சில உணவுகளை தொடவே கூடாது, இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த உணவை வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நல்லெண்ணெய், பாவக்காய், அகத்திக்கீரை இந்த மாதிரி சில உணவுகளை வந்து சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி மீனும் கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பத்தியம் மாதிரி. பத்தியம்ன்றது சாதாரணமாக வந்து உணவு கட்டுப்பாடு கிடையாது, அது வந்து சில நோய்களுக்கு அந்த நோய்கள் வந்த பிறகு அந்த நோயிலேருந்து மீண்டு வரத்துக்காக உள்ளது பத்தியம். உணவு கட்டுப்பாடு அப்படின்றது சில நோய்கள் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய்களோட பாதிப்பு அதிகம் வராது அப்படின்றது. விரதம் அப்படின்றது நம்ம நார்மலாக நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை அது. உணவு கட்டுப்பாடுன்றது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு அதிகமாயிடாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக உள்ளது உணவு கட்டுப்பாடு. பத்தியம் அப்படின்றது நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும். இதையெல்லாம் சேர்ந்தது பத்தியம். அதனால் நமக்கு விரதமும் முக்கியம், உணவு கட்டுப்பாடும் முக்கியம், பத்தியமும் முக்கியம். அது எந்தெந்த நோய்களில் எந்தெந்த நிலைமையில நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்தது தான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பொன்வளையல் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
6: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
5: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தோரிகை இல்லாமல ஒரு ஓவியம் வரைய முடியுமா? முடியும், அதோட பேரு தான் இசை தோரிகை.

0: நினைவில் கொள்ளுங்கள் நீர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா மசிதா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
3: இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: நம்பிக்கை.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: தொடரும் பாடல் ஒலிக்கிறது தொடரிய திரைப்படத்திலிருந்து டி இமானி செயல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கோல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள். காரைக்கோல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
9: வைக்கிங்

பன்வெளியோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தோரிகை. நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்தில் இருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
7: நாகப்பட்டினம்
8: மற்றும்

0: சொல்லி நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இசை தோறிகள் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி
1: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் எனும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள 12 ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலை

0: தளபதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களில் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இரண்டு மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோரப் பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட

0: இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: நீங்க ஸ்மார்ட் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
1: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
10: காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, லேசான தூறல் மட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். அதனால் பகல்நிலை வெப்பநிலை 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். கொஞ்சம் வெப்பமும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. பகல் நேரத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் காற்றின் வெப்பம் 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அந்த சமயத்தில் உள்ள காற்றின் ஈரப்பதம் 80% வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6 இல்லை 7 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். இது தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மிக குறைவாக வந்ததுனால வெப்பம் வந்து தொடர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த எல்நினோன்னு சொல்லக்கூடிய தாக்கத்தினாலையும் இப்போதுள்ள வானிலையில் நமக்கு மிகவும் வறண்ட வானிலை தொடர்ந்துட்டு இருக்குது. இதனால் நமக்கு வந்து

0: வெப்பம் இன்னும் வந்து செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வானிலை முன்னறிவிப்பு படி அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை இருக்கிறதால முக்கால்வாசி நெல் குறுவை பயிர் அறுவடையில் வந்து ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் அறுவடையை முடிச்சிடலாம். கேழ்வரகு எள்ளு பயிர் செஞ்ச விவசாயிகள் நிறைய இடத்துல பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு மேலுரம் போட்டு இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம். ஏதாவது இன்னும் பூக்காத பயிர் இருந்ததுன்னா அதுக்கு மேலுரம் கொடுத்து தண்ணீர் பாய்ச்சலாம். வறண்ட வானிலை இருக்கனால தண்ணீர் பாய்ச்சுவது நல்லது. சம்பா பருவத்திற்கு மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம், அதற்கு நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லைன்னா நேரடி வைத்தப்பம் செய்யலாம். இதற்கு நெல் ரகங்கள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செய்ய ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகள் இதை மானிய விலையிலையும் வாங்கி பெற்றுக்கொண்டு பயனடையலாம். முக்கியமாக காரைக்கால் பகுதி விவசாயிகள் இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கலாம். சம்பா பருவத்தை பொறுத்த வரைக்கும் நீண்டகால ரகங்கள் இப்போது இந்த வருஷம் சிறந்தது இல்லை, ஏன்னா தண்ணீர் வரத்து மிக குறைவாக இருக்குது, வானிலையிலையும் மழை வந்து மிக கம்மியாக இருக்கனால நாத்தங்காலில் கூட ஏற்பாடு செய்ய மிகவும் கடினமாக இருக்கும். மத்திய கால ரகங்கள் 20 வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, காரைக்கால் 2, காரைக்கால் 4 போன்ற ரகங்கள் வந்து பயன்படுத்தலாம். நேரடி விதைப்பும் செய்யலாம். நேரடி விதைப்பு செய்கிறப்ப மட்டும் களை கட்டுப்பாடு ரொம்ப கவனம் செலுத்தணும். லேசான தூரலில் ஒரு சில இடத்துல தண்ணீர் வசதி இருந்ததுன்னா விவசாயிகள் கோடை உழவு செய்யலாம், மற்றும் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு அதை மடக்கி விடலாம். இதனால் சம்பா பருவத்தில் மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் திரும்ப கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கிறதுனால வெளி மேய்ச்சலில் இந்த மதியானம் 12-3 மணிக்கு அவாய்ட் பண்ணலாம். தண்ணீர் நிறையா கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அப்போ தான் பால் கறவை அதிகரிக்கும். இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த 5 நாட்களுக்கு கடைபிடிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
6: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை இருக்கும்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
6: செல்வேகா, செல்வேகா.
12: ஏன் சுபா?
6: கா, தேங்காய் இருக்கா?

0: தேங்காவா? தேங்காய் இருக்கு சுபா. அதான் உங்கள் வீட்டில் நிறையா தென்னை மரம் இருக்கே, ஏன் என்கிட்ட வந்து தேங்காய் கேட்குற?
1: அக்கா, தென்னை மரம் இருக்குது, அந்த மரத்தில் தேங்காய் இருக்கான்னு பார்த்தீங்களா?
0: ஓ, அது வேற இருக்கா? நான் மரத்து மேலெலாம் பார்க்கவே இல்லையே சுபா.
1: ஆனால் நான் டெய்லியும் பார்த்துட்ருக்கேங்க்கா, காய்ப்புலாம் முன்ன மாதிரி இல்லை. குறும்பையாகவே நிறைய மரத்தில் கொட்டுது, அப்படியே காயாக மாறினா கூட நல்ல திரட்சியான காய் கிடைக்க மாட்டேது. இந்த தென்னை மரத்தை எப்படி தான் பாதுகாத்து பராமரிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா.
0: அப்ப இன்னைக்கு வர நிகழ்ச்சி உனக்காக தான் சுபா.
1: எனக்காகையா?
0: ஆமா, இன்னைக்கு நம்ம ரேடியோவில் தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதி சாமிங்கிறவங்க லாபம் தரும் தென்னை அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காங்க.
1: ஓ, அப்படியா? அப்ப சரியாதாங்க்கா சொல்லிருக்கீங்க. அப்ப நிகழ்ச்சியை கேட்டு தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சரி சரி, வா நம்ம நிகழ்ச்சியை கேட்போம்.

0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தென்னை மரங்களை அதிகமாக வளர்த்து நல்ல லாபம் ஈட்டி வரும் செம்மங்குடி கிராமம் மேல நாகம்பாடியைச் சேர்ந்த எஸ் திருப்பதி சாமி அவங்க நமது நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தென்னை மர வளர்ப்பு அனுபவங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பத்தி அறிமுகம் கொடுங்க.
1: என் பேர் திருப்பதி சாமி. மேல நாகம்பாடி கிராமத்துல செம்மங்குடி வில்லேஜ் சேர்ந்தது. நாங்கள் வந்து நாச்சியார் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமம் இது. கிட்ட ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் என்ன பண்ணா, ஆரம்பத்தில் ரோஜா பூ தான் வச்சுருந்தேன். அது உள்ள ஊடு பயில தென்னம்பிள்ளை கொண்டு வரணுன்ட்டு ஒரு 20க்கு 20 குழி வாங்கி தென்னம்பிள்ளைய வாங்கி நாட்டுப்புள்ளையும் அப்புறம் ஹாலியாறு அப்புறம் நெட்டைக்குட்டை இந்த ரகத்தை பயிர் பண்ணிட்டு வந்தேன். வந்து அதில் கூன் வண்டு அப்புறம் மறுபடியும் அந்த காண்டாமிரி வண்டு தாக்கம் இருந்துச்சு. அதுக்காக நான் இன்னும் ஒரு மருந்தை மாதம் ஒரு நட கை தெளிப்பான் மூலம் தெளிப்பேன்.
0: தென்னங்கன்றுலாம் எங்கேயா வாங்கினீங்க?
1: நான் வந்து பட்டுக்கோட்டையில் வாங்கினோம்.
0: அதை எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, இது நல்லா வளரும் அப்படிங்கிறது எதை பார்க்க?
1: ஒரு நடை ஒரு 100 புள்ள வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா தரமாக வந்துச்சு. அப்புறம் நான் நாட்டுப்புள்ளையும் கொஞ்சம் போட்டு என் சொந்த மரத்திலேயே எடுத்து அதில் பயிராக்கி அதையும் நாட்டுப்புள்ளையும் போட்டேன். அதில் 2 ரகம் போட்டிருக்கேன் நான். ஒன்று ஆளியார்னு ஒன்று போட்டிருக்கேன். நாட்டு ரகமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். மறுபடியும் சிஓடி மஞ்சள் சிஓடி ஆரஞ்சு இது ஒரு 150 புள்ள போட்டிருக்கேன்.
0: தென்னம்பிள்ளைங்க
1: தென்னம்பிள்ளையே அது ஒரு 2.5 வருஷத்துல காய்ப்பு வந்துடும். சிஓடி ஆரஞ்சு சிஓடி எல்லோ.
0: மரம் எந்த அளவுக்கு ஐயா வளரும்?
1: மரம் வந்து ஒரு 3 அடிக்குள்ள தான் வளரும். அவ்வளோதுக்கு காய்ப்புக்கு வந்துடும்.
0: காய்ப்புக்கு வந்து
1: அந்த சிஓடிங்கிற ரகம் வந்து 3 மாசத்துக்கு நீங்கள் எரு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மரத்துக்கு 2.5 கிலோ 3 மாசத்துக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்னன்னா வாரத்துக்கு ஒன்று தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். 7 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
0: தென்னங்கன்றை வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதை எப்படி வந்து வைப்பீங்க நீங்கள்?
1: அதை வந்து 20 அடிக்கு 20 அடி 2 அடி ஆழம் குழி வெட்டி அதுக்கு கீழே வெட்டி காய விட்டுருவோம்.
0: எத்தனை நாள் ஐயா காயணும்?
1: ஒரு 2-3 நாள் 1 வாரம் கூட காயலாம். நல்லா காஞ்ச பிறகு அதில் உள்ள அந்த பூச்சிகள்லாம் போயிடும். போன பிறகு மறுபடியும் மணல் கொஞ்சம் கொட்டி கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் மண்ணை கட்டி 1 அடி குழி உள்ளலாம் வச்சு புதைச்சிருவோம் தென்னம்பிள்ளைய.
0: அதில் ஏதோ உப்புலாம் போடணும்னு சொல்லி?
1: அதெல்லாம் உப்பெல்லாம் போடுறது இல்லை. உப்பு போட்டால் அதில் உள்ள வளர்ச்சி கொஞ்சம் மட்டையெல்லாம் காஞ்சி போயிடுது. நாங்கள் என்ன பண்ணுறது, குருணையும் பூச்சி மருந்தையும் மண்ணில் கலந்து போட்டுருவோம். போட்டுட்டு தண்ணி வச்சுட்டு காயாமல் இருக்கிறதுக்காக பண மட்டைகளை வெட்டி கிழக்க ஒன்று மேற்கு ஒன்று வச்சிட்டோம்னா அது தென்னம்பிள்ளை காஞ்சே போகாது, அப்படியே இருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு பனைமட்டை எடுத்து விட்டா புது குருத்து வந்துடும். புது குருத்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும், 3 மாசம் கழிச்சு கொஞ்சம் டிஏபி யூரியா பொட்டாஸ் கலந்து ஒரு சின்ன கணக்கு இருந்தால் ஒரு 100 கிராம் வீதம் தண்ணி விடும்போது போட்டுட்டே வந்தா அது புது குருத்து வர ஆரம்பிச்சிடும். 3 மாசத்து வரைக்கும் எருவு போட்டுக்கிட்டே இருக்கணும்.
0: போட்டுக்கிட்டே
1: இருப்பேன் போட்டுட்டா நமக்கு வந்து 4வது வருஷம் ஈல்டுக்கு வந்துருது.
0: இப்ப நீர் மேலாமை எப்படி பண்ணுவீங்க?
1: நீர் மேலாமைனா வாரத்துக்கு ஒரு தண்ணி அது கொடுத்தோம்னா கரெக்டா நமக்கு தேங்காய் பக்குவமா காய்ப்புக்கு வந்துடும். எந்த தண்ணி குறைபாடு இருந்துச்சுன்னா காய்ப்பு திறன் குறையும். வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்துரும் தென்னை மரத்துக்கு. அது மாதிரி இருந்தாதான் அந்த தென்னை மரம் கரெக்டா காய்ப்புக்கு நல்லா இருக்கும் சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதுன்னு அது பாத்தீங்கன்னா நடைமுறை சரியா இல்ல. வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கு, நல்ல காய்ப்பு திறன் நல்லா இருக்கு, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காய்ப்பு இருக்கு. இந்த மாசத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தோம்னு அதுல பாதிக்கு பாதி தான் ஈல்டு இருக்கு. எங்களுக்கு 1 ஏக்கர் நாங்கள் கூலிக்கு தண்ணி இறப்போம், அவங்க 1 மாசத்துக்கு தண்ணி தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது அதில் ஈல்டு கம்மியாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து வார வாரம் எங்கள் சொந்த மோட்டரில் பாய்ச்சும் போது அதில் அவட ஈல்டு கூட இருக்கு. இப்போ நானாக முயற்சி பண்ணி செஞ்சேன். இது எப்படி தண்ணி பாய்ச்சினா கூட உரம் கொஞ்சம் வரும்னு. அப்புறம் இதில் வாழை இடு கூடு பயிராக செஞ்சேன்.
0: என்ன மாதிரி ரகங்கள் அதில் போட்டீங்க சார்?
1: செவ்வாழை போட்டிருந்தேன், ரஸ்தாலி, கருப்புரவள்ளி, பூவன், கட்டம்பந்தன் இதெல்லாம் செஞ்சிருந்தேன்.
0: சரி, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஈல்டு கொடுக்குமா?
1: நல்ல ஈல்டு கொடுத்துச்சு.
0: இது ரெண்டுத்துக்கும் சமமான அளவு நீங்க நீர் மேலாண்மை வந்து எப்படி, ஒரு இடத்துல மோட்டார் இருக்கும்,
1: ஒரு பாத்தியா கட்டிடுவேன், 50 குடியா ஒரு பாத்தியா கட்டி அதுல ஃபுல்லா டீப்பு போட்டு தண்ணியை விட்டு கட்டிடுவேன். விட்டு கட்டிட்டு அது வாழையும் எடுத்துக்கும் தென்னையும் எடுத்துக்கும்.

0: சரி, ஒரு செத்த இன்னொன்னு எடுத்துக்குன்னு சொல்வாங்கல, அப்படிலாம்
1: அதெல்லாம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன், அந்த வாழைமரத்தோட செத்தையெல்லாம் அங்கேயே போட்டு ஆளுகளை வச்சு எல்லாம் மடிச்சு அதை அப்படியே வெட்டி வாழைமர தண்டெல்லாம் சுத்தமாக வெட்டி மண்ணிலே போட்டு மடிக்க வைப்பேன். மடிக்க வச்சுன்னா அது உரமாக ஆயிடுது,
0: இயற்கை
1: உரம் ஆயிடுது. அதுக்கு வந்து எல்லாம் நமக்கு அதுல கிடைக்க வேண்டிய மண்புழு எல்லாம் சத்தெல்லாம் உண்டாக்கிக்குது. அதனால நான் வேஸ்டே ஆக்குறது கிடையாது. அந்த வாழை மரத்துல உள்ள எல்லா கழிவும் கீழே அப்படியே போட்டுருவேன். அப்படியே மரத்தையும் உடைச்சி பரப்பி விட்டுருவேன். புல்களும் முளைச்சி வர்றது இல்லை, தலையும் இருக்கிறது
0: இல்லை.
1: அந்த இப்ப என்ன பண்ணா, மறுபடியும் பாக்கு இடையில ஆறு காரு போட்டு வந்தேன். ஆறு காரு வந்து அந்த வாழை மரம் என்ன பண்ணிட்டு ஒரு காலங்கிறத காத்தலகத்துல சாஞ்சி பாக்கு மேல விழுவ ஆரம்பிச்சிருச்சு. பாக்கு மேல விழுந்தோடனே நான் என்ன பண்ணேன், அந்த வாழை எல்லாம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாக்கு மேல அடிபட்டு பாக்கு அடிபட்டு உடஞ்சி போயிடுது. அப்புறம் வாழையை கொஞ்சம் காலி பண்ணிட்டு இப்ப சுத்தமா தோப்பு பூரா ஆறு காரு எல்லாம் பாக்கு போட்டேன். அது நல்ல பலன் தருது. பழைய காலத்து மரம் என்கிட்ட ஒரு மூணு மரம் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில எட்டாவது படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தாப்புல, அது ஒரு அஞ்சாறு கன்று வச்சிருந்தேன். அந்த அஞ்சாறு கன்று இப்போ பறிச்சு நாங்கள் வைக்கும்போது இந்த வருஷம் ஒரு எங்களுக்கு ஒரு 10 கிலோ கிடச்சிச்சு. அதை கொண்டு கொடுத்தேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பழனியை ஆரம்பித்தேன். அதை கொண்டு கொடுத்தேன், ஒரு கிலோ அப்போ 250-300 ரூபா போணுச்சு.
0: பாக்கு
1: பாக்கு உரிச்சு கொண்டு கும்பகோணத்தில் கொடுத்த ஒரு கடையில் அவங்க வந்து சீவல் ஃபேக்டரி எடுத்துக்கிறாங்க. 300-250 ரூபா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள பழத்தெல்லாம் எடுத்து நானே ஆறுக்கு ஆறு போட்டு கொள்ள பூரா ஒரு 5000 மரம் பாக்கு மரம் வச்சிருக்கேன். 2 வருஷம் போனா என்கிட்ட ஈல்டு வரும் எல்லாம். 4 வருஷம் மரம், 3 வருஷம் மரம், 2 வருஷம் மரம் எல்லாம் அந்த சைஸ்லயே இருக்கு.
0: அந்த கண்ணெல்லாம் எப்படி பராமரிப்பீங்க?
1: அதுக்கும் இது மாதிரி தண்ணி மேலாண்மை போடும்போது நான் 20-20 யூரியாவையும் கலந்து 3 மாசத்துக்கு ஒருக்க 2 எருவு போட்டுட்டே வருவேன்.
0: சரி, இப்ப நீங்க வந்து பாக்கு வந்து விதையா தான் எடுத்திருப்பீங்க, அது எப்படி வந்து எத்தனை நாள்ல அது வந்து நீங்க போட்டோன்னா முளைக்கும்?
1: 3 மாசம் ஆகும், தென்னம்பிள்ளை மாரியே தான் ஆகும். ஒரு இடத்துல எல்லாத்தையும் தளத்துல மணல் கொட்டி மேல மணல் கொட்டி மூடி வச்சிருவோம். ஃபுல்லா தென்னம்பிள்ளை மாரியே பதியம் போட்டுருவோம். பதியம் போட்டு அது நல்லா முளைப்பு தரணும். 3 மாசம் கழிச்சு தான் வரும் தென்னம்பிள்ளை. எப்படியோ அதே மாதிரி தான் பார்க்கும். 3 மாசம் கழிச்சு தான் முளைப்பு தரணும் வரும். அந்த 3 மாசம் கழிச்சு வரும்போது அது ஒரு 2 இல பக்குவத்துல பிரியும் போது அதை எடுத்துட்டு குழி வாங்கி அப்படியே 6 அடிக்கு 6 அடி அப்படியே புதைச்சிருவோம். நம்ம மணச்சாரி மண்ணா இருக்கணும். சாதாரண கழிவ மண்ணில் பாக்கு ரொம்ப வராது. பாக்குக்கு வந்து மெயின் தண்ணி தான். தண்ணி இருந்தால் நல்லா காய்க்கும். எருவு மேலாண்மை கூட குறைவு. நம்ம பயிராக்குற வரைக்கும் எருவு கொண்டு வரணும். ஒரு 6 அடி 7 அடி வரைக்கும் எருவு போடணும். 20-20 யூரியா மட்டும்தான் போடுறோம், வேற ஒன்றும் போடுற கிடையாது. இந்த காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம்ல, 20-20 13 3 மாசத்துக்கு எருவு போட்டுட்டே வருவோம் அந்த பாக்குக்கு. இப்போ அது ஓரளவு ஸ்டேஜ் வந்துட்டு. இயற்கை உரமா இயற்கை செடி இருக்குல்ல, இயற்கை இலைய வெட்டிட்டு வந்து குழி வெட்டி புதைச்சிருவோம்.
0: தனியா புதைப்பீங்களா?
1: தனியா புதைச்சிருவோம். தென்னமரத்துக்கு ஒரு 3 அடி தள்ளி குழிய வெட்டி அதை வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 7-8 கிலோ வீதம் புளியை வெட்டி அதுக்குள்ள வச்சு போச்சிருவோம். அதுலயும் மகசூல் நல்லா வரும். பூச்சி வராம தடுக்கும். இந்த கூன் ஒன்றுன்னு சொல்லுவோம், அந்த வண்டு வராது, காண்டாமிருக வண்டு வராது, இது மாதிரிலாம் இருக்கும் அந்த இதுல. ரெண்டாவது குறும்பையும் உதிராது, போரான் சத்து இருக்கிறதுனால. அதுவும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இயற்கை செடி போடுறதுனால. அதனால இது ரெண்டு தென்னமரத்துக்கு இயற்கை செடி வந்து ஒரு வரப்பிரதாசம் மாதிரி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு எந்த கெடுதலும் செய்யாது. அந்த இயற்கை செடி புதைச்சோம்னா குறும்ப கொட்டாது, வண்டு அடிக்காது, வேற இந்த மாதிரி கூன் வண்டு தாக்காது, மரம் செழிப்பா இருக்கும்.
0: நீங்க நினைச்ச அளவுக்கு மகசூல்
1: மகசூல் இருக்கு. முதல்ல அதை ஊற வச்சு தண்ணியா பில்டர் பண்ணோம். அது நமக்கு ஆள் பற்றாக்குறை காரணத்தினால அது மாதிரி செய்யறது நிப்பாட்டிவிட்டோம். அது மாதிரி செஞ்சோம். தொட்டியில ஊற வைப்போம், அதை கொண்டு ஊத்துவோம். மரத்துக்கு மரம்
0: அந்த செடி ஊறணும்.
1: அது ஒரு 7 நாள் ஊறணும். 7 நாள் ஊறிட்டுனா கொட கொழனும் அது ஒரு மாதிரி தண்ணி பச்சையா வந்துடும். செடியெல்லாம் கரைஞ்சி தலையெல்லாம் கரைஞ்சி எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணும், முண்டு முண்டு ஒரு
0: மரத்துக்கு
1: மரமே பூச்சி இல்லாம நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். நாங்க அது மாதிரி இப்ப ஒரு 600-700 மரத்துக்கு செஞ்சிருக்கோம். கொஞ்சம் செலவுதான் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவானுச்சு. மெனக்கெடாம செஞ்சேன் நானு. அதை ஆளுங்களும் வெட்ட வரமாட்டாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் செஞ்சிருக்கோம். இதே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போய் வெட்டுவோம், மறுநாள் கொஞ்சம் வெட்டுவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா வெட்டணும். அதனால ஏன்னு கேட்டா அதுல உள்ள பாலும் தெரிக்க கூடாது. நம்ம கண்ணெல்லாம் தெரியும், அதெல்லாம் பார்த்து செய்யணும். செஞ்சு நல்ல மாதிரி வச்சா அது தென்னமரம் நல்லா தெளிவா வந்துடும். ரெண்டாவது பாலையும் வந்துடும், நல்ல பாலையும் தரமா வரும். பாலை பூச்சி திங்காது, ஒண்ணு செய்யாது, தரமா வரும் பாலை. குறும்பையும் உதிராது, நல்ல தென்னமரம் தரமா இருக்கும். பூச்செடி கொண்டு இருக்காது, ஒண்ணு இருக்காது. பாக்குக்கும் இது மாதிரி செய்ய போறோம். அது வேர் அதிகமா இருக்காது குழி வெட்டி போடுறதுக்காக. பாக்குக்கு கொஞ்சம் நம்ம தள்ளி இயற்கை செடி கரைசல் ஊத்துவோம்னு இருக்கும். இப்ப நம்மளால இப்ப ஒரு 2-3 வருஷமா அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். எருவையே கொஞ்சம் குறைச்சிருக்கும். ஒரு வாரம் தண்ணி விட மாட்டோம். அது என்ன பண்ணும், திருப்பி இந்த அழிவு சாரெல்லாம் இறங்கின பிறகு இழுத்துருவோம் தென்னமரத்தை. பண்ணி தண்ணி விட்டுருவோம். வெறும் அந்த இயற்கை செடியை வச்சு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா உங்களுக்கு அது ஒரு வாரம்

0: பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நோண்டி பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்கும். அந்த சார்லாம் வேர்ல இறங்கணும்னே மரமே ஒரு மாதிரி பச்சையாக தெரியும். தென்னை மரம் வேர் அப்படின்னா இன்னைக்கு வச்சுன்னா நாளைக்கு இழுக்கும். இந்த அழுவ அழுவ ஒரு வாரத்தில் அந்த தலையெல்லாம் அழுவி சார் மாரி இறங்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதை இழுக்கும். தென்னை மரம்
1: தென்னை மரம் இழுத்துரும்,
0: அந்த வறட்சி தான் இழுத்துரும். அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு தண்ணி விட்டா ஒன்றும் பண்ணிடாது, நல்லா இருக்கும்.
1: எந்த அளவுக்கு வளர்ந்த தென்னை மரத்துக்கு இந்த உரத்தை போடுவீங்க?
0: ரெண்டு வருஷத்துக்கும் செய்யலாம், ஒரு வருஷத்துல உள்ள பிள்ளைக்கும் செய்யலாம், பத்து வருஷத்துக்கும் இல்லை ஐம்பது வருஷம் தென்னை மரத்தை செய்யலாம். ஆனால் அந்த அளவுக்கு மகசூல் உண்டு. ஒரு மரத்தை ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு மரத்துக்கு வச்சு பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த மரத்தை எல்லா மரத்தையும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் மாரி தான் ஒரு பத்து மரத்தை வச்சு பார்த்தேன், அது நல்ல காய்ப்பு திறன் இருந்துச்சு. திருப்பி எல்லா மரத்துக்கும் அது மாரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எண்டவள 600 மரத்துக்கு வச்சுட்டேன், அது மாரி செஞ்சுருக்கேன். அதனால இது நல்ல மகசூல் தான் கிடைக்கும். ஒரு 10-12,000 தேங்காய் வந்துச்சு, அது லாபம் தான். இன்னைக்கு தேங்காய் 20 ரூபா போகுது, 20 ரூபா நம்ம லாபம் தானே, வேற எதுலையும் லாபம் எடுக்க முடியாது.
1: இப்போ தேங்காயா அப்படியே வித்துருவீங்களா?
0: ஏன் தேங்காயை நான் நானே சேல்ஸ் பண்றேன், நானும் வெளியிலையும் தேங்காய் பர்ச்சேசிங் பண்றேன். ஏன் தேங்காய் எடுத்துக்குவேன், அப்படியே லோடா உரிச்சு ஏற்றி விட்டுருவேன். தாங்காயம் போயிடும், எண்ணெய் கொடுத்துருவோம். இல்லை மாதிரி ராஜ்கூட எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அவங்க இப்போ வர்றதில்லை. இப்போ குஜராத்லாம் ஏற்றி விட்டுருந்தோம், அவங்க கொஞ்சம் விலை லாரி வாடகை கூட போயிட்டுன்னு
1: வர்றதில்லை.
0: இப்போ காங்கேயத்துக்கு தான் கொடுக்குறோம். அதில் ஒதுங்குற காயை நாங்களை உடச்சி எண்ணெய் காய வச்சிருவோம்.
1: நீங்க அந்த எண்ணெய் விற்பனை செய்யலாம்,
0: எண்ணெய் விற்பனை செய்வோம். தேங்காய் பருப்பாகவும் கொடுத்துருவோம், 120-150 எண்ணெய் ரேட்டுக்கு அது விற்கிது, அது மாரி கொடுத்துருவோம். தென்னை மரம் எல்லா விதத்திலும் லாபமா இருக்கு. நான் வந்து ஒரு ஒரு பிள்ளையும் என்னோட புள்ள மாரி பார்த்து தான் வளர்த்தேன். எனக்கு வந்து அதே வேலை தான், தேங்காய் வெட்ட போவேன், வந்துட்டு என் தென்னம்பிள்ளை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி இந்த காண்டாமரி வண்டு அடிக்குதா, அடுத்தது கூன் வண்டு தெளியிருக்கா, அப்படி பார்த்தா என் பிள்ளையெல்லாம் பயிராக்குனேன்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்.
3: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: செல்வேகா, நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. லாபம் தரும் தென்னைன்னு தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேல நாகம்பாடி எஸ் திருப்பதி சாமி அவங்க எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்த இவங்க இப்போ 6 ஏக்கர்ல தென்னையே சாகுபடி செய்யறாங்களாம். அதுவும் எல்லா மரங்களும் இவங்களே நட்டதான்.
1: அது மட்டும் இல்ல சுபா, நாட்டு ரகங்களையும் சிஓடி மஞ்சள் மட்டும் சிஓடி ஆரஞ்சுங்கிற ரகங்களையும் உற்பத்தி பண்ணிருக்காராம் சுபா தென்னையில.
5: அக்கா, நான் எதிர்பார்த்த மாதிரியே தென்னையை இவங்க எப்படி பராமரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. 3 மாசத்துக்கு 1 தடவை எரு வைப்பாங்களாம், தண்ணி வாரத்துக்கு 1 தடவை விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம வாழைய ஊடு பெயரா சாகுபடி செஞ்ச இவங்க இப்ப பாக்கு மரங்களையும் தென்னையில ஊடு பெயரா பண்ணிட்டு இருக்காங்களாம்.
1: ஆமா சுபா, 5,000 பாக்கு மரங்களை இவங்க போட்டிருக்காங்களாம் ஊடு பெயரா. அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு நல்ல எருவு கிடைக்கணும், தென்னை மரம் வந்து பூச்சி அடிக்காம நல்லா வளமா வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கணுங்கிறதுக்காக எருக்கஞ்செடிகளை உரமா பயன்படுத்துறாங்களாம் சுபா. அதுவே ஒரு இயற்கை உரமா அவங்களுக்கு பயன்படுதான்.
5: சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியும் கேட்கலாம்.
1: தென்னை மரத்தை பொறுத்தவரையிலும் மரத்தோட அனைத்து பாகங்களுமே வந்து மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதா இல்லையா?
0: ஆமா, நாங்க என்ன பண்றோம், தென்னம் கீத்துக்காரி எடுக்கிறது இல்ல. என்ன பண்றோம், அந்த மட்டையெல்லாம் கொல்ல போற கழிச்சு விட்டு அப்படியே எருவாக்கிக்கிறோம். தென்னை மரம் மட்டையெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. முன்ன பழைய காலம் மாதிரி ஒண்ணும் அதை எடுத்துட்டு போற கிடையாது, நமக்கு சாணி எருவும் கிடைக்கிறது இல்ல. அதனால நாங்க இது மாதிரி இயற்கை உரமா பயன்படுத்திக்கிறோம். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 4 கிலோ ஒரு உரம் வச்சிருவோம். 2 கிலோ பொட்டாசு, 1 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் இது வச்சிருவோம். ஒரு தென்னை மரத்துல இருந்து 3 அடி சுத்தளவுல ஒரு வட்டப்பாத்தி எடுத்துருவோம். இந்த எருவை போட்டு 4 கிலோவும் மூடிடுவோம். மூடிட்டு தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக 6 மாசத்துக்கு 2 கிலோ வைக்கலாம். ஆள் பட்டாக்குறதுனால ஒரே நடை வச்சிட வேண்டியதாக இருக்கு. எங்கள்கிட்ட இப்போ 2-3 ஆள் கண்டினியூ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலை பார்த்து சரி பண்ணி அந்த தோப்பு புறா இப்போதான் நாங்களே நினச்சிட்டு இருக்கோம். மட்டை வெட்டுற மிஷின் வாங்கி அதை வச்சு மட்டை நறுக்கி கொள்ள போறா, அந்த மட்டை தூள் தூளாக நறுக்கி போட இன்னும் சீக்கிரம் வைக்கி எருவா போயிடுது. ஓலை நீட் நீட்டாக கடந்து மட்டை கடந்து மடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுது. இது என்ன பட்டுன்னு ஒரு 2-3-10 நாள்லயே மண்ணாறு மண்ணை கலந்து போய்டு, நைஸாக தூளாடி செஞ்சிடும் அந்த மிஷின். அது வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தென்னை கொஞ்சம் என்னென்ன கஷ்டப்பட்டு செய்யணும், என்னையும்னா ஒரு பிள்ளைய வளர்க்குற மாதிரி தான் அந்த 5 வருஷத்துக்கு தென்னை பிள்ளையே. அது என்ன அப்படின்னா, வச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் காண்டாமரி வண்டு தாக்கும், அதுக்கப்புறம் மரமான பிறகு இந்த கூன் வண்டுன்னு இருக்கு. அது என்ன பண்ணி இவ்வளோ பெரிய மரமாக வந்து பொத்துன்னு சாச்சி தள்ளி விட்ருவோம். மரத்தில் கீழே கூன் வண்டு இருக்கதே தெரியாது, பெரிய தொலையாக போய் அது சாறு வடிக்கும் போது தான் தெரியும் அந்த மரம் கூன் வண்டு
1: அடிச்சிருக்கு.
0: அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 6-7 வருஷம்

0: வரைக்கும் தென்னை மரம் நல்லா இருவர் வரைக்கும் அந்த மரத்துல சோறு இருக்கும், அந்த இனிப்பா இருக்கும். அந்த 5-6 வருஷம் அது முடியற வரைக்கும் நல்லா நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை காப்பாத்திக்கலாம். இல்ல என்ன பண்ணு, அந்த கூன் வந்து அதுல போய் சாப்பிட்டுட்டு மரமே உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாஞ்சி கிடக்கும் போய் பார்த்தா 5-6 வருஷம் பேராக்கணும் மரமே. அதனால நான் டெய்லி போய் சுத்தி பாக்கணும். இப்ப என் குழந்தை எல்லாம் தென்னம்புலாம் எல்லாத்தையும் இப்படிதான் பார்த்து நான் பேராக்கணும். அந்த மானவட்ட பாசம் ஒரு 50 மில்லி தண்ணியில கலந்து வேறு எடுத்து கட்டுவோம். இதுல தென்னைக்குன்னு ஒரு மாத்திரை ஒண்ணு இருக்கு, சல்பெட் மாத்திரை. அந்த மாத்திரை ஆக்குற வச்சு ஓட்டை போட்டு உள்ள சிமெண்ட் வச்சு பூசி விடுவோம் செய்யணும்.
1: நல்ல பராமரிப்பு இருக்கணும்,
0: நல்ல பராமரிப்பு இருக்கணும். உங்களுக்கு ஒரு தென்னம்பிள்ளை வச்சுட்டோம்னா அதை வந்துடும் நினைக்க கூடாது. டெய்லி தண்ணி பாய்ச்சணும், எரு வைக்கணும், அதுல பூச்சி அடிச்சிருக்கான்னு பாக்கணும். அப்படி பார்த்தா தென்னம்பிள்ளை பெயராக்க முடியும். இது வந்து மெயினா உள்ள பிரச்சனையே. இந்த காண்டாமிருக வந்து இந்த கூன் வந்து தென்னைக்கு மெயின் பிரச்சனையே. இந்த ரெண்டும் வந்துட்டுனா தென்னமரம் அப்படியே பொறுத்து 5 கிலோ விழுந்துடும் பூச்சி அடிச்சு. அதுக்கப்புறம் பெயராக்க புதுக்கண்ணு வச்சு பெயராக்கணும். அது செலவு ரெண்டாகும். தென்னை வந்து ஒரு நல்ல பலன், ஆனா அதை நல்லா அப்படியே பெயராக்கிட்டா லாபகரமான பயன் தான் அது. அதை நீங்க மேலும் மேலும் என்ன பண்ணணும், மக்கள் வந்து தென்னம்பிள்ளை யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி பயிராக மாட்டேங்குது காய்க்க மாட்டேதுன்னு. அதை நல்லா பராமரிச்சாதான் தென்னமரம் காய்க்கும். நீங்க வந்து தென்னமரம் வச்சுட்டா மட்டும் காய்க்கணும்லாம் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. நல்லா தண்ணி பாய்ச்சணும், அது மாதிரி எரு வைக்கணும், அதுல பூச்சி அடிச்சிருக்கான்னு பாக்கணும். இவ்வளவு செஞ்சாதான் தென்னமரம் காய்க்கும். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க தென்னமரம் வச்சுட்டா காய்க்கும், அது காய்க்காது. தென்னம்பிள்ளை நல்லா கவனிச்சு நல்லா பராமரிச்சு நல்லா பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் தரும். 2018-19 தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2026 26ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு கச்ச மரம்லாம் இன்னைக்கு ஒரு 8-9 தேங்காய் வந்துட்டு இருக்கு. அது பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. இதே நடவு கூட எடுக்க முடியாது. 60 நாளைக்கு ஒரு வெட்டு தான். 6 வெட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு வெட்டுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் மிச்சப்படுது. பரவாயில்ல இது. அதனால தென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பலன் நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: அதுக்கான வாகனங்கள்லாம் வச்சிருக்கீங்களே? நீங்க
0: வாகனம்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கல, சும்மா சாதனமா செஞ்சுட்டு இருக்கேன். வாகனம் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாகனம்லாம் வச்சிருக்கேன், ரெடி பண்ணும், எல்லாம் சரி பண்ணிக்குவோம். ஒரு கைவண்டி மாரி டிராக்டர் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், அதை வச்சு ஓட்டிக்குவோம், உழுதுக்குவேன். அது ரொம்ப உழுவ மாட்டேன். தென்னை மரத்துக்கு ரொம்ப உழுவோம்னு சொல்லுவாங்க, அது உழுவக்கூடாது. அது வேர்லாம் இருந்து போயிட்டா சரியா காய்ப்பு இல்லை. இப்ப நான் ஒரு தோப்பை உழுது பார்த்தேன், உழுது பார்த்தோன்னா அதுல வேரெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய கட்டானா அந்த வருஷம் மகசூலே கரைஞ்சி போச்சு. ஆழமும் உழுவக்கூடாது தென்னை மரத்துக்கு. ஒரு 2 இன்ச்சு மேல லைட்டா உழுது களைகள் மட்டும் போகினா போதும். இல்ல களைக்குழி அடிச்சாலும் பரவாயில்ல, நான் அடிக்கலாம்.
1: சரியா, இப்ப ஒரு தென்னை மரம் வந்து நல்லா வளர்ந்துட்டு தேவையில்லாத அடசல் எல்லாம் எடுத்துட்டாதான் அது காய்க்கும்.
0: அது தேங்காய் வெட்டுறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி இந்த காஞ்ச பாலை பண்ணா மட்டை இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுறணும். இதெல்லாம் எப்படின்னா நீங்க தேங்காய் ஏறி வெட்டுறாங்களா 60 நாளைக்கு வருக்க, அவங்கள்ட்டே சொல்லிடணும். 50 நாள் தரமான காயா இருக்கும் 2 குலை வரும் தரமான 2 குலைகள் வரும் அது நான் பரவாயில்ல போதும் மூணாவது குலை வெட்டினீங்கன்னா அது முக்கா காயா இருக்கும் இளங்காயா இருக்கும் அதனால மூணாவது கம்பு வெட்ட கூடாது 2 குலை தான் இருக்கணும் அதுல அடுத்த நாளே ஒரு குலைக்கு பயஞ்சிக்கா இருக்கும் சிலதுல 4-5 இருக்கும் சொல்ல முடியாது அது கவனிப்புல குறைவுதான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மரத்துக்கு 30 காய் தேங்காய் வெட்டலாம் நாங்க இது மாதிரி தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல சில மரம் காய்ப்பு இல்லாம இருக்கு அ பலன் தான். இப்ப நெல்லு கூட அறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணும், அது மாதிரி நான் செய்யறது கிடையாது. எங்க ஊர்ல அது மாதிரி வாய்க்கா தண்ணியில இரு பாய்ச்சல் கிடையாது. வாய்க்காலாம் இருக்கு, அது வரப்பெல்லாம் போயிடுச்சு, வாய்க்கால இல்ல ஒண்ணு இல்ல, எல்லாம் ஆக்கிரமிப்பு போயிடுச்சு. அதனால இந்த தண்ணியை வந்து ஆத்து தண்ணியை பாயறது இல்ல. இது மாதிரி நெல் விவசாயமே செய்ய முடியாது. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டு அந்த ஊரு. வாய்க்கா எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு, வரப்புகளும் ஆக்கிரமிப்பு இருக்கு, எல்லாரும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தென்னம்பளை நான் போட்டு நான் மோட்டர் தண்ணி வச்சு தென்னம்பளை விட்டு பயிராக்கிட்டேன். அதனாலே தென்னம்பரம் நல்லா எனக்கு ஒரு லாபகரமான பலன் ஆயிடுச்சு. இப்போ கூட நான் 10 நாளைக்கு முடி தேங்காய் வெட்டினா எனக்கு 7000 தேங்காய் வந்துச்சு. மாசத்துக்கு நான் ஒரு 40000 தேங்காய் வெட்டி வித்துருவேன்.
1: ஒரு 40000 கிடைக்குமா மாசத்துக்கு?
0: மாசத்துக்கு எனக்கு 40000 கிடைக்கும்.
1: 40000
0: கிடைக்கும். நானும் வெளிநாட்டில் தான் இருந்தேன். எங்க வெளிநாட்டில் என் வாழ்க்கையே 2017 வரைக்கும் வெளிநாட்டிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எனக்கு கொடுத்த சொத்து நான் வந்து திருப்பி வாங்கி எல்லாத்தையும் தென்னமுள்ள போட்டு நானாவே பயிராக்கணும். நிலத்தெல்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் ரோஜா பூ வச்சு.
1: எப்படி ஐயா உங்களுக்கு இந்த ரோஜா பூ செடி போன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு?
0: இங்க நான் எனக்கு ஆரம்பத்தில் ரோஜா பூச்சி தான் வெளிநாடு போகிறது முடியும். எனக்கு ரோஜா பூ விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த போயிட்டேன் நான் ஊருக்கு, அதை வேறாண்டு விட்டுட்டு போயிட்டேன். திருப்பி வந்து ரோஜா பூ வச்சு தென்னம்பிள்ளையை செஞ்சிருவோன்ட்டு ரோஜா பூ ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். வச்சு திருப்பி என்ன பண்ணேன், 20 அடி 20 அடி நீட்டம் ஆனா 20 அடி கூலி வெட்டி தென்னம்பழம் வச்சிட்டேன் எல்லாத்தையும். பட்டுக்கோட்டை மதுக்கூர்ல தான் வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட். 100 புள்ள நெட்டக்கூட்டை தான் வச்சேன். அதுக்கப்புறம் ஆளியார்னு ஒரு ரகம் இருந்துச்சு, அந்த ரகத்தை வாங்கிட்டு
1: வந்தேன்.
0: அது அங்கேயே கிடைச்சிச்சு, மதுக்கூர்லயே கிடைச்சிச்சு. அங்கேயே போய் அது நம்ம தென்னை ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, ஆராய்ச்சி மையிலேயே போய் வாங்கி.
1: இப்ப ஒரு கன்று என்ன விலை?
0: அப்ப வாங்கும் போது 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப நான் வாங்கல, நானே சொந்தமா தென்னம்பழம் போட்டு பயிறாக்கிக்கிறேன். 2 அடி ஆழம் மணல் கொட்டுவேன், மணல் கொட்டி அதுல நீட்டா பதிச்சிருவோம். நீட் நீட்டா அப்படியே அழகா பதிச்சுட்டு தண்ணி பதிச்சுக்கிட்டே வருவேன். அது 3 மாசம் கழிச்சு முளைச்சு வந்துடும். மோட்டர் வச்சு தண்ணி விட்டுட்டே

0: டெய்லி ஊத்தணுமாயா?
1: இல்ல அது வாரத்துக்கு ஒரு விட்டா போதும். வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு ஒரு முன்னே தண்ணி விட்டீங்கன்னா அது 3 மாசம் கழிச்சு முளைப்புக்கு வந்துடும். முளைப்பு வந்தோம்னா ஒரு 3-7 பக்குவம் வந்துட்டுங்களா, நீங்க எடுத்து நாத்த நட்டுலாம். இலைகள்லாம் வர்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடும். அப்ப நீங்க எடுத்து இது மாதிரி அது சில பேர் காக்கா மூக்கும் பிள்ளையா கிணும்பாங்க, அது மாதிரி வச்சா அது நல்லா தரமா வரமாட்டாங்க. அது நல்லா ஒரு 3 இலையா வரணும். ஒரு தரமா வரணும்னா 6 மாசம் ஒரு கன்று வர்றதுக்கு. அப்ப எடுத்து 20 குழி வாங்கி வச்சுக்கினா, சில பேர் 22 வைக்கணுங்கிறாங்க, 23 வைக்கணுங்கிறாங்க. ஒரு தென்னம்புள்ள பட்டு போயிட்டுனா அந்த இடம் அப்படி பொட்டலா போயிடும், தரிசா கிடக்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னா ஒரு தென்னம்புள்ள 23 வைக்க சொல்லியிருந்தாங்க, 24 வழி சொன்னாங்க. அது மாதிரி வச்சோம்னா ரொம்ப கேப்பா, ஒரு தென்னமரம் செத்து போயிட்டுங்களேன், அது ரொம்ப கேப்பா அப்படியே புழக்கமா அப்படியே தரிசா கிடக்கிற மாதிரி. அதனால 20 வச்சா போதும். அப்ப வந்து ஒரு தென்னமரம் பட்டு போனா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளிநாட்டுல சம்பாதிச்சது போலயே எனக்கு பரவாயில்ல இருக்கு. தென்னமரத்தை போட்டு பயிராக்குனது நல்ல விஷயமா இருக்கு. தென்னமலை போடுறாங்க, போட்டு நல்ல சந்தோஷமா பயிராக்கிட்டு நல்லா நீங்க பராமரிச்சிட்டீங்கன்னா 4 வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும். சொல்றேன், 3 மாசத்துக்கு ஒரு எரு வச்சுக்கிட்டே வரணும். சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 1 கிலோ போடலாம், 1 வருஷம் ஆனதுக்கு 1 கிலோ வைக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு டிஏபி யூரியா பொட்டாஸ் வேப்ப முன்னா கொஞ்சம் கலந்துக்கிட்டு வச்சீங்கன்னா அது 4 வருஷத்துல அது பாலை வாங்கி 5 வருஷம் காய்ப்புக்கு வந்துடும்.
0: தென்னையை வச்சவங்க வீணா போகாம நல்ல லாபம் கிடைக்கும்,
1: நல்ல லாபம் தரும். தென்னை மரத்தை வச்சவங்க காய்க்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன பெரிய லாபம் தருமா, வெட்டுக்கு ஆள் வர்றது இல்ல. அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும்.
0: முயற்சி வெற்றி தரும்
1: கண்டிப்பா.
0: நான் மூலம் எல்லாருக்கும் தெரியுது.
1: ஆமா கண்டிப்பா. இப்ப நான் எங்க ஊர்ல தென்னம்பிள்ளை வச்சவங்க எல்லாம் அப்படி இப்படின்னாங்க, நான் தென்னம்பிள்ளை போட்டு பயிராக்கி காய்க்க வச்சும் காமிச்சிட்டேன்.
0: சரி ஐயா,
1: அதனால சந்தோஷம் தான் எனக்கு. இப்ப நீ பாத்தீங்கன்னா எனக்கு 7000 தேங்காய் உழுவுது, 20 ரூபா ஒரு தேங்காய். அந்த 7000 7×14 வேற எதுலையும் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியும். 60 நாளைக்கு ஒரு கரெக்டா எனக்கு வந்துடும். அதனால என்னகிட்ட எங்க அப்பாவே தடுத்தாங்க, தென்னம்பிள்ளை போடாதுன்னு. எங்க அப்பாவே தடுத்தாரு, தென்னம்பிள்ளை போட சரியா வராது, காய்க்காது, வெட்டு குழி கிடையாது. அப்பெல்லாம் 6 ரூபா 5 ரூபா தான் வித்துச்சு, இல்லைன்னு சொல்ல. இப்பனா நாங்க தென்னம்பிள்ளை போடுற காலத்துல 5 ரூபா தான் வித்துச்சு தேங்காய். அப்ப நான் சொன்னேன், இதே இப்ப தென்னம்பிள்ளை யாரும் பயிர் பண்ணல, அந்த நேரத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட வைக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு தேங்காய் விலை குடிப்பிடிச்சு. இன்னைக்கு தேங்காய் விலை ஸ்பாட்ல 12, 13, 14 நாங்களே தோப்புல எடுக்கிறோம், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதனால தேங்காய் இன்னும் கூட போகும்போது வர குறையாது, நல்ல லாபம் தருது. தென்னையை வச்சவங்க வீணா போனதே கிடையாது. பெத்த புள்ள சோறு போடுறாங்க, தென்னம்பிள்ள சோறு
0: போடுறோம்,
1: முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது நிச்சயம் நல்ல பலன், எல்லாரும் தைரியமா செய்யலாம். இப்ப இந்த தென்னம்பிள்ளை சாகுபடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தைரியமா செஞ்சாங்கன்னா இன்னும் தென்னம்பிள்ள நல்லா சாகுபடி நல்லா குறை நிறைய வரும்.
0: உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த தென்னையை எல்லா விவசாயிகளும் ஆர்வமாக செய்ய வேண்டும். அதே போல இந்த தென்னம்பிள்ளை வைத்து விட்டு 3 மாதத்துக்கு முறை எரு வச்சு நல்லா பராமரித்து கவனமாக கவனித்துக் கொண்டால் இந்த தென்னை இன்னைக்கும் அழியாத பயிர், நல்ல பயிர், மனசுக்கு திருப்தியா வருமானமும் வரும், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தென்னம்பிள்ளை போச்சுட்டோம் காய்ச்சிப்படும் அப்படின்னு சொன்னா அப்படி வராது. நீங்க அது மாதிரி தண்ணி விட்டு எரு வச்சு மருந்து அடிச்சு பாதுகாத்து கொண்டு வரணும். அதுதான் நான் விவசாயிகளுக்கு கூறுவது. எல்லாரும் தென்னம்பிள்ளை வச்சு பயிராக்குங்க, நல்ல மகசூல் தரும்.
0: சரி ஐயா, உங்களை மாதிரி விவசாயிகள் தென்னை பயிரிடணும்னு விரும்புறவங்க உங்களை அணுகணும்னா உங்களுடைய அலைபேசி என்ன கொடுங்க?
1: என்னோட அலைபேசி எண் 78 26 82 17 93.
0: சரி ஐயா, இன்னொரு முறை உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லுங்க?
1: 78 26 82 17 93.
0: நன்றி ஐயா. நிலையத்துக்கு வந்து தென்னையால நீங்க அடைஞ்ச நன்மைகள், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் கூட உள்நாட்டிலயும் எங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத, தென்னையை வச்சு தென்னை மூலம் நீங்க அதிகமான லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. தென்னை வைக்கணுங்கிற ஆர்வம் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நீங்க ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கீங்க. எங்க நிலையத்திற்கு வந்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்மா.
0: சுபா, தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேல நாகம்பாடி எஸ் திருப்பதி சாமிங்கிறவங்க லாபம் தரும் தென்னைன்னு எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாத்தியா
2: அக்கா. இவங்க இயற்கை உரமா என்னென்ன கொடுக்குறாங்க பாத்தீங்களா தென்னை மரத்துக்கு? குறிப்பா தென்னை மட்டைகளை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதையே இயற்கை உரமா மாத்தி தென்னை மரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயங்கா.
0: சுபா, இப்படி நிறைய இயற்கை உரங்களை போட்டு தென்னையை தன்னோட புள்ள மாதிரி பராமரிச்சுட்டு வர்றதுனால இவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு மகசூலும் கிடைக்குதான், நல்ல லாபமும் கிடைக்குதான். சுபா
2: அக்கா, தென்னையில வரக்கூடிய முக்கிய பூச்சிகளான கூன்வண்டு, காண்டாமிருக வண்டு, இதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளுறாங்கிறத கூட ரொம்பவே தெளிவா சொல்லிருக்காங்க.
0: என்ன சுபா, நிகழ்ச்சியை கேட்டியா? உங்க தென்னை மரம் எல்லாமே நல்லா காய்க்கிறதுக்கு பராமரிப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டே நல்ல மகசூல்

0: பெறத்துக்கான வழியையும் தெரிஞ்சுக்கிட்ட போல.
1: ஆமாங்கா, இன்னும் 3 மாசத்துல பாருங்க. செல்வேக்கா, இனிமே தேங்காய் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், நானே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன் பாருங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: காரைக்கால் ONGC காவிரி
4: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: காற்றோடு இசையும் பட்டும் போல இனிமையாய் காதோடு இசைக்கும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8 மணி. சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்ற விடாமல் காப்போம் என்றும் அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் மீஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் மீஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
0: என்ன நேர்களே, இன்னைக்கு காற்றல் வரும் கானம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசி மகிழ போறோம் அப்படின்னு தானே வச்சுட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ அப்பாவுக்கும், இல்ல ஒரு ஃப்ரெண்டை பத்தி காசிப் பேசிட்டு அதே மெசேஜ அதே ஃப்ரெண்டுக்கு அனுப்பின நிகழ்ச்சிக்கும், மெசேஜ மாத்தி வேற யாருக்காவது அனுப்பியிருக்கீங்களா? நம்ம இவங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னு நினச்சிட்டு வேற யாருக்கும் அனுப்பிட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த ஒரு நிமிஷம் இந்த உலகமே இரண்ட மாதிரி இருக்கும்ல, அப்போதான் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் பட்டனை தேடி ஓடுவோம். உங்களுடைய இந்த காமெடியான நிகழ்வை சொல்லுங்க, தப்பா போன மெசேஜ்ல இருந்து ஒரு சிரிப்பு வரட்டுமே. என்னதான் டெக்னாலஜி வந்து வாழ்க்கையை ஈஸியா மாத்தினாலும் இந்த மாதிரி மொமெண்ட்ல கஷ்டம் தானே. ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ மாத்தி இன்னொருத்தருக்கு அனுப்புன உங்களுடைய அந்த ஃபன்னியான மொமெண்ட்டை என்னோட பகிர்ந்துக்கோங்க. பரவாயில்ல சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்புறம் மறந்துடலாம். உங்களுடைய கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி பின்முகி. அப்புறம் மறந்துடாதீங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம். பாடலை கேட்டு ரசிக்க 03-0-4-3-6-8 என்ற முன்னெடுப்பு எண்ணோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காற்றில் வரும் கனம் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
3: ஆனந்த குமி படத்திலிருந்து ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது
2: பாடல் கேட்கலாமா? நன்றி.
3: நன்றிங்க மேடம்.

0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றல் வரும் கானம்.
5: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல்.

0: கல்லூரி நாகப்பட்டினம். நேர்களே, இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில மெசேஜை மாத்தி வேற யாருக்காவது அனுப்பியிருக்கீங்களா? உங்களுடைய கமெண்ட்டை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யாரு?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர் ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்காக காத்திரி திரைப்படம் சோரி, அதுல எஸ் என் சுரேந்தர் ஐயாவும் ஜானகி அம்மன் பாடி இருப்பாங்க. ஓ நெஞ்சும் என்ற பாடல் சோரி. நன்றி சார். தேங்க்யூ சோ.
0: நன்றி நன்றி.

0: நினைவில் கொள்ளுங்கள். இதிலே நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோட நேவரம் மடத்த நேயர் இங்கிருந்து பேசுறாங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய ஏதோ வணக்கம் சித்ரா, மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: படம் முன்னால் முடியும் தம்பி. பாடல் இதழில் கதை எழுதும் நேரம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றிம்மா.
3: நன்றிம்மா.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 அறிவிப்பு. பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது karaikalair@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 31 தேதி.

0: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் முதல் மரியாதை. பாடல் பூங்காட்டு தென்மா. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் மீஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிய காற்றல் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் மீஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்படி.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில மெசேஜ மாத்தி வேற யாருக்காவது அனுப்பியிருக்கீங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் செய்யும்போது மாற்றி அனுப்பியிருக்கேன். ஒரே பெயருடைய நம்பர்கள் நிறையா இருக்கிறதுனால தவறுதலாக இது நிறைய முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரலத்திலிருந்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்படி ஒன்றும் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இது வரைக்கும் மெசேஜை வந்து யாருக்கும் மாற்றி அனுப்புனதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றி மெசேஜை மாற்றி எனக்கே அனுப்பியிருக்கேன் நிறைய முறை. எனக்கு வந்து 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதனால் வந்து மெசேஜை நான் வந்து எனக்கே மாற்றி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடியிலேருந்து அனுஷா சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய தடவை மாற்றி அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் என்ன அனுப்பியிருக்கேன்னு சொல்லலை. இது வரைக்கும் இந்த தவறு நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் நிகழ்ச்சிக்கு வந்து இனிய இரவு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இசையோட இனிய கானம் சிறக்கட்டும். யார் சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பா கோயில இருந்து ரவி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அப்படி எதுவுமே இதுவரைக்கும் நிகழ்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் இருந்து பத்மாவதி ஸ்ரீதர். அடுத்ததா அன்னப்பன் பேட்டையில இருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எதுவும் நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் யார் சொல்லியிருக்காங்கன்னா, கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பாபு முல்லக்காட்டிலிருந்து வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடகநாதன். நம்ம எஃப்எம்க்கு அனுப்ப வேண்டியதை என்னோட மேனேஜருக்கு அனுப்பி பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நன்னிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,

வரைக்கும் இந்த தவறு நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக காரைக்கால் நளினி, நான் அந்த தவறை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்லலை, நம்ம சிரிச்சிடுவோன்னு அவங்களுக்கு பயம் போல. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்த தவறு நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி மாற்றி மெசேஜ் அனுப்பியதே இல்லை. மெசேஜ் அனுப்பும் போது யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு ஓகே நான் மட்டும்தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில சமயங்களில் அலைபேசியின் டச்சு ஸ்க்ரீனில் வந்து ப்ராப்ளம் வரும்போது தகவல்கள் வேறு நபருக்கு போய் வாங்கி கட்டி கொண்ட அனுபவம் இருக்குது. இப்போது ரொம்பவே கவனமாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசேஜ் மாற்றி வேறு நபருக்கு அனுப்பிய அனுபவம் எனக்கும் இருக்குது. பட்டன்ஸில் இருந்த வரைக்கும் இந்த தவறுலாம் வந்ததில்லை. இப்போ டச் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சிறு சிறு மிஸ்டேக்லாம் சகஜமாக போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, ஒரு நண்பருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை வேற ஒரு நண்பருக்கு அனுப்பிட்டேன், தர்ம சங்கடமாயிருச்சு, அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து ஆனந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ செல்ல மெச்சு தப்பாக அனுப்பிவிட்டேன், எங்கள் வீட்டில் பார்த்த அந்த பார்வை இருக்கே அப்படின்னு போட்டுட்டு ஒரு செய்தியும் அனுப்பியிருக்காங்க. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, நான் ஒரு முறை என் நண்பனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புவதற்கு பதிலாக என் உறவினர் ஒருவருக்கு அனுப்பிவிட்டேன், பிறகு அவரிடம் நடந்ததை கூறிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அனுபவம் நிறைய உண்டு, என் தோழிக்கு அனுப்புவதற்கு பதிலாக அந்த பெயரில் உள்ள வேறு ஒரு நபருக்கு அனுப்பியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து அவங்க பார்ப்பதற்கு முன்னாடியே அந்த மெசேஜை டெலிட் பண்ணியும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கோபால் புல்படி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் பெரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
5: நான் சிறுவயது
4: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு தருத்தரி பூண்டி ABC கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: www.pmsuryagar.gov.in
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்பு கொடுத்தோம்? மெசேஜை மாத்தி வேற யாருக்காவது அனுப்பியிருக்கீங்களா? நேர்களோட கமெண்ட்ஸ் படிச்சிடலாமா? கொரோனா டூ கருப்பூர் ஜி பிரபாகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதுவரையில் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எங்கள் சித்தப்பாவுக்கு அனுப்பின மெசேஜை மாற்றி என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன். உடனே அவர் கேட்டால் பார்த்துவிட்டு, தம்பி இது என்ன மெசேஜ், சரியில்லையே அப்படின்னு புத்திமதி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட மச்சினிச்சிக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன், என்ன சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. SMS மாற்றி அனுப்பிய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. வானொலி மீது இருக்கும் அதீத ஆர்வம் காரணமாக நமது பண்பலைக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் SMS-ஐ என்னோட தோழிக்கு அனுப்பிட்டேன். SMS-ஐ படிக்கவே இல்லை என்று வாட்ஸ்அப் போய் பார்க்கும்போது தெரியுது நான் வந்து தவறாக அனுப்பியிருக்கேன். சில நண்பர்களுக்கு குரூப் மெசேஜ் அனுப்பும் போதும் வேறு நண்பர்களுக்கு போய் அதனால் சில சங்கடங்களையும் அனுபவித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் கடை வைத்திருக்கிறோம், தினம் இது போல் நடக்கும், அவங்க மாற்றி போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் மாற்றி போட்டுடுவேன், உடனே மெசேஜ் வந்து வேறு ஆளுக்கு மாறி போய்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தோழிக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதை காரை பண்பலை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டேன், ஒரு நேரத்தை படுத்து விட்டு என்னிடம் சொன்னார்கள் அறிவிப்பாளர்கள் பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக டெலிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்கட்டும் யார் சொல்லியிருக்காங்கன்னா மஞ்சை பாலாஜி. அவசரத்தில் மெசேஜ் அனுப்பும்போது இது மாதிரி நடந்திருக்கு, அதை டக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டெலிட் பண்ணிவிடுவேன். நம்ம காரைக்கால் பண்பலைக்கு நிகழ்ச்சியிலேயே அவசரமாக ஒரு நிகழ்ச்சிக்கு தலைப்பு பார்த்து விட்டு மெசேஜ் அனுப்பிடுவேன். மறுபடி பார்த்தா அது முதல் நாள் வந்த நிகழ்ச்சியாக இருக்கும், அதிலிருந்து என்ன டேட் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படித்த பிறகு அதன் பிறகு மெசேஜ் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஞ்சி குடிமின் சரக்கண்ணு. இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க வீரவநல்லூர் கருணாநிதி.

இளவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசேஜ் யாருக்கும் அனுப்புனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒன்னா ரெண்டா சோ மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, காட்டூர் சிவகுமார். திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணின்னு சொல்லியிருக்காங்க, நான் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நண்பர் அனுப்பாமல் நான் வேறு நம்பருக்கு அனுப்பியிருக்கேன், இந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கைபேசி வாங்கி 18 வருடங்கள் ஆகிவிட்டன, ஆனால் இன்று இந்த நிமிடங்கள் வரையில் யாருக்கும் மெசேஜ் மாற்றி அனுப்புனதே இல்லை, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்க? காரைக்கால் மேலே ஓடுதலி சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் யாருக்கும் நான் மெசேஜ் எதையும் மாற்றி அனுப்புனதே இல்லைங்க, இவர்கள் சந்தோஷம் அனுப்புனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடன் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை மேடம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா போகணும், போகலாண்டுக்கு போகணும், அது வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேறு ஒரு தோழிக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் மெசேஜ் மாற்றி அனுப்புனதே இல்லை, சரியாக பார்த்துதான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிமையிலிருந்து நந்தகுமார். ஒருவர் செய்த உதவிக்கு நன்றி சொல்லி போடுவதற்கு பதிலாக ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன், அந்த குடும்பத்திலிருந்து ஃபோன் செய்து சொன்னார்கள் மன்னிக்கவும் என்று சொல்லி எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க இல்லையா, நிரவியிலிருந்து நச்சுப்பிள்ளை அவங்க தான் இந்த செய்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு, மெசேஜை மாத்தி அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு தான் கொடுத்துருந்தோம். நேயர்களோட கமெண்ட்ஸை படிச்சு முடிச்ச நிறைவோட ஒரு பாடல் கேட்கலாமா?

0: நடைபெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த கோபால் பல்பொடி வழங்கிய காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு

நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரைக்கால் பண்பலை.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:15. நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருடைய இருப்பிடத்திற்கு திடீரென்று அப்போது குந்தவை பிராட்டி வர, அங்கே ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி ஆகியோரை பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியப்பட்டு குந்தவை பிராட்டி அனிருத்தரிடம் சற்று சந்தேகத்திற்குட்பட்டு, ஏன் இந்த பெண்ணை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க, அனிருத்தரும் தான் ஒன்றும் தெரிவிக்கவில்லை என்றும், அவளாக இங்கே வந்திருக்கிறாள் என்றும் தயங்கி தயங்கிச் சொல்ல, இல்லை இல்லை, உண்மையை சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு, இவளுடைய அத்தையை தான் இங்கே வருவித்ததாகவும், ஆனால் இவள் அதற்கு பதிலாக இங்கே வந்திருப்பதாகவும் கூறுகிறாள். உடனே குந்தவை, ஓ, சேந்தன் அமுதனுடைய அம்மாதானா என்று கேட்க, இல்லை இல்லை, இலங்கையிலே இன்னொரு பெண், இன்னொரு இவளுக்கு ஒரு அத்தை இருக்கிறாள், அவளால் வாய் பேச இயலாது, அவளை தெரிவிக்க நினைத்ததாகவும் இவள் இங்கே வந்துவிட்டதாகவும் அனிருத்தர் ஒருவாறு தெரிவித்து முடிக்கிறார். குந்தவை தேவி சொல்லி முடியாத பரபரப்பை அடைந்து, உண்மையாகவா, அந்த பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா, நான் உடனே பார்க்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டே பீடத்தை விட்டு எழுந்தாள்.
1: மன்னிக்க வேண்டும் தேவி, வெற்றி கிட்டும் சமயத்தில் இந்த பெண் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாள்
0: என்றார் முதன் மந்திரி. குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன் திரும்பவும் உட்கார்ந்து, பூங்குழலி, இது உண்மைதானா, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றாள். தேவி, என் அத்தையை அழைத்து வருவதற்கு முதன் மந்திரி கையாண்ட முறையை கேளுங்கள், அப்போது என் பேரில் குற்றம் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் பூங்குழலி. பிறகு முதன் மந்திரி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த இளைய பிராட்டி, அப்படியானால் இந்த கோட்டைக்கு பக்கத்திலேதான் எங்கேனும் இருக்க வேணும், தேடி பார்க்கலாமே என்றாள்.
1: நல்ல வேளையாக, தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சேந்த நமுதன் குடிசையில் இன்று காலையில் பார்த்ததாக என் சீடன் சொல்லுகிறான்
0: என்றார் முதன் மந்திரி. அப்படியானால் ஏன் வீண் காலதாமதம், மற்ற காரியங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், நாமே போய் அழைத்து வருவோம், தாங்கள் வருவதற்கில்லாவிட்டால் நான் போய் வருகிறேன், வானதி புறப்படு, போகலாம் என்றாள். ஆழ்வார்க்கடியான் அப்போது குறுக்கிட்டு,
2: தேவி, சற்று யோசித்து செய்ய வேண்டும், புதிய மனிதர்கள் கூட்டமாய் வருவதைக் கண்டால் அந்த அம்மாள் விரண்டு ஓடத் தொடங்கி விடலாம், பிறகு புயலை பிடித்தாலும் அந்த அம்மனையே பிடிக்க முடியாது
0: என்று சொன்னான்.
1: ஆம், திருமலை சொல்வது சரிதான், நம்மை பார்த்ததும் பூங்குழலியின் அத்தை மிரண்டு ஓடத் தொடங்கலாம், நமது பிரயத்தனமெல்லாம் வீணாகிவிடும், நீ என்ன யோசனை சொல்லுகிறாய் திருமலை
0: என்று முதன் மந்திரி கேட்டார்.
2: இந்த பெண்மணியையே போய் அழைத்து வரும்படி சொல்லுங்கள், இந்த உலகத்தில் அந்த மாதரசியை கட்டுக்குள் வைக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர்தான், அவர்களில் இந்த பெண் ஒருத்தி.
1: இன்னொருவர் யார்
0: என்று முதன் மந்திரி கேட்டதற்கு ஆழ்வார்க்கடியான் சிறிது தயங்கி,
2: இன்னொருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக ஊரெல்லாம் வதந்தியாயிருக்கிறது
0: என்றான். குந்தவி தேவி அதை கவனியாதவள் போல பூங்குழலியை பார்த்து,

0: கரையர் மகளே, உடனே போய் உன் அத்தையை இங்கே அழைத்து வா. அவளுக்கு இங்கே ஒரு கெடுதியும் வராது. மிக முக்கியமான காரியமாக உன் அத்தையை உடனே நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனக்காக இந்த உதவி செய்வாயல்லவா என்றாள். ஆகட்டும் அம்மா, முயன்று பார்க்கிறேன். ஆனாலும் முதன் மந்திரி இப்படிப்பட்ட உபாயத்தை கடைபிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்னாலேயே எனக்கு தெரிந்திருந்தால் விஷயங்களை மறைத்து வைப்பதில் இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள் நேரத்தான் நேருகின்றன. அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அத்தையை அழைத்து கொண்டு வா. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி.
1: திருமலை, நீயும் இந்த பெண்ணோடு போய்விட்டு வா. கோட்டை வாசல் வழியாக நீங்கள் வருவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நமது அரண்மனைக்கு வரும் இரகசிய வழியில் அழைத்து கொண்டு வா
0: என்றார் அனிருத்தர். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் போன பிறகு குந்தவை முதன் மந்திரியை பார்த்து, ஐயா, வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள். மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றாள்.
1: இதோ வந்து விடுகிறேன் தாயே, எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது
0: என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார். இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த வானதி, அக்கா, பூங்குழலிக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பப் போகிறீர்களா என்று கேட்டாள். ஆம் வானதி, நீ வீணாக கவலைப்படாதே. பொன்னியின் செல்வனுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது. நானும் அவளுடன் நாகைப்பட்டினத்துக்கு போகிறேனே அக்கா. நீ போய் என்ன செய்வாய்? உன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே. அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லையக்கா. எப்படியடி அவள் மனதை நீ கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே இல்லை. நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. நான் அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு ஏதோ என் பேரில் கோபம். ஆமாம் அடிவானதி, இந்த நாட்டில் உள்ள கல்யாணமாகாத கன்னிப் பெண்களுக்கெல்லாம் உன் பேரில் கோபமாய்த்தான் இருக்கும். அதற்காக நீ வருத்தப்படுவதில் பயனில்லை என்று சொன்னாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி. முதன் மந்திரி தம் அரண்மனை ஆச்சார வாயிலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார்.
1: அம்மணி, ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். புயலினால் நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நம் இருவரின் பொறுப்பிலும் பொக்கிஷசாலையை திறந்துவிட வேண்டும் என்று.
0: ஐயா, பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையொட்டி நிலவரை பொக்கிஷம் ஒன்று இருக்கிறதாமே, அதில் கணக்கில்லாத பொருள்கள் குவிந்திருப்பது உண்மையா? பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள்.
1: அதை திறந்தால் அதில் உள்ள பொருளை கொண்டு 1000 பெரிய கோயில்கள் புதிதாக கட்டலாமே என்று அந்த அம்மாளுக்கு எண்ணம். நான் கூட அந்த நிலவரைக்குள் போனதில்லை அம்மா. அதற்குள் ஒரு தடவை போகிறவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை
0: என்றார் முதன் மந்திரி. அது போகட்டும் ஐயா. அந்த வாய் பேச முடியாத தாயை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்களா? கை கெட்டியது வாய் கெட்டாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையாயிருக்கிறது என்றாள் குந்தவை.
1: தாயே, அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரிந்தது? தாங்கள் ஏன் அவளை பற்றி இவ்வளவு பரபரப்பு அடைந்திருக்கிறீர்கள்
0: என்றார் அனிருத்தர். ஐயா, சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார். என்ன,
1: அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா என்ன?
0: இல்லை ஐயா, 25 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். அவள் இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதனாலேதான் அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது. அந்த வாய் பேச இயலா தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள்தானே தெரிந்து கொண்டு வந்து என் தந்தையிடத்தில் சொன்னீர்களாம். பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது?
1: தங்களை அதே கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி?
0: அதற்கென்ன சொல்லுகிறேன். வானர்குலத்து வீரர் ஈழத்துக்குப் போய் திரும்பி வந்தாரே, அவர் முதலில் சொன்னார். பிறகு என் தம்பி அருள்மொழி என்று கூறிவிட்டு குந்தவை தன் தவறை தானே உணர்ந்தவள் போல வாயை கையினால் பொத்திக் கொண்டாள்.
1: தேவி, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல வேண்டாம். தாங்கள் அந்த பெயரை குறிப்பிட்டதை நான் அடியோடு மறந்து விடுகிறேன்.
0: இல்லை ஐயா, தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்ற எண்ணத்துடனேயே வந்தேன். விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதினால் தீமைதானே தவிர நன்மை ஒன்றுமில்லை என்பதை கண்டுகொண்டேன். நேற்றிரவு எனக்கு அது நன்றாய் தெரிந்தது. ஐயா, என் இளைய சகோதரனை கடல் கொண்டு போய்விடவில்லை. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் காப்பாற்றி கரையில் சேர்த்தார்.

0: அவன் இப்போது நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்தவிகாரத்தில் இருக்கிறான். அவனை பார்ப்பதற்காகவே நான் நாகைப்பட்டினம் போயிருந்தேன். ஆனால் தங்களுக்கு இது எல்லாம் தெரியும் என்று ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு. தாங்கள்
1: சந்தேகித்தது நியாயமே. ஆனால் தேவி, தெரிந்ததாக நான் காட்டிக்கொள்ளவில்லையே. வேறு யாருடைய காரியத்தில் தலையிட்டாலும் தங்களுடைய காரியத்தில் தலையிடுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆட்களுக்கும் அவ்விதமே கட்டளையிட்டிருக்கிறேன். தாங்கள் செய்வது எதுவுமே உசிதமாகத்தான் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. நானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசு செலுத்தி ஆண்டு வருவாள் என்று.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கவோ குற்றம் சாட்டிக்கவோ பரபரப்பான இந்த தருணம் ஏற்றது அன்று என்பதால தேவையில்லாத பேச்சை இளைய பிராட்டி தவிர்ப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். மந்தாக்கினி தேவியை அழைச்சிக்கிட்டு வர பூங்குழலி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலையும் இருப்பதாக சொன்னதை கேட்டோம். இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு அனிருத்தரும் தம் சீடனை பூங்குழலிக்கு துணையாக போகச் சொல்கிறார். பாருங்க, நாகைப்பட்டினம் பற்றின பேச்சு எழுந்ததுமே வானதியின் மனசில் பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. காரணம், பொன்னியின் செல்வர், பூங்குழலி ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லை அக்கா. எப்படி அடி அவள் மனத்தை கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே இல்லை, நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. இந்த உரையாடலை கேட்டோம். நேர்களே, 1932 அதாவது இந்த நெடுங்கதையை எழுதுறதுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னால பேச்சின்பம் என்ற தலைப்பில் கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கலாமா? சிறு பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வந்தால் அவர்கள் கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன? உன்னோடு பேசுவதில்லை போ என்பதுதான். சிநேகத்துக்கு அடிப்படை பேச்சு. பேச்சு இல்லாவிட்டால் சிநேகம் இல்லை. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் கிடையாது என்று சொல்வார்கள். இதற்காக உலகில் பெண்களே வேண்டியதில்லை என்று தீர்மானித்து விடலாமா? இதில் ஒரு சங்கடம்தான் இருக்கிறது. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதோடு உலகமும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறே பேச்சில்லாவிடில் கலகம் இல்லாமல் இருக்கலாம், அத்துடன் சிநேகமும் இல்லாமல் போய்விடும். இப்படி நம் சிந்தனைக்கு நிறைய தந்திருக்க ஆசிரியர். விஷயங்களை மூடி மறைப்பதால தீமைதானே தவிர நன்மை ஒன்றும் இல்லைன்னு அனிருத்தரை ஒட்டி குந்தவை பணிவாக சொன்னதும் அவர் பூரிச்சு போயிடுறார். அவ மட்டும் ஆணாக பிறந்திருந்தார் இந்த உலகத்தை வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனி அரசு செலுத்துவாள்னு தம்மை போன்ற இராஜ தந்திரிகளுடன் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டதை நினைவுபடுத்துகிறார். வெண்கொற்ற குடை அரசனின் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிற முக்கியமான சின்னங்களில் ஒன்று. கொற்றம்னா வீரம், வன்மை, ஆட்சி, நேர்மை. சோழ மன்னனின் வெண்கொற்ற குடை முழு நிலவின் தன்மையையும் முடுக்கையும் கொண்டிருக்குதான். முன்னீர் நாப்பண்னு தொடங்கும் புறநானூற்று பாடல்ல வர சொல் ஓவியம். திணை பாடான் துறை குடை மங்கலம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். மின்துறை அறிவிப்பு. உயர்மின் அழுத்த பாதையில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 20/8/2026 வியாழன்கிழமை காலை 11 மணி முதல் மன்னிக்கவும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கோட்டுச்சேரி மின் பிரிவிற்கு உட்பட்ட MSP லக்ஷ்மி நகர், வேட்டைக்காரமேடு, வடமட்டம் ரோடு, ராயன்பாளையம், கூழ்குடித்த

0: வணக்கம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:30. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மற்றும் அனைத்து
0: சிங்கர் உதித் நாராயணன் பாடிய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் முதலாவதாக ஒலிக்கும் இந்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனி நன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோலமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 அறிவிப்பு. பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி August 31. நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேர்களே, இன்றைய இசை ஒன்றால் நிகழ்ச்சியில பாடகர் உதித் நாராயணன் பாடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் தொடரும் இந்த பாடல் ஒலிக்கிறது தோரணை திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில்.
4: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.
1: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர்.

நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயண், கவிதா சுப்பிரமணியன் குரலில் மணி சர்மா இசையில் ஒலிக்கிறது.

ஒன்றல் நிகழ்ச்சியில பாடகர் உதித் நாராயணன் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் நிறைவாக வழிக்கும் இந்த பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் திப்பு குரலில் ஒலிக்கிறது இசை வித்யாசாகர்.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:55. சிந்தனை துளி, மழை நீர் சேகரிப்பு, மனிதனின் உயிர் காப்பு, அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்ல முது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள், கிரானைட் ஓஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி எங்க இருக்கு? வாழ்க்கையில நமக்கு எப்போது துன்பமே இருக்குதே, இங்க இன்பம்ங்கிறது எங்க இருக்கு அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில நிறைய துன்பம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, இன்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அந்த கேள்வியோட அணுகணும்னா, இல்ல இன்பமும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? தமிழ் இலக்கியம் ரொம்ப அழகா ஒரு காட்சிப்படுத்துறது. ஒரு சின்ன சூழல் என்னது, ஒரு மனிதனை ஒரு மதம் பிடித்த யானை துரத்துது. அவன் எப்படியாவது உயிர் தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அப்படி வேகமா போறான். போற வழியில ஒரு கிணறு இருக்குது, வேற வழி இல்ல, குதிச்சிடறான் யானைகிட்டேந்து தப்பிக்கணும்னு. குதிச்சுட்டு பாக்குறான், கீழே ஒரு நாகப்பாம்பு அந்த கிணத்துல படம் எடுத்துட்டே நிக்குது. அது கையில ஒரு கொடி கிடைக்குது, பிடிச்சிக்கிறான். மேல ஏறினா யானை கொண்டுடும், கீழே விழுந்தா பாம்பு கடிச்சிரும், என்ன செய்யறது? அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே ஆடுறான். அந்த நேரத்துல அந்த பிடிச்சிருந்த கொடி அசைது. அந்த கொடியோட முனையில ஒரு தேன் கூடு கட்டிருக்கு. அந்த தேன் கூட்டுல இருந்து ஒன்னு ரெண்டு தேன் துளி கீழே விழுது. அதுல ஒண்ணு அவன் நாக்குல விழுந்துருது. அது அப்படியே நாக்கால சுவைக்கிறான். அந்த இனிப்பு அப்படியே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்படிதாங்க மனித வாழ்க்கையும். அந்த துன்பத்தை நினைச்சிட்டு அவன் வருந்தாம அந்த தேனை ரசிக்கிறான் இல்லையா, அதே மாதிரி நாம இருக்கணும் சொல்றாங்க. ஆணை துறப்ப அரவு உரை ஆழ்குழி, நான் அவர் பற்றொரு நாளும் ஒருவன், ஓர் தேனின் அழிதுளி நக்கும் தரத்தது, மானுடன் இன்பம் மதித்தனை கொள்ளி. இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கான ஒரு அழகான ஓவியத்தை காமிக்கிறது. எப்படியா, யானை துரத்துது இல்லையா, அது காலத்தோட துரத்தலாம். பாம்புங்கிறது நம்முடைய தவிர்க்க முடியாத வாழ்க்கையோட முடிவான். நாம் பிடிச்சிருக்கிற கொடி இருக்குல்ல, அதான் நம்முடைய ஆயுளாம். அந்த தேன் துளி தான் நம்ம வாழ்க்கைக்கான சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். வாழ்க்கையில கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுமை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த கவலைகளை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து வர அந்த தேன் துளிகளை கவனிக்கவே மாட்டோம். அந்த தேன் துளியோட இனிப்பு நமக்கு தெரியாமையே போயிடும். ஒரு குழந்தையோட சிரிப்பு, ஒரு நண்பனோட அன்பான வார்த்தை, ஒரு மலை துளி, ஒரு நல்ல புத்தகம், ஒரு சின்ன பாட்டு, இது எல்லாமே வாழ்க்கை நமக்கு தினம் தினம் தரக்கூடிய தேன் துளி தான். அதை ரசிக்க தெரிந்தவன் தான் உண்மையால வாழ்றான். துன்பத்தை மறுக்கிறது வாழ்க்கை இல்லைங்க, இடையில கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி கண்டடைவது தான் வாழ்க்கை. தேன் துளி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை ரசிக்கும் மனம் பெரியதாக இருக்கணும். மகிழ்ச்சியை ரசிக்கும் மனம் தான் கவலைகளை வெல்லும் மருந்துன்னு உணருங்க. வாழ்க்கையில துன்பங்கள் எப்போதும் இருக்கும், ஆனா அதை மட்டுமே நினைச்சு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. துன்பத்து நடுவில் கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ரசிக்க கத்துங்க. துன்பத்தை மறுக்காம வாழ்க்கையை நேசிக்க சொல்லி அதோட நிலையில தான் நமக்கு இன்பமும் கிடைக்கும். இன்பம் சின்னதா இருக்கா பெருசாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இன்பத்தை ரசிப்போம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன்.

0: அறிந்தவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: பாட்டும் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை, பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேயர்கள் பண்பலையில் இனி கேட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும் எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம்பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வேன்முகி.

கேட்ட இந்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் ஒலித்தது. உயர் மின்னழுத்த பாதையில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 20/8/2026 வியாழன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கோட்டச்சேரி மின் பிரிவிற்கு உட்பட்ட MSP லட்சுமி நகர், வேட்டைக்காரமேடு, வடமட்டம் ரோடு, ராயன்பாளையம், கூழ்குடித்த அக்ரகாரம், வரிச்சுக்குடி, பூவம், குப்புச்சிட்டு சாவடி வரை உள்ள பகுதிகள் முழுவதும் மின் விநியோகம் இருக்காது என்று உதவி பொறியாளர் நகரம் 2 அறிவிக்கிறார். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து டி.ஆர். மகாலிங்கம் குரலில்.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: செங்கல் சொலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் வசந்தலர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்.

0: இதயம் வளரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா குரலில் ஒலிக்கிறது.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: பல்பொடியில ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மனம் கவர்ந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் இந்த பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும். காரை பண்பலை 100.3 நேரம் 10:30.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனினன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வழங்கும் இந்த பாடல் மிசையம்மா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
3: மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு

கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து, ஏ எம் ராஜா பி சுஷீலா குரலில்.

0: நேயர்களுக்கும் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா, சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

மின்துறையாரி வெப்ப உயர் மின்னழுத்த பாதையில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 20/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கோட்டுச்சேரி மின் பிரிவிற்கு உட்பட்ட MSP லக்ஷ்மி நகர், வேட்டைக்காரமேடு, வடமட்டம் ரோடு, ராயன்பாளையம், கூழ்குடித்த அக்ரஹாரம், வரிசுக்குடி, பூவம், குப்புச்சிட்டு சாவடி வரை உள்ள பகுதிகள் முழுவதும் மின் விநியோகம் இருக்காது என்று உதவி பொறியாளர் நகரம் 2 அறிவிக்கிறார். நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

நினைவு பெறுகிறது நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த இரவும் மலரும். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35

காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு அறுநாற்பதுக்கு ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் செல்வி டி தஷ்விகா. 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ சீரான உணவு முறைகள் குறித்த விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் உரை.

நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2.9, 9:30 தேதியும் செய்தியும், 9:35 9:45 ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் உரை படைப்பு சென்னை வானொலி நிலையம், 10:05 சிந்தனை அரங்கம் பார்வையும் புரிதலும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 உயிரி எரிவாயுவும் சூரிய சக்தியும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி அருள் செல்வம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாதை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி டி தஸ்ரீகா, 12:55 பன்னிசை சொற்றுணை என தொடங்கும் பாடல் பாடியவர்கள் அசோக் நகர் சகோதரிகள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கு, மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட். 4:00 அறிவும் நம் உரிமை, நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் அனு தனிஷா அவர்கள். 4:30 வைக்கிங் பனி நன்றிஸின் தேநீர் நேரம். மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை மணிவீதி என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமை வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்துறை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மங்களின் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா, திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சா உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் காணம், 8:30 காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.